நேரம் 6 மணி. நிகழ்ச்சியில் துவக்கமாக ஒலிக்கின்றது சரஸ்வதி ராகத்தில் அமைந்த மங்கள இசை.

தொடர்வது குரலமுதம். இன்றைய குரல் அதிகாரம் 106, இரவு. குரல் எண் 4. இரத்தலும் ஈதலே போலும் கரத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு. இதன் பொருள், மறைக்கும் இயல்பு இல்லாதவரிடம் ஒரு பொருளை கேட்க பெறுவது ஈவது போன்ற பெருமைச் செயலே. மீண்டும் குரலும் பொருளும், இரத்தலும் ஈதலே போலும் கரத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு. இதன் பொருள், மறைக்கும் இயல்பு இல்லாதவரிடம் ஒரு பொருளை கேட்டு பெறுவது ஈவது போன்ற பெருமைச் செயலே. குரலமுதம் கேட்டீர்கள். நேரம் 6 மணி. இன்று எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாகவிருக்கின்ற நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:00

0: 55 இருக்கு இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் காலநிலை மாற்றங்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி வனவிலங்குத்துறை கௌரவ விரிவுரையாளர் முனைவர் எஸ் வித்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள். காலை 7 மணிக்கு காலை கதிர். நலமுடன் வாழ. பூஞ்சை நோய் தொற்று குறித்து பொதுநல மருத்துவர் ஹரிராம் அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைகாணம். நிறைவாக சட்டம் அறிவோம். பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள் தடுப்பு சட்டம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் தன்யா அவர்கள். காலை 7:15 தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நீலகிரேஸ். பிரேக் ஃபாஸ்ட் ஷோ புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். தொடர்ந்து ஆங்கிலம் ஆன் ஏஏஆர். தொடர்ந்து ஊரை சுற்றும் காற்று. 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 திரைகாணம். 8:45 வானொலிக்கு 90. சிறப்பு நிகழ்ச்சி வான்வெளியில் இசைத்தூருகை அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன் படைப்பு மதுரை வானொலி நிலையம். 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள் உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கு சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். காலை 10:30 பூங்காவனம். மை ஃபேவரிட்டி புக் குழந்தைகள் வழங்கும் புத்தக கண்ணோட்ட நிகழ்ச்சி முதல் பகுதி. 11:02 நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம். தலைப்பு ஒரு நிமிட அறிவிப்பாளராக உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி ஒன்றுக்கு அறிமுகம் கொடுங்கள். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெலிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகாலம். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை வாழ்வியல். இரண்டு 30 மேட் நீ டைம் உருபட பாடல்கள். 2:55 தொடர்ந்து வானிலை அறிக்கை. 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 அலுவூட்டி நிகழ்ச்சியில் கர்நாடக தோட்டக்கலை பூங்காவில் இருந்து நேரலை. மாலை 4 மணிக்கு நாடகம் ஒளிச்சித்திரம். விடியலை தேடி நாடகம் எழுதியவர் என் தங்கராஜ் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் சிறீனிவாச முருகன் ஆகியோர். 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 வெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள். 7:00 திரைகாணம். 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் புருக்கோலி சாகுபடி அனுபவங்கள் குறித்து விவசாயி தமிழ்ச்செல்வி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல். நிறைவாக தகவல் களஞ்சியம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:15 திரைகாணம். 9:30 10 மணிக்கு ரவிவாஸ்ரியா அகில பாரதிய சங்கீத சபா. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேயர்கள் இதுவரை இன்று எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashwani, the news read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi yesterday chaired a meeting with members of the PM Economic Advisory Council. The Prime Minister and the Economic Advisory Council discussed various ideas and measures to further boost India's economic growth in times of global turmoil. In a social media post, the Prime Minister said they deliberated on a wide range of issues relating to India's economic transformation and long-term development priorities. They also shared perspectives on adding more momentum to the reforms journey and ensuring ease of living as well as ease of doing business. Union Home Minister Amit Shah has called for a sharper vigil.

0: தாம் சிறுபஞ்ச மூலம் நூறு சேர் முதுமொழி காஞ்சி என்று பிரபந்த தீபிகையார் இந்த நூலை பற்றி குறிப்பு செய்யப்பட்டுள்ளது. எல்லா பாடல்களும் ஆர்கலி உலகத்து என்று தொடங்குகின்றது. ஆர்கலி உலகத்து மக்கட்கு எல்லாம் ஓதறிச் சிறந்தென்று ஒழுக்கம் உடைமை என்கிறது. கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் வாழும் மக்கள் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தை இந்நூல் தெரிவிக்கின்றது. ஒரு மனிதன் எவ்வளவு கல்வி நூல்களை கற்றிருந்தாலும் அவனிடம் ஒழுக்கமில்லை என்றால் அவனுடைய வாழ்க்கை செம்மையாகாது. ஓதாதார்க்கு உணர்வோடு ஒழுக்கம் இல்லை என்கிறார் ஔவையார். நல்ல நூல்களை கற்பது மட்டும் பெருமையன்று, அதில் கற்றபடி வாழ்க்கையில் நடந்து காட்ட வேண்டும் என்பதே ஒழுக்கமுடையதாகும். அதனால்தான் திருவள்ளுவரும் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்றார். கற்றபின் நிற்க என்பது இங்கே ஒழுக்கத்தையே குறிப்பிடுகின்றது. கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பார்கள். எதனால் சிறப்பு என்று உற்று நோக்கும் இடத்து கற்றதோடு மட்டுமல்லாமல் ஒழுக்கத்தோடு இருந்ததால்தான் சென்றமிடமெல்லாம் சிறப்பு என்ற பெயர் வருவதற்கு காரணமாக ஒழுக்கமே அமைகிறது. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நல்லொழுக்கம் என்பது நல்ல வித்து ஆகும், நல்ல விதை என்கிறார். கல்வி கற்றால் மட்டும் போதாது, நல்லொழுக்கமாக இருக்க வேண்டும் என்கிறார். கல்வியாளராக இருந்தாலும் தீயொழுக்கத்தில் இருப்பவரை சமுதாயம் மதிக்காது. நல்லொழுக்கம் என்பது தனி மனிதனை உயர்த்தும் பண்புகள் ஆகும். ஒழுக்கத்தை தான் நன்னடத்தை என்கிறார்கள். காந்தியை இன்றளவும் நாம் மகாத்மா என்று போற்ற காரணம் அவர் ஒழுக்க சீலராக வாழ்ந்து காட்டினார். அவர் மூன்று குரங்கு பொம்மைகள் வைத்திருப்பார். மூன்றும் மூன்று விதமான ஒழுக்கத்தை போதித்தது. தீயதை பார்க்காதே, தீயதை கேட்காதே, தீயவை பேசாதே என்று அந்த மூன்று குரங்களும் அழகாக ஒழுக்கத்தை போதித்தது. பெரிய புராணத்தில் மெய்ப்பொருள் நாயனாரை அவரின் பகையரசன் மாறுவேடம் தரித்து முத்தநாதன் கொலை செய்தான். அவர் உயிர் போகின்ற தருவாயிலும் இவர் நம்மவர், இவரை பத்திரமாக கொண்டு செல்லுங்கள் என்ற வார்த்தை அவரின் ஒழுக்க பண்பிற்கு இலக்கணமாக திகழ்கிறது. இம்மைக்கும் மறுமைக்கும் ஒழுக்கம் நன்மையளிக்கும், அதை தருவது கல்விதான் என்பதைத்தான் ஓதலிற் சிறந்தது ஒழுக்கமுடை என்கிறது முதுமொழி காஞ்சி.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.

0: நேரம் 6:15. ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருளிசை பக்தி பாடல்கள். சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், அனிதா, ஏ டி சரீஃப் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டீர்கள்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 அருளிசை பக்தி பாடல்கள். அனிதா ஸ்ரீராம் அவர்கள் பாடிய இந்த பாடலை கேட்டீர்கள். தொடர்ந்து சுதா ரகுநாதன் அவர்கள் பாடும்

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM-க்கு விளக்கேற்றும் வேளை.

0: ஆகாஷவாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6:40.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: நேயர்கள் கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்பு. கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள வானிலை முன்னறிக்கை. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த இரு தினங்களுக்கு மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 19 முதல் 23 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 8 முதல் 12 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90 முதல் 100% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 90% இருக்கும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 6 கிலோமீட்டர் அளவிற்கு வீசக்கூடும். வானிலை சார்ந்த விவசாயிகளுக்கான வேளாண் குறிப்புகள். போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகிக்க ட்ரைகோடெர்மா அஸ்பரல்லாம் 4 கிராம் அல்லது பேசிலஸ் சப்டிலஸ் 10 கிராம் கொண்டு விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்து செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கு முன்பும் மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்து 45, 60 மற்றும் 75வது நாட்களில் மாங்கோசெப் 2 கிராம் அல்லது குளோரோதனில் 2 கிராம் என்ற அளவில் இலைவழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். காய்கறி பயிர்களை தாக்கும் நொச்சுயிரி நோய்களை தடுக்க நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரியை தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாற்றாங்கால் படுகைகளின் மீது நைலான் வலை அல்லது வைக்கோல் கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும்போது 2-3 வரிசை மக்காச்சோளம் அல்லது சோளத்தை வரப்பு பயிராக பயிரிட வேண்டும். விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்டீர்கள்.
1: நேயர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 இன்றிரவு 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில்
2: இப்ப வந்து மழை டைம் இல்ல நம்ம தண்ணி ஊத்தும் போதெல்லாம் வந்து அந்த விதை வந்துட்டு வெளியில வராம இருக்கிறதுக்கு, அது முளைச்சி வர வரைக்கும் அது ஒரு பாதுகாப்பா இருக்கிறதுக்கு தான் அந்த மேலே வந்து தலையெல்லாம் போட்டு வைக்கிறோம். நம்ம செடி முளைச்சி வரும்போது அதுக்கு முன்னாடியே வந்து மேலே போட்டிருக்க இலைங்களெல்லாம் நம்ம வந்து எடுத்துடணும். ஒருவேளை நம்ம விட்டுட்டோம்னாக்கா இது கூட சேர்ந்து இந்த நம்ம மேலே போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த இலையெல்லாம் அது கூட சேர்ந்து இதுவும் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால முளைச்சி வரத்துக்கு முன்னாடியே நம்ம இந்த இலைங்களெல்லாம் கிளீன் பண்ணிடணும்.
0: புருக்கோழி சாகுபடி அனுபவங்கள் குறித்து பல தகவல்களை வழங்குகிறார் விவசாயி தமிழ்ச்செல்வி அவர்கள். கேட்க தவறாதீர்கள்.

இன்னும் சில நொடிகளில் 6:45 மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். எல்லைப் பகுதிகளில் நடைபெறும் கட்டுமானப் பணிகள், சொத்துகள் விற்பனை மற்றும் நிதிசார் பரிவர்த்தனைகள் குறித்த கண்காணிப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். திரிபுராவில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், வடகிழக்கு மாநிலங்களை ஒட்டிய எல்லைப் பகுதிகளில் கடந்த 5 காலத்திற்கான நில ஆவணங்களை ஆய்வு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். போதைப்பொருள் மற்றும் ஆயுத கடத்தல் தடுப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும், சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். எல்லைப் பகுதிகளில் கள்ளநோட்டு புழக்கம் குறித்து கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார்.

0: உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளை எதிர்கொள்ளும் வகையில் அப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு உரிய பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கூறினார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 99% மருத்துவர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக கூறினார். மருத்துவமனைகளில் உள்ள செவிலியர் காலி பணியிடங்களை விரைவில் நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்களை நிரப்பிக்கொள்ள மாநில அரசுகளுக்கு அனுமதி வழங்குவது குறித்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டை தற்போதைய 7.5% அதிகரிப்பது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தி முடிவெடுக்கப்படும் என்றும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு முக்கிய காரணியாக திகழ்கிறது என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை நிலாம்பூரில் தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தமிழகத்தில் நல்லாட்சி அமைய வேண்டும் என்ற நோக்கில் பலர் தாவேக்கவில் இணைந்து வருவது வரவேற்கத்தக்கது என்று திரு செங்கோட்டையன் கூறினார். வர்த்தக கண்காட்சி தொழில்துறை வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன்ராஜ் தெரிவித்தார். தென்காசியில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் சங்கம் சார்பில் 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் பள்ளி மாணவர்களுக்கான போட்டிகளை அமைச்சர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை கோவை போன்ற பெருநகரங்களில் நடத்தப்பட்டு வரும் இத்தகைய கண்காட்சிகள் தென் மாவட்டங்களில் நடத்தப்படுவதன் மூலம் சிறு தொழில்துறையினருக்கு நம்பிக்கை அளிக்கும் என்று திரு மதன்ராஜ் கூறினார். முன்னதாக இந்த கண்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ள 108 அரங்குகளையும் அமைச்சர் பார்வையிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேர்தல் சமயத்தில் வாக்குறுதிகளை அளித்துவிட்டு தற்போது வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம் என்று கூறி மக்களின் கவனத்தை திசை திருப்ப தாவேக அரசு முயற்சி செய்வதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் நடைபெற்ற வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்டுள்ள மேட்டூர் அணை உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற மாநில அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் 436 திட்டங்களை நிறைவேற்றுவது குறித்தும் அதற்கான நிதி ஒதுக்கீடு குறித்தும் விவாதிக்கப்பட்ட அம்சங்கள் தொடர்பாக மாநில அரசு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் குற்றச் செயல்களை தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மாசு ஏற்படுவதை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கழிவுநீர் ஆற்றில் கலப்பதை தடுப்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சியர் திரு ஆனந்த் மோகன் தெரிவிக்கிறார்.
2: பாபநாசம் ஏரியால துணிகள் நம்மளோட ஆற்றில் கொட்டுற மாதிரி பொல்யூஷன் ஒண்ணு இருக்கு. சாக்கடை ஆற்றில் கலக்கிற மாதிரி ரெண்டுமே நம்ம தவிர்க்கணும். நெக்ஸ்ட் வீக் ஒரு ஜாயிண்ட் கோஆர்டினேஷன் மீட்டிங், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் பிளஸ் வந்து தன்னார்வலர்கள் என்ஜிஓஸ் எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணிட்டு ஒரு கிளியர் ஆக்ஷன் பிளான் கொண்டு வரும். அடுத்த ஒரு 6 மந்த்ஸ்ல என்ன பண்ணணும், நம்ம மந்த் வைஸா நம்ம ஃபாலோ பண்ணி என்னோட டார்கெட் அடுத்த ஒரு 6 மந்த்ஸ் to 1 இயர்ல நம்ம தாமிரபரணியை பொறுத்த வரைக்கும் விசிபிள் சேஞ்சஸ் கொண்டு வரணும்.
0: தமிழகத்தில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 4 தினங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம்

0: தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். லெபனானில் அண்மையில் தொடங்கப்பட்ட இரண்டாவது சர்வதேச விமான நிலையம் விரைவில் பயணிகளின் பயன்பாட்டிற்கு வரும் என்று அந்நாட்டு பிரதமர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் உள்ள இந்திய வம்சாவளியினரை இழிவுபடுத்தும் வகையில் சீனாவிலிருந்து செயல்படும் மூன்று சமூக வலைதளங்களை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ளது. பலோச்சிஸ்தானில் சரக்கு வாகனங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று வர்த்தகர்கள், போக்குவரத்து துறையினர், தொழில் நிறுவன தலைவர்களின் கூட்டுக்குழு அந்நாட்டு அரசை வலியுறுத்தியுள்ளது. திரிபுராவில் அம்மாநில காவல்துறை மற்றும் எல்லை பாதுகாப்பு படையினர் இணைந்து மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின்போது 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஜந்தர் மந்தரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று தில்லி காவல்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் கிராமத்தில் இம்மாதம் 10ஆம் தேதி மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான கோவை குற்றாலம் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி துறைமுகத்தில் சரக்கு பெட்டகங்களை கையாளும் திறன் நடப்பு நிதியாண்டில் 8.93% அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளது. இணையவழி கட்டட திட்ட அனுமதியை விரைவில் வழங்குவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழும உறுப்பினர் செயலர் திரு ராகுல்நாத் தலைமையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மங்கோலியாவின் உலான்பாத்தர் நகரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் 74 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் சாகர் ஜக்லன் தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 76 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் காஜல் தோச்சக் தங்கப்பதக்கம் வென்றார். இதே எடைப்பிரிவில் பிரியா மாலிக்கும், 55 கிலோ எடைப்பிரிவில் ஹன்சிகா லம்பாவும், 62 கிலோ எடைப்பிரிவில் மான்சி அஜ்லாவத்தும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். உலக தடகள போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தைப்பேயில் நடைபெற்ற மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இப்பதக்கத்தை கைப்பற்றி இந்தியா புதிய சாதனை படைத்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்திய அணி பட்டம் வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்திய அணி 3-1 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷ் அணியை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் டேடே தங்கப்பதக்கம் வென்றார். அகமதாபாத்தில் நடைபெற்ற ஆடவர் சப் ஜூனியர் தனிநபர் போட்டியில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம் உட்பட மொத்தம் 7 பதக்கங்களை வென்றுள்ளது. உலான்பாத்தரில் நடைபெற்ற ஆசிய தனிநபர் மகளிர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற சென்னையைச் சேர்ந்த வீராங்கனை சவிதா ஸ்ரீ பாஸ்கருக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.

0: இயற்கையின் மொழி. காலநிலை மாற்றங்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி சுற்றுலாத்துறை கௌரவ விரிவுரையாளர் வித்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
1: தாவர இனப்பெருக்கம், அதாவது அவுல் போன்ற அரிய வகை புற்கள் மற்றும் உயர்மலை தாவரங்கள் போதிய ஈரப்பதம் இல்லாததால விதைகளை உருவாக்க முடியாமல திணறி வருது. அதாவது போதிய மழை இல்லாததுனால இப்போ இதுக்கு மாறாத மழைப்பொழிவு மற்றும் விவசாய பாதிப்பு. அடுத்தது என்னன்னா, இப்ப மாறாத மழைப்பொழிவு, அதை திடீர் திடீர்னு மழை வருது இல்லைன்னா மழையே வருதில்லை இல்லையா, இதனால விவசாயம் எவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, மழை பெய்யும் காலங்கள் மாறிவிட்டதால சில நேரங்கள்ல வறட்சியும் சில நேரங்கள்ல வந்துட்டு கொட்டி கனமழையும் பெய்யறதுனால மண்ணரிப்பு அதிகரித்து உள்ளது. அதனால வந்துட்டு என்னன்னா விவசாய நிலம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. தேன் உற்பத்தி, பூக்கள் பூக்கும் காலம் அதாவது மாறுவதால தேனீக்களும் உணவு தேடுவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இது குறும்பர் போன்ற பழங்குடியினரின் தேன் சேகரிப்பு தொழிலையும்

இது பாதிக்க செய்துள்ளது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, காலநிலை மாற்றத்தை சமாளிக்க என்னெல்லாம் நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க கவர்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செயற்கை குளங்கள் அமைத்தல், அதாவது முதுமலை போன்ற இடங்களில் வனவிலங்குகளுக்கு செயற்கையான குடிநீர் குட்டைகளை அமைக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, அந்நிய தாவரங்கள் அதாவது வேட்டல் யூகலிப்டஸ் போன்ற அந்நிய தாவரங்களை அகற்றிவிட்டு மீண்டும் சோலை மரங்களை நடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, ட்ரோன் மற்றும் உணர்விகள் அதாவது சென்சார் மூலம் காடுகளின் ஈரப்பதம் மற்றும் வெப்பநிலையை தொடர்ந்து கண்காணித்தல், இதுதான் வந்துட்டு கவர்மெண்ட் எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ். இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீலகிரி அப்படிங்கிறது ஒரு உயிரோட்டமான அமைப்பு. காலநிலை மாற்றம் என்பது ஏதோ ஒரு தூரத்தில் நடக்கும் மாற்றமா நம்ம வந்துட்டு ஈஸியா எடுத்துக்க முடியறதில்ல. இப்ப இது வந்துட்டு நம்முடைய நீர் ஆதாரம் மற்றும் பல்லுயிர் பெருக்கத்தின் அடித்தளத்தையே தகர்த்து வரக்கூடிய நிலையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதனை தடுக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிலையான சுற்றுச்சூழல் மற்றும் காடு வளர்ப்பு மட்டும்தான் இதுக்கு ஒரு பெரிய வழிவகை செய்யப்பட முடியும். இதை எப்படி எல்லாம் சாத்தியப்படுத்தலாம் அப்படின்னா, நிறைய இருக்கக்கூடிய அந்நிய தாவரங்கள் இருக்கு இல்லையா, அந்த தாவரங்களை நம்மையே பார்க்கக்கூடிய இடங்களில் இருந்துச்சுன்னா அதை அகற்றிவிட்டு உள்ளூர்ல வளரக்கூடிய தாவரங்களை நடுறது, இது போன்ற செயல்களால நம்ம அதை பாதுகாக்க முடியும். இது நீலகிரி உயிர்சூழல் மண்டலத்து மீது காலநிலை மாற்றம் ஏற்படுத்தி வரும் விளைவுகள் மிகவும் ஆழமானது. இது வெறும் வெப்பம் அதிகரிப்பு மட்டுமில்லாம பல்லாயிரம் ஆண்டுகளாக நிலைத்திருக்கும் ஒரு நுட்பமான இயற்கை சமநிலையை சிதைப்பதாக அமைந்திருக்கு. இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாம நினைச்சா கண்டிப்பாக மாற்ற முடியும். அதாவது நெகிழி பைகளை பயன்படுத்தாமல் இருப்பது, அதே போல வந்துட்டு பிளாஸ்டிக் பாட்டில்களை அங்காங்கே தூக்கி வீசாமல் இருப்பது, இயற்கைக்கு எந்த பாதகமும் செய்யாமல் இயற்கையை இயற்கையாகவே விடுவது போன்றவற்றினால் நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அதை தடுத்து விட முடியும்.

காலநிலை மாற்றங்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி சுற்றுலாத்துறை கௌரவ விரிவுரையாளர் வித்யா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

0: நேயர்களே, வாரந்தோறும் புதன்கிழமை இரவு 7:30 உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் வேளாண் காடுகள் ஓர் அறிமுகம், தேசிய வேளாண் காடுகள் கொள்கை, வேளாண் காடுகள் சார்ந்த தொழில் நிறுவனங்கள், வேளாண் சார்ந்த இந்திய வனங்கள், இது போன்ற தலைப்புகளில் நிறைய தகவல்களை உங்களுக்காக வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கேடி பார்த்திபன் அவர்கள். கேட்க தவறாதீர்கள் தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியை.
1: நிலையத்தில் நேரம் 7:00.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
6: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.

0: காலை கதிர்.
1: பூஞ்சை நோய் தொற்று குறித்து பொதுநல மருத்துவர் டாக்டர் ஹரிராம் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: இப்ப வந்து என்னன்னா, ஒரு தோல்ல வந்துருச்சு, அந்த தோல் போயிட்டு அடுத்த புது தோல் வரும்போது என்னன்னா, உங்களுக்கு அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடாது. புது தோல் வரும்போது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அடுத்த கோர்ஸ் அது அப்படியே ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்கு. எல்லாரும் பண்ற காமனான மிஸ்டேக், ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்த தோலை வந்து ஒரு 2 வாரத்துக்கு மட்டும் டாக்டர் ஆயின்மெண்ட் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 வாரத்துக்கு மட்டும் நீங்க அப்ளை பண்ணிட்டு 3rd week நீங்க விட்டுட்டீங்க. ஒருவேளை நீங்க வந்து என்னன்னா, ஷெட்டிங் ஃபேஸ் ஆஃப் த ஸ்கின்ல வந்து ஒரு 4th week தான் இருக்கிறீங்க, இன்னும் 2 weeks ஃப்ரெஷ் ஸ்கின் வரதுக்கு டைம் இருக்குன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் செட்டில் ஆகாது. ஒரு 1 or 2 months ரிகரண்ட் ஆகும். ரிகரண்ட் ஆகிறதுனால வந்து என்னன்னா திரும்ப திரும்ப ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு தான் இருக்கும். அதனால இன்னைக்கு டேக்அவே மெசேஜ் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்த தோல் உங்க டாக்டருக்கும் தெரியும், ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்த தோலுக்கு டாக்டர் எப்படி இருந்தாலும் வந்து என்னன்னா ஒரு 2 மாசம் ட்ரீட்மெண்ட் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஒரு 4 to 6 weeks அவர் சொல்றாருன்னா 4 to 6 weeks கண்டிப்பா எடுத்துக்கணும். உங்களுக்கு 2nd weeklயே வந்து கம்ப்ளீட்டா சரியாயிரும். சரியாயிருச்சுன்னு சொல்லிட்டு என்னைக்குமே இந்த ஆயின்மெண்ட்டை நீங்க விடுறது எதுவும் பண்ணக்கூடாது. ஓவர் த கவுண்டரா ஸ்டீராய்டல் கிரீம்ஸ் நிறைய வந்து அவைலபிளா இருக்கு ஃபார்மசியில, அதை வந்து நீங்க வந்து என்னன்னா செல்ஃபா எடுத்து இது பண்ணிடக்கூடாது. எப்பயுமே ஒரு இன்ஃபெக்டடான ஸ்கின்ல வந்து ஸ்டீராய்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் சீக்கிரம் கிடைக்கும், ஆனா ரிகரன்ஸ் வந்து என்னன்னா திரும்ப அதே பிரச்சனை வந்து என்னன்னா இன்னும் போன தடவை வந்ததை விட ஜாஸ்தியான வீரியத்துல அடுத்த டைம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இன்னொன்று வந்து கேண்டிடியாசிஸ். கேண்டிடியாசிஸ் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஃபங்கஸ்னால வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான், ஆனா வந்து அது நிறைய இடத்துல வரலாம். காமனா எங்க வரும் பாத்தீங்கன்னா ஓரல் கேண்டிடியாசிஸ் நிறைய இடத்துல வரும். ஓரல் கேண்டிடியாசிஸ் எப்ப வரும், எதனால வந்து வரும்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபங்கஸ் இருக்கிற ஒரு இடத்துல போயிட்டு நீங்க வந்து ஓரல் கண்டாமினேட்டடான வாட்டர் நீங்க எடுத்துக்கிறதுனால, இல்ல வாயில ஓரல் ஹைஜீன் ரொம்ப பூரா இது பண்ணிட்டு அந்த டைம்ல வந்து என்ன ஃபங்கஸ் கண்டாமினேட்டடான இது பண்ணதுனால வரலாம். இன்னொன்னு ரேரான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு தேங்கி இருக்கிற குட்டை தண்ணியில, தேங்கி இருக்கிற குட்டைங்க அந்த தண்ணி வந்து எங்கேயும் ஃப்ளோ ஆகாம ஒரே இடத்துல இருக்க தண்ணி, அந்த தண்ணியில நீங்க போய் குளிக்கிறீங்க, அந்த தண்ணியில குளிச்சுட்டும் வந்துடுறீங்க, அந்த தண்ணியில கூடுதலான ஜாஸ்திய நார்மலா இருக்கிற ஒரு ஃப்ளோவான ஒரு ரிவர் மாதிரி ஒரு ஸ்ட்ரீம்ல இருக்கிற தண்ணியில இருக்கிற ஃபங்கஸ் பாக்டீரியாவுக்கும் ஒரே இடத்துல பாண்ட்ல இருக்கிற ஃபங்கஸ் பாக்டீரியாவுக்கும் வித்தியாசம் ஜாஸ்தி நிறைய இருக்கும் பாண்ட்ல. அந்த மாதிரி குளிச்சுட்டு வந்தவங்களுக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, ஒரு சில டைம் ரேரா வந்து இயர் இன்ஃபெக்ஷன் ஆகலாம். காதுக்குள்ள தண்ணி போயிருக்கலாம், தண்ணியில ஃபங்கஸ் இருந்திருக்கலாம், அதனால இயர் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கலாம். இல்ல வாய்க்குள்ள தெரியாம போயிருக்கலாம், அதனால கூட வந்து என்னன்னா ஓரல் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கலாம். கேண்டிடியாசிஸ் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். கோவிட் டைம்ல நாங்கெல்லாம் வந்து என்னென்னா ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களுக்கு இருக்கிற ஒரு மெயின் ப்ராப்ளமாகவே இருந்தது வந்து என்னன்னா ஓரல் கேண்டிடியாசிஸ் டெவலப் ஆகிறது. ஓரல் வாய் வழியாக வந்து என்னன்னா வென்டிலேட்டர் டியூப் நாங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது வந்து என்னன்னா காமனாகவே இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அக்வைர்டாக வந்துடணும். எப்பயுமே ஒரு பாடி வந்து ரொம்ப நாளாக ஒரு ஸ்டாக்னன் ஸ்டேஜில் இருக்கும் போது என்னென்னா காமனாக நடக்கக்கூடியது. அசோசியேட்டட் வைரல் இல்னஸோட சேர்த்து ஒரு செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், செகண்டரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாமே காமனாக நடக்கும். அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டும் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே தனித்தனியாக இருக்கும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, வைரஸ்னாலும் ஃபங்கஸ்னாலும் பாக்டீரியானாலும் ஒவ்வொருத்தங்க பாடியை பொறுத்து ஒவ்வொன்றும் தனித்தனியாக டிஃபர் ஆகும். நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா ஹைஜீன் தான் மெயின், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஹைஜீன் ஃபாலோ பண்ணும். ஓரல் ஹைஜீனாக இருந்தாலும் சரி, ஹேண்ட் ஹைஜீனாகவும் இருந்தாலும் சரி, இல்லை செக்ஷுவல் ஹைஜீனாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து என்னென்னா ப்ராப்பராக வந்து என்னென்னா ஹைஜீன் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே ஒரு இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுற ஏரியாலேருந்து நீங்கள் வந்து என்னென்னா கொஞ்சம் தள்ளி இருக்கீங்கன்னு அர்த்தம். அதோட தான் நான் சொல்கிறது.
1: பூஞ்சை நோய் தொற்று குறித்து பொதுநல மருத்துவர் டாக்டர் ஹரிராம் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
3: தொடர்ந்து கேட்கலாம் ஒரு திரைகானம்.

0: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல் தடுப்புச் சட்டம் குறித்து வழக்கறிஞர் தன்யா அவர்கள் வழங்கும் சட்ட ஆலோசனைகள் இடம்பெற கேட்கலாம்.
2: ஏன் நிறைய பேர் வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அவ பொண்ணு தானே, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, எங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை வரல, அவளுக்கு மட்டும் எப்படி வந்தது அப்படின்வாங்க. இன்னொரு கமெண்ட் எப்படி வரும் அப்படின்னா, அவ போய் நின்று பேசுறத பார்த்தாலே தெரியுதே, அவ தான் அதுக்கு இடம் கொடுக்கும், ஊசிக்கும் இடம் கொடுக்காம நூல் ஏறுமா, அப்புறம் சேலை முள்ள விழுந்தாலும் முள்ள சேலை விழுந்தாலுங்கிற மாதிரி நிறைய கான்செப்ட் நம்ம ஆளுங்களும் வச்சிருக்காங்க. இதுல ஆக்சுவலி ஜென்ரலா நான் ஒரு ட்ரைனிங் போகும்போது எல்லாருக்கிட்டையும் சொல்றது என்ன அப்படின்னா, இன்னொரு பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா அப்படின்னா நீங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவீங்க, இவளுக்கு மட்டும் ஏன், இவ போனனால தானே, இவ சிரிச்சாதானே தானே, இவ அன்னைக்கு காஃபி குடிச்சனால தானே அப்படின்னு நீங்க சொல்லும் போது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது இதே மாதிரி தான் உட்காந்து பேசுவாங்க. அதனால தயவு பண்ணி, உங்களுக்கு தெரியாது, நோ மீன்ஸ் நோ தான், என்னமோ ஆகட்டுமே, அம்ம உமன் ஆஃப் லூஸ் கேரக்டரா இருந்தா கூட நான் ஒரு பாயிண்ட்ல நோ சொல்லிட்டு அதுக்கு மீறி என்ன அபியூஸ் பண்றாங்க அப்படின்னா அது அபியூஸ் தான் அப்படிங்கிறாங்க. இட்ஸ் எ க்வெஸ்டன் ஆஃப் பர்சனல் லிபர்ட்டி. அதனால தயவு பண்ணி நீங்களே உங்க கூட இருக்கிறவங்கள ஜட்ஜ் பண்ணாம பாத்துக்கோங்க அப்படிங்கறது வந்துட்டு நம்ம ஒவ்வொருத்தருங்களுமே

0: அண்ட் இஃப் இட் இஸ் ப்ரூவ்ட் அதர்வைஸ் அது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு ஒரு பேச்சே இல்லாத ஒரு நிலைமையில கொண்டு வந்து விட்டுருப்பாங்க. அவர் ஒரு எக்ஸ்கியூஸ் இல்லாத ஒரு இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சங்கடப்பட்டு நிற்க வேண்டி வரும் ஆஸ் அ கமிட்டி மெம்பரா அப்படின்னு நீங்கள் தெளிவாக யோசிச்சிருக்கணும். அதே மாதிரி ஒரு கோபத்தினால நான் சொல்லிட்டேன், ஒரு இதுக்காக நான் சொல்லிட்டேன்னு ஒரு ஃபுல் செட் ஆஃப் என்குயரி கொண்டு வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா இப்போதைக்கு அதுக்கு பனிஷ்மெண்ட்டாக ஒன்றும் கிடையாது. ஆனால் அகேன் அதில் இட் இஸ் ஸ்டில் அ ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். ஒரு ஆக்ட் எப்படி உருவாகுது அப்படின்னா, ஒரு 2013 ஒரு ஆக்ட் வந்ததுனால அது ஒரு ஆக்ட் ஆயிரதில்லை, பேசிக் கைட்லைன்ஸ் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கேஸ் வரும்போதும் ஒவ்வொரு சுச்சுவேஷன் வரும்போதும் கீழ்கோர்ட்லேருந்து ஒன்று சொல்லி அதுக்கு அப்பீல் போய் சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிட்டு இதில் இதுதான் சொல்லியிருக்கு ஆனால் இதையும் சேர்த்து கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ நான் ஸ்டார்டிங் சொன்னேன் இல்லையா, அந்த டைம் ஃப்ரேம் இருந்தது 3 மாதம் 6 மாதம். அந்த டைம் ஃப்ரேம் வந்துட்டு சில விஷயங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அந்த டைமில் என்ன பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஒரு கேஸ் வரும்போது கோர்ட் ஒரு கைட்லைன் கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வர கேஸுங்களுக்கெல்லாம் அதுதான் யூஸ் பண்ணணும். அப்போ ஒரு ஆக்ட் மெச்சுவர் ஆகணும் அப்படின்னா இது நிறைய கொஞ்சம் பதப்பட வேண்டியிருக்குன்னு சொல்லலாம். அதனால் இப்போதைக்கு இப்படி இருக்குது அப்படின்னாலும் மாற்றங்கள் வந்துட்டே தான் இருக்குது. அது என்னெல்லாம் வருது இதுக்குள்ளார, அதில் என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு விரிவடைஞ்சிட்டே தான் இருக்குது. அப்போ நம்ம எல்லாமே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாஷ் வந்துட்டு நம்ம இது ஆல்மோஸ்ட் ஒரு ரிவர்ஸ் மோட்டில் தான் போயிட்டுருக்குன்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு வேலை பண்ணுற இடத்துல அதுக்கப்புறம் நம்ம காலேஜுக்கு வந்துட்டோம். போகிற போக்க பார்த்தா நம்ம திருப்பி ஸ்கூலுக்கே வரணும் போல் இருக்கேன். ஏன்னா ஸ்கூலில் ஒரு 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே இந்த பிரச்சனைகளே வந்துட்டு இருக்கு. காலேஜ் யூஜிசியில் எதுக்கு இது இவ்வளோ சீரியஸாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். நான் சரி வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பதப்பட்டுட்டு போங்க, கொஞ்சம் தெளிவாக போங்க, என்ன தப்பு என்ன சரின்னு பார்த்துட்டு போங்க, ஒரு கம்ப்ளீட் ரெகுலேஷனோட போங்கங்கிறதுனால தான் காலேஜ்லேயே இது கொண்டு வர்றாங்க. அது மட்டுமே இல்லாமல் ஒரு காலேஜில்ங்கிறது வந்துட்டு இத்தனை மணி நேரம் ஒரு வருஷத்தில் மேக்ஸிமம் டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்துட்டு ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ தான் இருக்குது. அங்க வந்துட்டு இப்படி நடக்குது அப்படின்னா கஷ்டமா இருக்கும் அப்படின்ட்டு.
1: சட்டம் அறிவோம்.
2: இதுவரை பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல் தடுப்பு சட்டம் குறித்து வழக்கறிஞர் தன்யா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.

இன்னும் சில நொடிகளில் 7:15 இருக்கு தமிழில் செய்திகள். சென்னை நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாகும் இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா நேபாள நாடுகள் வலுவான கலாச்சார நட்புறவை கொண்டுள்ளது என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக உணவு பாதுகாப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா மீது பொருளாதார தடை விதிப்பது போன்ற நடவடிக்கைகள் அந்நாட்டின் இறையாண்மைக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். தைபேயில் நடைபெற்ற உலக தடகள போட்டியில் மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். உலக அளவில் நிலவி வரும் பொருளாதார நிச்சயமற்ற சூழலில் அனைத்து சவால்களையும் எதிர்கொண்டு நிலையான வளர்ச்சியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் உத்வேகம் பெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா நேபாளம் இடையேயான எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணிகளை இணைந்து மேற்கொள்வது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு சிஷீர் கனாலுடன் நடத்திய பேச்சுவார்த்தையின்போது

0: இதுகுறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இரு நாடுகளும் வலுவான கலாச்சார மற்றும் பாரம்பரிய உறவுகளை கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நேபாள அரசு மேற்கொண்டு வரும் பயனுள்ள திட்டங்களுக்கு இந்தியா ஆதரவளிக்கும் என்று அவர் கூறினார். வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, கல்வி, பேரிடர் மீட்பு, கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். இதனையடுத்து கடந்த 2015 நேபாளத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின்போது பாதிக்கப்பட்டு மறுசீரமைக்கப்பட்டு வரும் 12 கலாச்சார பாரம்பரிய மையங்கள் மற்றும் 72 சுகாதார மையங்கள் அந்நாட்டிடம் ஒப்படைக்கப்பட்டன. ஆசிய பசிபிக் பகுதியில் இந்திய விமான போக்குவரத்து சேவை குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டு வருவதாக சர்வதேச விமான போக்குவரத்து சங்கம் தெரிவித்துள்ளது. பிரேசிலில் நடைபெற்று வரும் உலக விமான போக்குவரத்து சேவை குறித்த மாநாட்டில் உரையாற்றிய சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தின் மண்டல துணைத் தலைவர் திரு ஷெல்டன் ஹீ இதனை தெரிவித்தார். வரும் 2044 இந்திய விமான பயணிகளின் எண்ணிக்கை கணிசமான அளவில் அதிகரிக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். உலக அளவில் உள்நாட்டு விமான போக்குவரத்தில் இந்தியா விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக திரு ஷெல்டன் ஹீ குறிப்பிட்டார். இளநிலை மருத்துவ பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவு மறுதேர்வுக்கான வினாத்தாள் வெளியானதாக சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் செய்திகளை தேசிய தேர்வு முகமை நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக தேர்வு முகமை வெளியிட்டுள்ள வலைதள பதிவில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கில் இதுபோன்ற உண்மைக்கு புறம்பான செய்திகள் வெளியிடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வை முறையாகவும் பாதுகாப்பாகவும் நடத்துவதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்வு முகமை கூறியுள்ளது. தவறான செய்திகளை வெளியிடும் வலைதளங்கள் அடையாளம் காணப்பட்டு அவற்றை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு சைபர் குற்றவியல் அதிகாரிகளிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெளிவுபடுத்தியுள்ளது. தேர்வு எழுதும் மாணவர்கள் இதுபோன்ற போலியான செய்திகளை நம்ப வேண்டாம் என்றும் தேர்வு முகமையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்படும் தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என்றும் தேர்வு முகமை கேட்டுக் கொண்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வழிகாட்டுதலின்படி வளர்ச்சித் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் திரு சிராக் பஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் கணிகிரியில் அரசியல் சாசன சிற்பி டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் திருவுருவ வெண்கல சிலையை திறந்து வைத்தார். இதையடுத்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் அம்பேத்கரின் சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்டு தலைமுறை தலைமுறையாக தலைவர்கள் உருவாகி வருவதை சுட்டிக்காட்டினார். அம்பேத்கரின் போதனைகளை மனதில் உள்வாங்கிக் கொண்டு அவற்றை நடைமுறைப்படுத்துவதில் முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். முன்னதாக அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு அம்மாநில அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். உலக உணவு பாதுகாப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உணவு பாதுகாப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் June 7 இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி தருமபுரியில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சிறுதானிய பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து அம்மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர் மருத்துவர் கைலாஷ்குமார் வலியுறுத்தியுள்ளார்.
1: இந்த வருடம் கருப்பொருளானது ஃப்ரம் பர்டன் டு சொல்யூஷன் சேஃப் ஃபுட் எவ்ரிவேர், அதாவது சுத்தமான சுகாதாரமான உணவே மருந்து. மேலும் உணவு பாதுகாப்பு துறை 2012 முதல் நம் இந்தியாவில் இயங்கி வருகிறது. இத்துறையானது அனைத்து இடங்களிலும் உணவு சம்பந்தமான குறைபாடுகள் ஏதேனும் இருந்தால் உடனடியாக கள ஆய்வு செய்து தகுந்த நடவடிக்கை எடுத்து வருகிறது. வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய குறைகளை குரல் பதிவாகவோ மெசேஜ் மூலமாக தெரிவிக்கலாம். நம்பர் 9444-2-322.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா மீது பொருளாதார தடை விதிப்பது போன்ற அச்சுறுத்தும் நடவடிக்கைகள் அந்நாட்டின் இறையாண்மைக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் நடைபெற்று வரும் சர்வதேச பொருளாதார மன்றத்தின் கூட்டத்திற்கு இடையே செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர், நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு சுதந்திரமாக முடிவெடுக்கும் உரிமை இந்தியாவிற்கு உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான உறவுகள் பரஸ்பரம் நம்பிக்கை அடிப்படையிலானது என்றும், இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகம் மேலும் விரிவடையும் என்றும் திரு விளாடிமிர் புட்டின் கூறியுள்ளார். குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்து ஏவுகணை மூலம் ஈரான் நேற்று நடத்திய தாக்குதல் காரணமாக அப்பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை அருகே உள்ள தீவுகளில் அமைக்கப்பட்டுள்ள ரேடார் கண்காணிப்பு கருவிகள் மற்றும் ஈரான் கடலோர கண்காணிப்பு நிலைகளை குறிவைத்து அமெரிக்கா நடத்திய தாக்குதலை அடுத்து இந்த ஏவுகணை தாக்குதலை ஈரான் மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை கூறியுள்ளது. ஈரானின் ஏவுகணை தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாகவும், எனினும் அமெரிக்க படைகளுக்கு ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து தரவுகள் எதுவும் இல்லை என்றும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேற்காசிய பகுதியில் பதற்றத்தை குறைப்பது குறித்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இத்தகைய ராணுவ நடவடிக்கைகள் அப்பகுதியில் பதற்றத்தை மேலும் அதிகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குறைந்த செலவில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் வளங்கள் பாதுகாப்பு குறித்த காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்க மாநாடு நடைபெறவுள்ளதாக ஹரியானா மாநில சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஹர்விந்தர் கல்யாண் தெரிவித்துள்ளார். இந்த மாநாடு நாளை முதல் 10ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு சண்டிகரில் நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்கும் பிரதிநிதிகளின் போக்குவரத்திற்காக 6 மின்சார பேருந்துகளை பயன்படுத்த ஹரியானா மாநில அரசு முடிவு செய்துள்ளது. எரிபொருள் பயன்பாட்டை குறைப்பது, போக்குவரத்துக்கான செலவுகளை கட்டுப்படுத்துவது போன்ற முக்கிய முன்முயற்சிகளை குறித்த இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலக தடகள போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தைபேயில் நடைபெற்ற மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இப்பதக்கத்தை கைப்பற்றி இந்தியா புதிய சாதனை படைத்துள்ளது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கல பதக்கங்களை வென்றுள்ளது. மங்கோலியாவின் உலான்பாத்தர் நகரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் 74 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் சாகர் ஜக்லன் தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 76 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் காஜல் தோச்சக் தங்கப்பதக்கம் வென்றார். இதே எடைப்பிரிவில் பிரியா மாலிக்கும், 55 கிலோ எடைப்பிரிவில் ஹன்சிகா லம்பாவும், 62 கிலோ எடைப்பிரிவில் மான்சி அஜ்லவத்தும் வெண்கல பதக்கம் வென்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இந்தியா நேபாள நாடுகள் வலுவான கலாச்சார நட்புறவை கொண்டுள்ளது என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக உணவு பாதுகாப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா மீது பொருளாதார தடை விதிப்பது போன்ற நடவடிக்கைகள் அந்நாட்டின் இறையாண்மைக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். தைபேயில் நடைபெற்ற உலக தடகள போட்டியில் மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நேரம் 7:25. ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8.

நேயர்கள் கேட்கலாம். குட் மார்னிங் நீலகிரேஸ். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ ட்ரெண்டிங் ஹிட்ஸ். இந்த சிவரான அதிகாலை நேரத்தில் நேர்கள் வந்து சிவரான பாடல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு புதிய முயற்சியிலும் நமக்கான முதல் இடம் அப்படிங்கிறது பதட்டம் வரக்கூடியது தாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பதட்டத்தோட பெறக்கூடியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது பக்குவம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய முயற்சி என்பது நிறுத்தப்படும் போது நமக்கான தோல்வி என்பது நிச்சயமாகிறது அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய தோல்வியை நாம் தொடர்ந்து முயற்சிக்கும் போது தான் வெற்றி என்பது நம்மை தொடர்ந்து கொண்டே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. இணைந்தீர்கள் ஊட்டி FM 101.8.

0: ரோமியோ படத்திற்காக பாடலை கேட்டோம்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

சித்தா படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டோம். நேயர்கள் இணைந்திருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 குட் மார்னிங் நிலகிரேஸ். நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நேரத்தால் ஆனது அப்படின்னு சொல்லலாங்க. அதனால் தான் அது வந்து வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நாம் வாழும் இந்த இடைப்பட்ட காலத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதே மிகவும் ஒரு முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்துக்கிருக்க போவதில்லை. எனவே அந்த விலைமதிப்பற்ற நேரத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில் தான் நம்மளுடைய வெற்றி அப்படிங்கிறது அடங்கி இருக்குங்க. நாம் இழந்தால் பெற முடியாத விலைமதிப்பற்ற செல்வம் அப்படிங்கிறது

மட்டுமே. அதை சரியாக பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு. காலமும் வயதும் கடந்து சென்று கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை தடுத்து நிறுத்தவோ அல்லது கட்டுப்படுத்தவோ யாராலும் முடியாது. அதனால் நேரம் அப்படிங்கிறத வந்து நமக்கான ஒரு நல்ல ஒரு பயனுள்ளதாக ஒரு சிறப்பு மிப்பதாக நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லலாங்க. இதோ அடுத்த பாடலும் காத்துக்கிட்டே இருக்கு, தலைவன் தலைவி படத்திற்காக.

ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். ஆங்கிலம் ஆன் ஏர். இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ஆங்கிலம் அப்படிங்கிறது வெறும் ஒரு மொழி மட்டும் இல்லை, அது பல கதவுகளை திறக்கிற ஒரு சாவி. ஒரு புது வேலையா இருக்கட்டும், இல்ல உங்களோட குழந்தைங்களோட கல்வியா இருக்கட்டும், உலகத்துல இருக்கிற புது விஷயங்களை நம்ம கத்துக்கிறதுக்கா இருக்கட்டும், ஆங்கிலம் தெரிஞ்சா நம்ம இருக்கிறத விட ஒருபடி மேல இருக்கலாம். நம்ம எல்லாரோட மனசுலயும் ஆசை இருக்கும் நம்மளும் இங்கிலீஷ்ல சரளமா பேசணும் அப்படின்னு. ஆனா அந்த ஆசையை விட ஒரு பெரிய தயக்கம் நம்மள தடுத்துட்டே இருக்கும். தப்பா பேசிடுவோமோ, மத்தவங்க என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரி ஆயிரம் கேள்விகள் வரும். ஆனா இன்னைக்கு நான் ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இங்கிலீஷ் அப்படின்றது உங்களோட அறிவு கிடையாது, அது வெறும் ஒரு கருவி மட்டும்தான். ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கு வயசு ஒரு தடையே கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற இந்த சின்ன முயற்சியை ஒரு பெரிய மாற்றமா மாத்ததான் இந்த நிகழ்ச்சி. உங்களால முடியும்னு நீங்க நம்பினா அந்த இங்கிலீஷ் தானா உங்ககிட்ட வந்து ஒட்டிக்கும். சரி, இப்ப நம்ம கிளாஸுக்குள்ள போலாம். இங்கிலீஷ் பேசுறதுக்கு நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டாம், நம்ம கிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம். இன்னொரு விஷயம், இது பயமுறுத்துற கிராமர் கிளாஸும் கிடையாது. நம்மளை பத்தி நம்ம சொல்ல கத்துக்கிறது தான் இங்கிலீஷ் பேசுறதோட முதல் படி. அதுக்கு நமக்கு தேவையானது ரெண்டே ரெண்டு வார்த்தை தான், ஒன்னு ஐ, இன்னொன்னு ஆம். ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க. ஐ ஆம், அதாவது இதுக்கு நான் அப்படின்ற ஒரு அர்த்தம். இதை விட எளிமையான ஆரம்பம் வேற எதுவுமே இருக்க முடியாது. நம்ம எதை சொன்னாலும் இந்த ஐஆம் சேர்த்து சொல்லலாம். நான் சொல்றேன் எவ்வளோ சிம்பிளா இருக்கு, நீங்களே பாருங்க. இப்போ உங்களோட பேரை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஐஆம் அப்படின்னு சொல்லி உங்களோட பேரை சொல்லலாம். நம்ம பொதுவாக என்னன்னு சொல்லுவோம்னா, நம்மளோட பேரை சொல்கிறப்போ மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அது தப்பு கிடையாது. ஆனால் ஐ ஆம் அப்படின்னு சொல்கிறப்போ நமக்குள்ளே ஒரு கர்வம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், நான் என் பேரை சொல்லுவேன், நீங்கள் என்னோட பேரை சொல்லிடாதீங்க, உங்களோட பேரை சேர்த்து சொல்லுங்கள். ஐ ஆம் சோனியா. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இன்னொரு தடவை சொல்லுங்கள். வெரி குட். இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், அப்போது நீங்கள் எப்படி அதை சொல்லுவீங்க? உதாரணத்துக்கு, நான் ஒரு ரேடியோ ஜாக்கி, இதை நான் எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் எ ரேடியோ ஜாக்கி. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், இது என்ன வேணாவாக இருக்கலாம். ஐ ஆம் எ டீச்சர்னு சொல்லலாம், ஐ ஆம் எ ஃபார்மர்னு சொல்லலாம், இல்லை ஐ ஆம் எ பேங்க் ஆஃபீஸர், இல்லை நீங்கள் வந்து வீட்டில் இருக்கீங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா ஐ ஆம் எ ஹவுஸ் ஒய்ஃப், இல்லை ஐ ஆம் எ ஹோம் மேக்கர், இந்த மாதிரி என்ன வேணால் சொல்லலாம். இப்போதைக்கு நம்ம பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் பற்றி பேச வேணா, ஐ ஆம் யூஸ் பண்ணி உங்களை பற்றி எப்படி சொல்கிறது அப்படின்றத மட்டும் கற்றுக்கலாம். சொல்லுங்கள், I am a radio jockey. இப்போ உங்களோட ப்ரொஃபஷனை சேர்த்து சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது, உங்களோட உணர்வு வெளிப்படுத்துறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்குமே ஐ ஆம் அப்படின்றத ரொம்ப அழகா யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு, இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அது எப்படி நான் சொல்லலாம்? ஐ ஆம் வெரி ஹாப்பி, இல்லை ரொம்ப இல்லை கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன், இல்லை சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னாலும் ஐ ஆம் ஹாப்பி அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், I am happy. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முதல்ல நம்ம பேர், அடுத்தது என்ன பண்ணுறோம், ஃபைனலாக எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அதே மாதிரி இது வெறும் ஹாப்பியாக மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இது என்ன எமோஷனாக வேணால் இருக்கலாம், என்ன ஃபீலிங்காக வேணால் இருக்கலாம். உதாரணத்துக்கு, ஐ ஆம் பிரேவ் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கலாம், அதுக்கு அர்த்தம் நான் தைரியமாக இருக்கேன் அப்படின்னு. ஸோ ஐ ஆம் பிரேவ். இன்னொன்று, நான் கொஞ்சம் சோகமாக இருக்கேன், எனக்கு காலையில் சில விஷயங்கள் சரியாக போகல, அதனால் நான் கொஞ்சம் சோகமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஐ ஆம் சேட் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இல்லையா, காலங்காத்தால் என்னை வெறுப்பாக்கிட்டாங்க எங்கள் வீட்டில், நான் கோபமாக இருக்கேன் அப்படின்னாலும் ஐ ஆம் ஆங்க்ரி அப்படின்றத ரொம்ப அழகாக நீங்கள் உங்களோட உணர்வுகளில் வெளிப்படுத்தலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம பேர், நீங்கள் என்ன வேலையை செய்கிறீங்க, அடுத்தது நீங்கள் எப்படி உணர்றீங்க, இது மூணையும் சேர்த்து சொல்ல போகிறோம். இப்போ நான் சொல்லுவேன்னா அதுக்கப்புறமா நீங்கள் ஏன் கூட சேர்ந்து சொல்லுவீங்க. ரெடியாக இருக்கீங்களா? இப்போ நான் ஆயு ரெடின்னு கேட்டால் நீங்கள் எப்படி பதில் சொல்லுவீங்க? ஐ ஆம் ரெடி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நான் அப்படின்றதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ண போகிறோம்? ஐ ஆம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐ ஆம் சோனியா, ஐ ஆம் எ ரேடியோ ஜாக்கி, ஐ ஆம் வெரி ஹாப்பி. இப்போ நீங்கள் சொல்லுங்கள். சூப்பர். இப்போது ஐ ஆம் அப்படின்ற விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க.
இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த கிராமர் ரூல்ஸும் போட வேண்டாம், சும்மா ஐ கூட ஆம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன சொல்லுமோ தாராளமாக உங்களை பற்றி சொல்லுங்கள். இப்போ நம்மளை பற்றி பேசிட்டோம், இதே நம்ம வந்து நமக்கு முன்னாடி இருக்கவங்கள பற்றியோ இல்லை வேற யாரோ பற்றியோ பற்றி பேசணும்னா எப்படி நம்ம பேசுவோம்? அதை பற்றி கண்டிப்பாக அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஐபி ரூல் நான் சொல்லித்தரேன். இப்போ ஐ அப்படின்றது நான், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஐ அப்படின்னா நான். இதே நீ அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ அதை யூ அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு, ஐ ஆம் எ ரேடியோ ஜாக்கி, யூ ஆர் எ டீச்சர். அடுத்தது இதே நம்ம வேற யாரையோ பற்றி பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தால்

அது ஹீனோ இல்லை ஷீனோ இல்லை இட்டுனோ சொல்லலாம். அது எப்படின்றத நான் ஒவ்வொன்றா சொல்லித்தரேன். இப்போ யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. உதாரணத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஒரு பேர் உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ சதீஷ் அப்படின்ற ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இப்போது சதீஷ் நீங்கள் நாளைக்கு என்ன பண்ணுறீங்க, வரப்போ எனக்கு ஒரு பாக்கெட் சிப்ஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் அப்படின்றப்போ நான் வந்து யூ அப்படின்னு யூஸ் பண்ணணும். இப்போ நான் தான் இங்கே பேசுகிறவன். அப்போது பேசுகிறவங்கள நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம தமிழில் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்மை அப்படின்னு சொல்லுவோம். தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னு நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம் இல்லைங்களா. முன்னிலை அப்படின்றது நம்ம முன்னாடி இருக்கவங்க. அடுத்தது படர்க்கை அப்படின்றது இன்னொருத்தவங்களை பற்றி பேசுகிறோம். உதாரணத்துக்கு இப்போ நான் சதீஷ்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், ஆனால் நான் என்ன பண்ணுறேன், இன்னொருத்தவங்கள பற்றி புறணி பேசிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு நான் வந்து ப்ரீத்தி அப்படின்றவங்கள பற்றி புறணி பேசுகிறேன். அப்போது அந்த ப்ரீத்தி தான் மூணாவது மனுஷங்க, அதாவது தேர்ட் பர்சன், தமிழில் படர்க்கை அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இது கூட நம்ம ஐ கூட ஆம் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மாதிரி யூ கூடையும் ஹீ ஷி இட் கூட என்ன யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஐ கூட ஆம், யூ கூட ஆர், யூ ஆர், ஓகே. ஐ ஆம் எ ரேடியோ ஜாக்கி, யூ ஆர் எ டீச்சர். இப்போது நான் பேசுகிறவங்க ஒரு ஆணாக இருந்தா, அது குழந்தையாகவும் இருக்கலாம் இல்லை பெரியவங்களாகவும் இருக்கலாம், ஆணாக இருக்கிற பட்சத்தில் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ஹீ. நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ஹீ. இதே ஒரு பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணோம், கரெக்ட், நம்ம ஷீ யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ஆணுக்கு ஹீ போட்டாச்சு, பெண்ணுக்கு ஷீ போட்டாச்சு. இதே நம்ம ஒரு பொருளை பற்றியோ இல்லை வந்து ஒரு நாய்க்குட்டி பூனைக்குட்டி பற்றியோ பேசுகிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போது நமக்கு அதோட பாலினம் தெரியாத பட்சத்தில், பொருளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு பாலினம் தெரியாது, அதனால் அதை விட்டுருங்க. இதே வந்து ஒரு விலங்கு பற்றியோ இல்லை ஒரு பறவை பற்றியோ பேசுகிறோம், நமக்கு பாலினம் தெரியாத பட்சத்தில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேர்ட் பர்சன், அதாவது இன்னொருத்தவங்களை பற்றி நம்ம பேசுகிறப்போ நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தைகள் ஹீ, ஷீ, இட். இதுக்கான உதாரணங்கள் நான் உங்களுக்கு வாக்கியமாக கொடுக்குறேன், நல்லா கேட்டுக்கோங்க. முடிஞ்சால் ஒரு நோட் புக் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ ஆம் எ ரேடியோ ஜாக்கி, ஐ ஆம் ஹாப்பி. யூ ஆர் எ டீச்சர், யூ ஆர் எக்ஸைட்டட். எக்ஸைட்டட் அப்படின்னா ரொம்ப ஒரு ஆரவாரமாக ஒரு துள்ளலோடு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம், அதுதான் எக்ஸைட்டட். அடுத்தது He is a bank manager. He is very angry. யாரும் அஃபெண்ட் ஆக வேண்டாம், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். ஹீ இஸ் அ பேங்க் மேனேஜர், ஹீ இஸ் வெரி ஆங்க்ரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஐ கூட ஆம் போட்டாச்சு, யூ கூட ஆர் போட்டாச்சு, ஹீ கூட இஸ் போட்டாச்சு. அதே மாதிரி நீங்கள் கேட்கலாம், ஒருவேளை பெண்ணாக இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போவும் நம்ம இசை தான் போடுவோம். அதே மாதிரி இட்டு சொன்னேன் இல்லைங்களா, இன்னொரு பொருள் பற்றி இல்லை வந்து ஏதோ ஒரு விலங்கோ இல்லை பறவையோ பற்றி பேசினாலும் நம்ம இஸ் தான் போடுவோம். அதுக்கு ஒரு உதாரணம் கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு நாய்க்குட்டியை பற்றி பேசுகிறேன்னு வச்சுக்கலாம். இட் இஸ் வெரி ஹங்க்ரி, அப்போது அது ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? மொத்தத்தில் நம்மளை பற்றி பேசுகிறப்போ ஐ ஆம் யூஸ் பண்ணும், முன்னாடி இருக்கவங்களை பற்றி பேசுகிறப்போ யூ ஆர், யாரோ ஒருத்தவங்க நம்ம பேசிகிட்டு இருக்கப்போ இன்னொருத்தவங்களை நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் ஹீ ஷீ இட் கூட இஸ் போடுறோம். ஆம் இஸ் ஆர். இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இப்போ இந்த வித்தியாசத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே 50% இங்கிலீஷ் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். தொடக்கத்தில் பேசுகிறதுக்கு கண்டிப்பாக தயக்கம் இருக்கும், ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்கவங்க கிட்டே பேசுங்க. குழந்தைங்க ஸ்கூல் போனாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுங்க. எங்கேயுமே தயக்கம் காட்டாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இங்கிலீஷ் ஒரு நாள்னா ஒரு நாள் ரொம்ப சரளமாக வரப்போகுது. நம்மளோட நிகழ்ச்சியை கண்டிப்பாக கேளுங்க. முடிஞ்சால் ஒரு நோட் புக் இதுக்குன்னு எடுத்து வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. என்னென்னலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அது எல்லாத்தையுமே எழுதி வச்சுட்டு எழுதுனா போதாதுங்க, ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்கு ஒரு வேளை ப்ராக்டிஸ் பண்ண யாரும் இல்லை, எனக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குன்னா எதுக்கு பயப்படுறீங்க, அதான் நீங்கள் இருக்கீங்க இல்லைங்களா. ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க, இன்றைக்கி கற்றுக்கிட்ட விஷயத்தை அப்ளை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நான் சொன்னதை தான் சொல்லணும்னு இல்லை, இப்போ நான் வந்து ஐ எம் ஹாப்பி சொன்னேன்னா நீங்களும் ஐ எம் ஹாப்பி சொல்லணும்னு இல்லை. உங்களுக்கு என்ன ஃபீலிங் இருக்கோ சொல்லுங்கள். எனக்கு பயங்கரமாக பசிக்குதுன்னா கூட ஐ எம் ஹங்க்ரின்னு சொல்லுங்கள். இதுக்கு மேலே உங்களை பற்றி பேசுகிறப்போ இங்கிலீஷில் தான் பேசணும். இறுதியாக உங்களோட குணாதிசயங்களை பற்றி எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிங்க. ஐ ஆம் ஸ்மார்ட், நான் ஒரு திறமசாலி அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி ஐ ஆம் பியூட்டிஃபுல், நான் அழகாக இருக்குன்னு சொல்லுங்கள். நான் ரொம்ப அன்பானவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஆம்

மைண்ட் அப்படின்னு சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நிகழ்ச்சியோட இறுதி பகுதியிலையும் நான் வந்து உங்களுக்கு ஒரு புது வார்த்தையை சொல்லித்தரப்போகிறேன். அந்த வார்த்தையோட ஸ்பெல்லிங்கோட சேர்த்து சொல்லித்தருவேன். அதோட அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு அதை எந்த இடத்துல உபயோகிக்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கான வார்த்தை யூனிக். யூனிக் இதை எப்படி நம்ம ஸ்பெல் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, UNI QUE. இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? யூனிக். யூனிக் இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனித்துவமானது. அதாவது நான் வந்து மற்றவங்க கிட்ட இருந்து வித்தியாசமானவன் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க ஐ ஆம் யூனிக் அப்படின்னு சொல்லுங்க. நேர்களே, இன்னைக்கு நம்மளோட ஆங்கிலம் ஆன் ஏர் நிகழ்ச்சியில ஐ ஆம், யூ ஆர், ஹீ, ஷீ, இட் கூட இஸ் எப்படி சேர்த்துப்போம், நம்மளை பற்றி மற்றவங்களுக்கு சொல்கிறப்போ என்னென்ன மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத கற்றுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக யூனிக் அப்படின்ற ஒரு அழகான வார்த்தையும் கற்றுக்கிட்டோம். சீக்கிரமாகவே உங்களை இன்னொரு நிகழ்ச்சியில் நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர் சோனியா. அமைப்பில் உதவி ஆர் சோனியா, நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.

0: விடாமுயற்சி பட பாடலை தொடர்ந்து கேட்டோம். பாப்பாண்டி படத்திற்காக நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8. நேரில் நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நீல்கிரிஸ்ல ஊரை சுற்றும் காற்று. ஒவ்வொரு வாரமும் ஊரை சுற்றும் காற்று நிகழ்ச்சியில புதிய புதிய பிளேஸை தானாங்க நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய பிளேஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீலகிரியோட மிக உன்னதமான சொர்க்கம் போன்ற ஒரு இடத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஆமாங்க, அது கோத்தகிரியோட கிரீடமாக விளங்கும் கோடநாடு காட்சிமுனையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஊரை சுற்றும் காற்று நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஊட்டி அப்படின்னாலே மலைகளின் ராணி அப்படின்னு சொல்றாங்க. அந்த ராணிக்கே ஒரு மகுடம் சூடியது போல அமைஞ்சிருக்கும் ஒரு இடம் தாங்க இந்த கோடநாடு. கோத்தகிரியில இருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவுல நீலகிரி மலையின் கிழக்கு முனையில் இந்த அற்புதமான காட்சி முனை அமைஞ்சிருக்குங்க. இயற்கை அன்னை தன் கைகளால் வரைந்த ஒரு ஓவியத்தை போல பச்சை பசையில் நின்றிருக்க தேயிலை தோட்டங்களுக்கு நடுவுல மேகங்கள் வந்து முத்தமிட்டு செல்லும் ஒரு உன்னதமான இடம் தாங்க இந்த கோடநாடு காட்சிமுனை. கோடநாடு காட்சிமுனையில இருந்து நீங்க கீழே பாத்தீங்க அப்படின்னா உங்கள் கண்கள் காண்பதை நீங்க நம்பவே முடியாதுங்க. அப்படி ஒரு பிரம்மாண்ட விஸ்வரூபமான காட்சி தான் நமக்கு காத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பாப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென்னிந்தியாவின் மிக நீளமான ஆறுகளில் ஒன்றான பவானி ஆறு வளைந்து நெளிந்து ஒரு வெள்ளி நதியை போல ஓடுவதை நீங்க அங்கிருந்து தெளிவா பாக்கலாங்க. அதற்கு நேரா எதிர கம்பீரமாக விட்டிருக்கும் ரங்கசாமி சிகரம்.

காட்சியளிக்குங்க. இந்த சிகரம் பழங்குடி மக்களின் புனித ஸ்தலமாக போற்றப்படுகிறது. மேலும் மைசூர் பீடபூமியின் சமவெளிகளும் தெங்குமரடா அப்படின்ற அடர்ந்த காடு கிராமமும் இங்கிருந்து பார்ப்பதற்கு ஒரு பசுமையா பாய் விரித்தது போல தோன்றும். இந்த கோடநாடோட மிகப்பெரிய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அங்கு நடக்கும் மேகங்களுடைய விளையாட்டு அப்படின்னே சொல்லலாம். ஒரு நிமிடம் பார்த்தால் பிரம்மாண்டமான பள்ளத்தாக்குகள் தெரியும், அடுத்த நிமிடம் ஒரு வெள்ளை திரை போட்டது போல பனிமூட்டம் வந்து ஒட்டுமொத்த இடத்தையும் மறைச்சிருங்க. ஜூன் மாதத்தில் குளிர்ந்த பருவமழை காற்று வீசும் போது இந்த அனுபவம் இன்னும் அற்புதமாக இருக்கு. இதோட அழகா முழுமையாக ரசிக்க வேணும் அப்படின்னா காலையில 6 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள போனீங்கன்னா தான் இந்த அழக முழுமையா ரசிக்க முடியும். ஏன்னா கோடநாட்டுல அந்த சன்ரைஸ் சூரிய உதயத்தை நீங்க பார்க்கும் போது மறக்க முடியாத ஒரு உன்னத தருணமாக மாறும் அப்படின்றது ஒரு ஐயமே இல்லங்க. இந்த கோடநாடு வியூ பாயிண்ட் அப்படின்றது ஒரு வெறும் வியூ பாயிண்ட் மட்டும் இல்லங்க, அது ஒட்டுமொத்த நீலகிரி மலையோட மிக அழகான எல்லை புள்ளி அப்படின்னு சொல்லலாம். இதனை நீலகிரி இறுதி முனை அப்படின்னு கூட சொல்றாங்க, டெர்மினஸ் ஆஃப் த நீல்கிரிஸ் அப்படின்னு உள்ளூர் மக்கள் சொல்றாங்க. அங்க கோடநாட்டுல கட்டப்பட்டுள்ள அடுக்கு கண்காணிப்பு கோபுரம் அதாவது வாட்ச் டவர் வியூவிங் அப்படின்றத இடத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா பல வகையான இயற்கை அதிசயங்களை உங்களால பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறது பவானி சாகர் அணை மற்றும் ஆறு. மிக தூரத்துல ஒரு வெள்ளி பாய் விரித்தது போல வளைந்து நெளிந்து ஓடும் பவானி ஆற்றையும் அதுல பிரம்மாண்டமான அணைகளையும் தெளிவாக நீங்க பாக்கலாங்க. அடுத்ததாக தெங்குமரடா காடுகளை நீங்க பாக்கலாம். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் எல்லையில் அமைந்துள்ள அடர்ந்த காட்டு பள்ளத்தாக்கு கிராமமான தெங்குமரடா இங்கிருந்து பார்ப்பதற்கு பச்சை பசேல் அப்படின்னு தெரியுங்க. அடுத்ததாக நீங்க பார்த்தா ரங்கசாமி சிகரம் மற்றும் தூண் பாறைகள். கம்பீரமாக நிற்கும் 500 அடி உயரமுள்ள ஒற்றை பாறையையும் பழங்குடி மக்களோட புனித ஸ்தலமாக விளங்கும் ரங்கசாமி சிகரத்தையும் இங்கிருந்து ரொம்பவே கிட்டையா தெரியுங்க. அங்கிருந்து பார்த்தா மோயார் ஆறு அப்படின்ற ஆறையும் நீங்க அங்கிருந்து பார்க்கலாம். கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு எல்லையை பிரிக்கும் மோயார் ஆறு இந்த ஆழமான பள்ளத்தாக்குகளின் வழியே தான் பாய்ந்து செல்லுதுங்க. அது மட்டும் இல்லாம இங்க மேக படுக்கை கூட தெரியுங்க, கிளவுட் பெட் வாக் அப்படின்னு கூட சொல்றாங்க. அதிகாலையில இங்க ஒட்டுமொத்த பள்ளத்தாக்கும் பனிமூட்டத்தால் மூடப்பட்டிருக்கனால நீங்க மேகங்களுக்கு மேல இருப்பது போல ஒரு மாயாஜால உணர்வை தருங்க. கோடநாடு காட்சி முனைக்கு செல்லும் வழியில ஒரு பிரம்மாண்டமான கோடநாடு தேயிலை தோட்டங்களின் வழியே பயணிப்பதே ஒரு தனியான சுகம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. குறிப்பாக சூரிய உதயத்தையும் சூரிய அஸ்தமனத்தையும் நீங்க பார்க்கும் போது வானம் ஆரஞ்சு கலர்லையும் இளஞ்சிவப்பு நிறங்களாகவும் மாறுவதை ஒரு படம் பிடிப்பதே ஒரு சொர்க்கம் அப்படின்னு கூட சொல்றாங்க. இது காடுகளின் எல்லையை ஒட்டி அமைஞ்சிருக்கனால மாலை வேளையில் காட்டெருமைகள் மற்றும் காட்டு பன்றிகள் வியூ பாயிண்ட் அருகிலேயே மிக எளிதாக காண முடியும். அதனால கொஞ்சம் கவனம் தேவை. அது மட்டும் இல்லாம காலை 9 மணியிலிருந்து பனிமூட்டம் அதிகமாயிட்டா கீழே உள்ள பள்ளத்தாக்குகள் தெரியாமல் போய்விடலாம். அதிகாலையிலே நீங்க போறது நல்லது. இங்க எப்படி போலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோத்தகிரி பேருந்து நிலையத்திலிருந்து நிறைய உள்ளூர் பஸ் அங்க போயிட்டே இருக்குங்க. வாடகை வாகனங்களும் கிடைக்கும். கோத்தகிரியிலிருந்து கோடநாடு செல்லும் அந்த 18 கிலோமீட்டர் பாதையே ஒரு சொர்க்கம் அப்படின்னே சொல்லலாம். இருபுறமும் அடர்ந்த தேயிலை தோட்டங்கள், சுற்றிலும் காடுகள் என பயணமே சுவாரஸ்யமா இருக்குங்க. நீங்க அங்க போனீங்கன்னா ரொம்பவே காற்று வீசும், அதிகமான குளுமையும் இருக்கும். சோ எல்லாருமே அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணிட்டு உங்களோட உடைகளையும் அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணிட்டு போனா நல்லது. நிறைய பேர் இந்த கோடநாடு வியூ பாயிண்ட மட்டும் பாத்துட்டு திரும்பிடுறாங்க. ஆனா கோடநாட்டுல மறைக்கப்பட்ட சில இடங்கள் இருக்குங்க, ஹிடன் ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன என்ன அப்படின்னு பார்க்கும்போது யானை பாறைங்க, எலிபண்ட் ரோல் ராக் அப்படின்னு கூட சொல்றாங்க. பிரதானமான காட்சி முனையிலிருந்து சற்று தொலைவில் உள்ள பிரம்மாண்டமான செங்குத்து பாறை இது. இதன் வடிவம் ஒரு யானை தலைய போல இருக்குங்க. இங்கிருந்து தேயிலை தோட்டங்களையும் ஆழமான பவானி பள்ளத்தாக்கையும் 360 டிகிரி கோணத்திலிருந்து எந்த தடையும் இன்றி ரசிக்கலாங்க. அடுத்ததாக ஜான் சல்லிவன் பாதை அப்படின்னு கூட சொல்றாங்க. 1820 நீலகிரியை உருவாக்கிய ஜான் சல்லிவன் அப்படின்றவரு பயணித்த சில பழமையான மண்பாதைகள் இன்னும் கோடநாடு காடுகளுக்கு அருகே இருக்குங்க. அமைதியை விரும்புகிறவர்கள் மற்றும் மலையேற்ற பிரியர்கள் அதாவது ட்ரெக்கிங் போறவங்களுக்கு இந்த வரலாற்று பாறை ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். கோடநாடு நீலகிரி மலையிலோட கிழக்கு முனையில் அமைஞ்சிருக்கிறனால ஒரு புவியியல் சிறப்பும் இருக்குங்க, அதாவது ஜியோகிராபிக் ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ட்ரை ஜங்ஷன் வியூ அப்படின்னு கூட சொல்றாங்க. இது என்ன அப்படின்னா வானம் மிக தெளிவாக இருக்கும் நாட்கள இங்கிருந்து வடகிழக்கு திசைகளை பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கர்நாடகா மற்றும் கேரளா ஆகிய 3 மாநிலங்களின் காடுகளும் எல்லையாக சந்திக்கும் பிரம்மாண்ட காட்சியை நம்ம தூர கண்ணோட்டத்துல பாக்கலாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி மோயார் பள்ளம் அப்படின்றது கோடநாட்டிற்கு செங்குத்தாக கிழக்கே உள்ள பிரம்மாண்ட பள்ளத்தாக்குகளில் ஒன்றுதாங்க இந்த மோயார் பள்ளம். இது நீலகிரி பீடபூமியும் மைசூர் பீடபூமியும் இயற்கை பிரிவு கோடு. ஆசிய யானைகளின் மிக முக்கியமான இடப்பெயர்வு பாதையாக எலிபண்ட் காரிடோர் அப்படின்னு கூட சொல்றாங்க. இது வன விலங்குகளோட புகலிடும்.

0: சத்தியமங்கலம் மற்றும் முதுமலை புலிகள் காப்பகத்தில் எல்லையை ஒட்டி கோடநாடு அமைஞ்சிருக்கனால இங்க அரிய வகை உயிரினங்களையும் நீங்க காணலாம். அதாவது இந்திய காட்டெருமைகள், இந்தியன் கார். கோடநாடு தேயிலை தோட்டங்களின் நடுவில் பிரம்மாண்டமான காட்டெருமைகள் சாதாரணமாக புல் மேய்வதை நீங்க பார்க்கலாம். இவை மனிதர்களை கண்டு மிரள்வதே இல்லைங்க. பாதுகாப்பான தூரத்தை பேணுவது அவசியம். பறவைகளுடைய சொர்க்கங்க. நீங்க அமைதியாக இங்குள்ள காடுகளில் அமைந்திருந்தா மலபார் விசிலிங் த்ரஷ் மற்றும் எமரால்டோ போன்ற அரிய வகை மலைவாழ் பறவைகளை நீங்க எங்க கண்டு ரசிக்கலாம். காட்சி முனைக்கு செல்லும் வழியில பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்து இங்க டீ எஸ்டேட் அமைஞ்சிருக்குங்க. இது வெறும் டீ எஸ்டேட் மட்டும் இல்ல, தமிழ்நாடோட வரலாறு கூட அமைஞ்சிருக்குங்க. வெள்ளை ஓக் மரங்களுக்கு நடுவே மிக நேர்த்தியாக கத்தரித்து வைக்கப்பட்ட பச்சை பசையில் தேயிலை செடிகளுக்கு இடையே செல்லும் இந்த சாலை தென்னிந்தியாவின் மிக அழகான ஓட்டுநர் பாதைகளில் ஒன்றாகும். அதாவது டிரைவிங் ரூட்ஸ் அப்படின்னு கூட சொல்றாங்க. சோ இன்னைக்கு ஊரை சுற்றும் காற்று நிகழ்ச்சியில கோடநாடு அப்படின்ற சூப்பரான வியூ பாயிண்ட் பத்தி பார்த்தோம். அதோட வரலாறு கூட நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில வேற ஒரு பிளேஸ பத்தின இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே இல்ஷியா பிராங்க்லின். நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார், அமைப்பில் உதவி இல்ஷியா பிராங்க்லின்.
1: இன்று June 7 உலக உணவு பாதுகாப்பு நாள். பாதுகாப்பான சத்தான உணவின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்கும் உணவு மூலம் பரவும் நோய்களை தடுப்பதற்கும் இந்த நாள் உலகளவில் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த வருடத்திற்கான கருப்பொருளாக ஃப்ரம் பர்டன் டு சொல்யூஷன், சேஃப் ஃபுட் எவ்ரிவேர், சுமையிலிருந்து தீர்வு வரை எங்கும் பாதுகாப்பான உணவு. உலக சுகாதார நிறுவனம் WHO மற்றும் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு FAO ஆகியவை இணைந்து இந்த பிரச்சாரங்களை முன்னெடுக்கின்றன. உணவினால் ஏற்படும் நோய்களின் தாக்கத்தை அறிவியல் பூர்வமான தீர்வுகளின் மூலம் எவ்வாறு குறைப்பது மற்றும் பாதுகாப்பான உணவு அனைவருக்கும் கிடைப்பதை இந்த நாள் உறுதி செய்கிறது. இன்று June 7 உலக உணவு பாதுகாப்பு நாள்.

குட் நைட் படத்திற்காக பாடலை கேட்டும் கேட்ட பாடலோடு குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி நிலையத்திலிருந்து இணைந்தீர்கள் ஊட்டி FM 101.8.

0: திரையாணத்தில் நேயர்கள் இதுவரை ஜே ஜே மற்றும் கண்ணெதிரை தோன்றினால் படங்களிலிருந்து பாடல்களை கேட்டும் கேட்ட பாடலோடு திரைகாணம் நிறைவு பெறுகிறது.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
2: நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இது நமக்கு சொல்லுது மேதினந்தா.
1: உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவும் கிடையாது, ஆனால் உழைப்பவருக்கும் உண்டு களைப்பு.
3: பாட்டாளி கூட்டம் எல்லாம் பார வண்டி இழுக்குது,
4: பாடுபட்டு உழைக்குது, பாட்டுகள் எழுந்து படிக்குது.
1: உங்க களைப்பை போக்கி கலகலப்பாக்க நாங்க இருக்கோம்ல. பாட்டு பாடுங்க, கவிதை சொல்லுங்க, கடி ஜோக் சொல்லுங்க, என் கதை கூட சொல்லுங்க.
5: பாட்டாலே மனம் கொண்ட பாரங்கள் நீங்குவதாலே நாம் கூட ஒரு கச்சேரி வைப்பமாடா.
1: உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்கிறோம். இனி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் 2:30 உழைப்பவர் அரங்கம். ரெடியா இருங்க, உங்களை தேடி நாங்க வரோம்.

0: ஹாய் ஜி பூம்பா, வாட் அ சர்ப்ரைஸ். நீ 2K-லயே இருக்கியா?
1: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
0: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
1: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
0: வரேவா, சூப்பர் ஜீபம்பா.
1: அது நன்றாக இருந்ததா?
0: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
1: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: ஏப்ரல் மாதத்தில் ஒரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில்
0: ஜீபம்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களே, செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
1: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
0: தினமும் காலை 9 முதல் 10 வரை. டோன்ட் மிஸ் இட்.
4: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருப்பது வானொலிக்கு 90 வான்வெளியில் இசை தூரிகை.
2: வானில் வர்ணஜாலம் படைத்திடும் பாட்டு பறவையே, வாசல்தோறும் தேனொளி பரப்பும் தேனிசை தென்றலே, ஒட்டுமொத்த ஊடகத்தின் அகரமே, நேயர்களின் மனதில் உயர்ந்து நிற்கும் சிகரமே, ஆகச் சிறந்த ஆகாஷ்வாணியே உனக்கு அகவை 90 ஆச்சரியம். ஆம் ஆச்சரியம், அகவை 90 மிளிர்கிறாய், வசீகரிக்கிறாய், பகலென்ன இரவென்ன என்றும் உடனிருக்கிறாய். காற்று பெட்டக பொக்கிஷத்தை வண்ணச் சொற்களால் அலங்கரிக்கலாமா? வானோடு கலந்து வண்ணத் தூரிகையால் இசையோவியம் நிரப்பிடும் ரீங்கார தேனிக்கு புகழாரம் சூட்டிடலாமா?

0: தேனிசை பரத்தி வரும் வானொலிக்கு வாழ்த்து மழை பொழிய வரும் நெஞ்சங்களை வரவேற்போம். வாருங்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் எம் கே மணிமேகலை, கணித பட்டதாரி ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, டி வாடிப்பட்டி, தேனி மாவட்டம். காற்றென்ற ஊடகத்தின் வழியே உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. எண்ணங்களின் பரிமாற்றத்திற்கும் தகவல்களை நம் குரல் மூலம் கடத்துவதற்கும் எத்தனை எத்தனையோ ஊடகங்கள் என்று இருந்தாலும் இதன் மூல ஆதாரம் வானொலி தாங்க. இந்தியாவின் தேசிய பொது வானொலி ஒலிபரப்பு நிறுவனம் 1936 தொடங்கப்பட்டது. அதற்கு இன்று அகவை 90 ஆண்டுகள் கடந்து இன்றைக்கும் காற்றலைகளே கம்பீரமாக வலம் வருது. ஒரு புதிய கண்டுபிடிப்பு அதற்கு முந்தைய கண்டுபிடிப்பை ரீப்ளேஸ் பண்ணிடுன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னும் பல நூற்றாண்டுகள் கடந்தாலும் வானொலியின் இடத்தை யாராலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஒரு சின்ன பெட்டியில இருந்து எப்படி பேச்சு, பாட்டு, இசை அப்படின்னு பல விஷயங்கள் கேட்குதுன்னு வியக்க வச்சது நம்ம வானொலி தாங்க. வானொலியில ஒளிபரப்பப்படாத விஷயங்களே இல்லைன்னு சொல்லலாம். நம் நாட்டின் ஆணி வேரான வேளாண்மை தொடங்கி தொழில் வளம், அனுபவ பகிர்வு, இசை, பாட்டு, வேலை வாய்ப்பு, அறிவியல், மருத்துவம், வங்கி சேவை, வர்த்தகம், இப்படி பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளை மனித சமுதாயத்திற்கு வழங்குறது நம்ம ரேடியோ தாங்க. பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படை வர்த்தகம். இத மக்களிடம் கொண்டு சேர்க்கிறதுல வானொலி விளம்பரங்கள் முக்கிய பங்கு வகிக்குது. ஒரு நாட்டுல எதிர்பாராம நடக்கிற மழை, வெள்ளம், புயல், நிலச்சரிவு போன்ற இயற்கை பேரிடர் காலங்கள்ல மக்களுக்கு தகவல்களை உடனுக்குடன் சொல்றதும் நம்ம வானொலி தாங்க. வானொலியின் சேவைய வியந்து பார்த்த பலர்ல நானும் ஒருத்தி. வானொலியில அறிவியல் தொடர்கள் ஒலிபரப்பு செய்வாங்க. ஆசிரியர் பணிக்கு வந்த பிறகு வானொலி அறிவியல் தொடர்களை எழுதி வழங்கும் வாய்ப்பையும் அத்தொடர்கள்ல பங்கு பெறும் வாய்ப்பையும் ஒரு சிறிய கிராமத்துல பணியாற்றும் எங்களுக்கும் எங்களுடைய மாணவர்களுக்கும் மதுரை வானொலி நிலையமும் எங்களுக்கு பெற்று தந்தாங்க. முதன் முதல்ல மதுரை வானொலி நிலையத்துல நுழையும் போது ஏற்பட்ட மகிழ்ச்சியான தருணம் இன்னும் என் நினைவுகள்ல வந்து போகுது. காலந்தோறும் கணிதம் என்ற நிகழ்வு தொடங்கி ஏஐ பற்றிய தொடரான இனியாவும் நுண்ணறிவே என்ற தொடர் வரை எங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. எம் பள்ளி மாணவர்கள் குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள்ல பங்கு பெற வாய்ப்பும் மதுரை வானொலியால் வழங்கப்பட்டது. சமீபத்தில் சிறப்பு விருந்தினர் பகுதியில் கலந்து கொண்டு எம் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. வானுக்கு இல்லை எல்லை, வானொலி சேவைக்கும் ஏதுங்க எல்லை. படித்தவர், பாமரர், பெரியவர், சிறியவர் தொட்டு பட்டி தொட்டி எல்லாம் ஏஎம் எஃப்எம் அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை நிறைவாய் வழங்கி வரும் அகில இந்திய வானொலியின் சேவை பல்லாண்டுகள் சிறந்து விளங்க வானொலி நேயர்களின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.

வானொலி நெஞ்சங்களுக்கு என்றும் வளர் அன்புடன் வணக்கம் கூறுவது மதுரையிலிருந்து நா முத்தையா. 26 ஆண்டுகளுக்கு முன் கணக்கு அலுவலராக பணி நிறைவு செய்தேன். வானொலியின் 90ஆம் ஆண்டு விழாவில் வாழ்த்தி வணங்குவது மனநிறைவு தரும் அரிய வாய்ப்பாகும். எழுத படிக்க தெரிந்த நாள் முதல் ஈர்ப்புடையவற்றை பதிவு செய்து பாதுகாக்கும் பழக்கம் இயல்பாக பற்றி கொண்டது. பெற்றவற்றை பகிர்ந்து கொள்ளும் இயக்கத்துக்கு மருந்தாக வானொலி கை கொடுத்தது. பணி ஓய்வுக்கு பின் உலக விவரம் அறியும் ஆர்வம் அமைதி அளிக்கிறது. 80 வயது நிறைவு பெற்று சில ஆண்டுகள் சென்றுவிட்ட போதும் முதுமையிலும் கலகலப்பாக வாழ வழிகாட்டியாக வானொலி பயன்படுகிறது. நிதர்சனத்தை காட்டிலும் கற்பனை வலுவானது என்பார் ஐன்ஸ்டீன். வானொலி நிகழ்ச்சியின் பங்கேற்பாளர்கள், அறிவிப்பாளர்கள் என பல்வேறு தரப்பினரையும் நேரில் கண்டு நெகிழ்வுறும் மனநிறைவு கிடைக்கிறது. உட்கார்ந்திருக்கும் இடத்திலேயே உலகை காணும் வாய்ப்புகள் வானொலி வழியே வருகின்றன. ஜான் ரோஃபின்ஸ் என்பார் படைத்த 100 வயதில் ஆரோக்கியம் என்னும் நூலில் வயதானோர் என்ற சொல்லாடல் இல்லை. வானொலிக்கும் வயது கிடையாது. வான்வெளியில் காற்றிருக்கும் வரை வானொலி பரவி நிலைத்து நிற்கும் என வாழ்த்துவோம். 1978ஆம் ஆண்டு ஒரு நாள் சென்னையை தாக்கக்கூடிய புயல் குறித்த எச்சரிக்கை வந்த வண்ணம் இருந்தது. புயல் சென்னையை நெருங்கியது. கடல் கொந்தளிப்பும் கடல் நீர் வெப்பமும் உணர முடிந்தது. சென்னை பட்டினப்பாக்கம் குடியிருப்புகளில் தரைத்தளங்களில் குடியிருந்தோர் மேல் மாடியில் தஞ்சமடைய வேண்டிய நிலை ஏற்பட்டது. கைவசம் இருந்த வானொலி பெட்டியுடன் மேல் மாடி சென்றோம். தகவல் தொடர்பு அடைபட்டிருந்த நிலையில் பதற்றத்துடன் இருந்தோம். நள்ளிரவில் புயல் சென்னையை விட்டு விலகி ஆந்திராவை நோக்கி திசை மாற்றம் அடைந்து விட்டதாக வானொலியில் செய்தி ஒலித்தது. நிற்கதியாய் செய்வது அறியாமல் குடும்பத்துடன் திகைத்திருந்த நிலையில் சென்னைக்கு புயல் தாக்கம் இல்லை என்று வானொலியில் ஒலித்தது இன்றும் காதுகளை துளைக்கிறது. எத்தனை உள்ளங்கள் வானொலியை வாழ்த்தியிருக்கும் என கணக்கிட முடியாது. இப்படி மக்களோடு ஒன்றிவிட்ட எத்தனையோ அரிய நிகழ்ச்சிகளை வழங்கும் வானொலி என்றென்றும் வாழும். மதுரை பண்பலை 103.3 வலம் வரும் நிகழ்ச்சிகள் வானொலிக்கு வாழ்த்துக்களை கொண்டு குவிக்கும் தரமான தன்மையை குறிப்பிட்டு ஆக வேண்டும். வள்ளுவ வாழ்க்கை விளக்கத்தை அதிகாலை வேளையில் இசையோடும் பொருளோடும் வழங்கும் நாளொரு குரல் நாள் சிறக்க உதவும் கருத்துக்களை தெளிக்கிறது. எனைத்தாலும் நல்லவி நிகழ்ச்சி கேட்பது நெறிபிறல்பற்ற அறமுறையான ஒழுக்கவியல் வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது. இரவு நிகழ்ச்சியாக பட்டுச்சிறவில் ஒழிக்கும் பாடல்கள் இசை சுவைத்து இதமான உள்ளத்தோடு நாள் நிறைவதற்கு உதவுகிறது. இவ்வாறு உறக்கத்திலிருந்து விழித்து இரவு மீண்டும் உறங்கச் செல்லும் வரை எண்ணங்களை சீரமைத்து வாழ்க்கையை வளப்படுத்தும் அறவழி செயல்களுக்கு தூண்டல்களாக அமையும் நிலைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் மனித மேன்மைக்கு உரமாக அமைகின்றன. பிரபஞ்சத்தோடு இணைந்து இயங்கும் நற்செயல்களுக்கு பிரபஞ்ச பேராற்றல் துணை நிற்கும் என்பது அறிவியல் கூற்றாகும். எப்படி இருந்தோம் என்பதை எடுத்துக்காட்டி, எப்படி இருக்கிறோம் என்பதை சுட்டிக்காட்டி, எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஆசிரியராய் செவிக்கு விருந்தளிக்கின்றன. சாமானியரையும் சென்றடையும் எளிமையான ஊடகமாக வானொலி விளங்குகிறது. வானொலி கேட்டு எழுத்தறிவையும் படிப்பறிவையும் பெருக்கி கடிதம் எழுதுவதிலும் சிறப்பு நிலையடைய கற்றுக்கொண்டதாக மக்கள் கூற கேட்டதுண்டு. காற்றில் விரியும் கடித மலர்கள் போன்ற நிகழ்ச்சிகளை சான்றாக கூறலாம். மனித வளர்ச்சியையும் பெருமையையும் வெளிச்சமிடும் மேம்பாட்டு நிகழ்ச்சிகள் நிறைய ஒலிபரப்பாகின்றன. தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு உதவும் அறிவார்ந்த நிகழ்ச்சி நன்றியுடன் என்றும் நினைவு கூறத்தக்கவை. செய்திகள் தரும் விவரங்களும் கேட்பவர்களை சிறப்பு நிலைக்கு உயர்த்தும். June 5 உலக சுற்றுச்சூழல் தினம். வாழும் பூமியை பசுமைப்படுத்த வேண்டும் என்னும் முயற்சிக்கிறோம். மனித மனங்களை மேலும் பசுமையாக்கும் வானொலி வளம் பெருகிட வாழ்த்துவோம். நிகழ்ச்சிகள் கேட்டு பயன்பெறுவோர் உள்ளவரை, பிரபஞ்சம் உள்ளவரை வானொலி வளமாய்

0: வலம் பெற வாழ்த்தும் உள்ளங்கள் நாளும் அதிகரித்து வருகின்றன. நன்றி, வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம். இந்த வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வானொலி நிகழ்ச்சிகளில் வந்து நான் வந்து 1998 இந்த நிகழ்ச்சிகளை வந்து கேட்டு வர்றேன். நான் வானொலினாலே என்ன சொல்வேன்னா, தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னா அது ரேடியோ தான். இதில் வந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் வந்து ஒளிபரப்பாகி வருது. எனக்கு பிடிச்சது அப்படின்னா செய்திகள் தான். மார்னிங் செய்திகள் வந்து நான் ஆரம்பிக்காலுக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே அதை கேட்பேன். அந்த செய்திகளில் கேட்கும்போது முந்தைய நாள் நிகழ்வுகள், இன்றைய நாளினுடைய சிறப்புகள் எல்லாமே வந்து இந்த செய்திகள் வந்து கொடுக்கும்போது மனதில் வந்து ஆழமாக பதிகிறது. ரெண்டாவது வந்து பொதறிவு நிகழ்ச்சிகள். நம்ம அகில இந்திய வானொலி வந்து அனைத்து நிலையங்களும் வந்து பொதறிவு நிகழ்ச்சிகள் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிகள்லாம் தலையங்கமாக இன்று ஒரு தகவல் அப்படின்னு சொல்லிட்டு தெங்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கக்கூடிய தகவல்கள், ஒரு 5 தகவல்கள் வந்து எவ்வளவு பயனுள்ளதாக இருப்பீங்கன்னா, அந்த நிகழ்ச்சியை கேட்கும் போது ஒரு தகவலை வந்து இன்னொருத்தருக்கு எப்படி சொல்லி அவருக்கு புரிய வைக்கணும் அப்படின்றத வந்து நம்ம அதிலிருந்து தெரிஞ்சுக்க முடியுது. அதே நிகழ்ச்சியில் வந்து நீதி கதையை சொல்லி அதுக்கான விளக்கத்தை கொடுக்கும்போது அந்த நிகழ்ச்சி என்ன மனசில் வந்து ஆழமாக பதியுது. அது முடிவில் நகைச்சுவும் சொல்வார். இந்த வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில் வந்து நானும் நிறையா பங்களிப்பு செஞ்சுருக்கேன். இப்போ அண்மையில் நடந்த மதுரை வானொலி நடத்திய வாக்கத்தான் நிகழ்வுலையும் கலந்து கொண்டேன். அங்கே வரும்போது நம்ம ஆர்ஜிஏக்களில் பார்க்க முடிஞ்சது, நேர்களில் பார்க்க முடிஞ்சது. நல்லா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து வானொலி வந்து நம்ம வந்து பல்வேறு வடிவில் இருக்குது. வித் பாரதி, கிசான் வாணி, யுவவாணி, அப்புறம் அந்த டிஆர்எம் சேவை, பண்பலை, மத்தியலை அப்படின்ற பல்வேறு அலைவரிசைகள் நம்மளுக்கு கொடுத்துட்டு வராங்க. அப்புறம் இந்த நியூஸ் ஆன் ஏர் ஆப் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த நியூஸ் ஆன் ஏர் ஆப் வந்த பிறகு நம்ம செயலியிலேயே ரொம்ப கிளியர் கட்டாக நம்ம சென்னையிலிருந்து நாகர்கோயில் வரைக்கும் இருக்கக்கூடிய வானொலி நிகழ்ச்சிகளை வந்து ரொம்ப துல்லியமாக கேட்க முடியுது. அதே மாதிரி நம்ம செய்தி பிரிவில் வந்து ஒரு வாட்ஸ்அப் சேவை வச்சுருக்காங்க. இந்த வாட்ஸ்அப் சேவை என்னன்னா, நம்ம இன்கேஸ் நியூஸ் கேட்க முடியல அப்படின்னா அந்த நியூஸே நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுறாங்க. அன்றைக்கி கொஞ்சம் பிஸியாக இருந்தோம் அப்படின்னா எப்போ தேவையோ அந்த செய்திகளை வந்து நம்ம கேட்குறதுக்கு இந்த ஆப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 90 கடந்து இந்த வானொலி ஒழித்து கொண்டு மேலும் பல ஆண்டுகள் இந்த சேவையானது தொடர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன்.

காலங்கள் கடந்தாலும் இளமை மாறாது நேயர்களின் நெஞ்சங்களில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கும் ஆகாஷ்வாணிக்கு வாழ்த்து மழை பொழிந்த நன்மக்களுக்கும் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வானலை வசந்தமாம் வானொலியை கொண்டாடி வரும் பொன் நெஞ்சங்களுக்கும் மனம் நிறை நன்றிகள்.

கேட்டது வானொலிக்கு 90 வான்வெளியில் இசை தூரிகை. அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். நிகழ்ச்சி படைப்பு மதுரை வானொலி நிலையம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஆகாஷவாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 9 மணி.
2: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
3: பத்து லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா? வாவ்,
4: ஒலி ஆஃபர்ஸ் இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
5: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
7: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
6: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
7: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
8: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: சூப்பரான காலை நேரத்தில் நேயர்கள் கேட்கலாம் ரெட்ரோ ராகங்கள், கோல்டன் இட்ஸ் அப்படின்னே சொல்லலாங்க. 80s, 90s, 2000 காலங்களில் வந்த பாடல்களை, அப்படியான பாடல்கள் இது நேயர்களுக்காக வளம் வர காத்துக்கிட்டே இருக்கு. முதல் பாடல் சேரன் பாண்டியன் படத்திலிருந்து இந்த பாடல். இணைந்தீர்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

1991 ஓராம் ஆண்டு வெளிவந்த சேரன் பாண்டியன் படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டும் சுவர்ணலதா மற்றும் குழுவினர் குழுவர்களுக்காக இந்த பாடல்.

0: ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு அடுத்த பாடலையும் கேட்டோம். பாண்டிதுரை படத்திற்காக ஸ்வர்ணலதா மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரல்களுக்காக ஒலித்தது அந்த பாடல்.
1: சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: திருநெல்வேலி மாவட்டத்தில் கோவில்பட்டிக்கு பக்கத்தில் உள்ள ஊர் கடம்பூர். காமராசர் முதலமைச்சராக இருந்த காலம். கடம்பூரில் ஒரு பள்ளி சீரமைப்பு மாநாடு நடக்குது. அந்த பக்கத்தில் உள்ள பள்ளிக்கூடம்லாம் அதில் கலந்துக்குது. கண்காட்சி வேறு, ஊர் பூரா விழா கோலம். மறுநாள் மாநாடு நடக்க போகுது, ஆனால் முதல் நாளே மழை பிடிச்சிக்கிட்டுது. மறுநாளும் அது விடலை, விடாமல் பேஞ்சிக்கிட்டு இருக்குது. காமராசர் காலையிலேருந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு சாயந்தரமாக கடம்பூருக்கு வந்து சேர வேண்டியவர். மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால நிகழ்ச்சி ரத்தாயிடுமோ என்னமோ அப்படின்னு எல்லாரும் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் கோவில்பட்டி பயணிகள் விடுதியில் இருக்கிறார்.

0: தாத மக்கள் கூட்டம் அது கலையாமல் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ பேரும் தலைவர் வந்துட்டார்னு தெரிஞ்சது ஜனங்களுக்கு ஏகப்பட்ட உற்சாகம். ஜனங்கள் அவ்வளவு உற்சாகமாக வரவேற்றாங்க. மாநாடு ஆரம்பமாச்சு. மலர் மாலைகள் மலை மாதிரி குவிய ஆரம்பிச்சுட்டுது. வரிசையாக ஒவ்வொரு கல்வி நிலையம் சார்பாகவும் வரவேற்பு பத்திரம் வாசித்து கொடுக்குறாங்க. என்ன வாசிக்கிறாங்கங்கிறத காமராசர் கூர்ந்து கவனிக்கிறார். ஏகப்பட்ட புகழ் மொழிகள் ரொம்ப பாராட்டி புகழ்ந்து என்னென்னமோ வாசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குடை வள்ளலே, குணக்குன்றே, மலையே, கடலே, இப்படி தமிழ் மொழியில் பாராட்டுறதுக்கு எத்தனை வார்த்தைகள் உண்டோ அத்தனையும் அதில் சேர்த்துருக்கிறாங்க. காமராசர் பொறுமை இழந்துட்டார். போதும் போதும், உங்கள் எல்லாரையும் பார்த்து ரெண்டு வார்த்தை பேசிவிட்டு போகிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். எல்லாரும் மழையில் சிரமப்பட்டு நின்றுட்டு இருக்கிறீங்க, இப்படி என்ன புகழ்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி அப்படின்னாராம். அதுக்கப்புறம் பேசி முடிச்சிருக்கிறார். மாநாட்டு நிகழ்ச்சிகள் முடிஞ்சதும் இன்னொரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக புறப்பட்டாராம். ஒரு திறந்த ஜீப்பில் அவரை ஊர்வலமாக அழைச்சிக்கிட்டு போயிருக்கிறாங்க. தெருவில் வந்து ரெண்டு பக்கமும் ஏகப்பட்ட கூட்டம். அங்கங்கே ஜீப்பை நிறுத்தி ரோஜா மாலை, ஜருக மாலை இப்படி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதையெல்லாம் அப்படி அப்படியே வாங்கி அங்கங்கே நின்றுக்கிட்டு இருந்த குழந்தைகள்கிட்டையும் தாய்மார்கள்கிட்டையும் கொடுத்துக்கிட்டே போகிறார். அந்த சமயத்தில் கூட்டத்துக்கு அப்பால் ஒரு பெரியவர் கையில் ஒரு மல்லிகை சரத்தோடு நின்றுக்கிட்டு இருக்கிறார். அவரால் முண்டி அடிச்சுக்கிட்டு முன்னால் வர முடியல. காமராசர் இதை கவனிக்கிறார். அவ்வளவுதான், உடனே நிறுத்தப்பா வண்டியே அப்படிங்கிறார். ஜீப்பு நிற்கிது. டிரைவரை பார்த்து, அதோ பார், அங்கே ஒருத்தர் நிற்கிறார் பார், அவர் இங்கே அழைச்சிட்டு வா அப்படின்னாரான். கூட்டம் வழிவிடுது. அந்த பெரியவரை கிட்டத்தில் அழைச்சிட்டு வர்றாங்க. காமராசர் அவரை பார்த்து, வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சத்தம் போட்டு உற்சாகமாக விசாரிக்கிறாராம். பெரியவர் கண்களில் கண்ணீர், பேச்சு வரலை. மல்லிகை சரத்தை அவருக்கு போடுறார். கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பொறுமையாக பேசிக்கிட்டு இருந்துட்டு அவரை அனுப்பி வைக்கிறார் காமராசர். பெரியவர் போனதுக்கப்புறம் காமராசர் பக்கத்தில் இருந்தவங்கக்கிட்ட சொல்கிறார் அந்த பெரியவரை பற்றி. அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டவர், இவர் ஜெயிலுக்கு போனவர் அப்படின்னு ரொம்ப உருக்கமாக நெகிழ்ந்து போய் சொல்கிறார். இதில் ஒரு விஷயத்தை கவனிங்க, தன்னை புகழ்ந்து படிக்கப்பட்ட வாழ்த்து மடலை படிக்க வேணாம்னு தடுத்து நிறுத்தினார். எங்கேயோ ஒரு மூலையில் கையில் ஒரு நாலு முழம் மல்லிகை சரத்தோடு ஒதுங்கி நின்றுக்கிட்டு இருந்த அந்த தொண்டரை அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு நடுவுலையும் தேடி கண்டுபிடிச்சி கிட்டத்தில் கூப்பிட்டு அவர் கொடுத்த அன்பு மாலையை வாங்கி கழுத்தில் போட்டுக்கிட்டார். அதுதான் காமராசர். தோல்விகள் கூட அவரை வந்து கொஞ்சம் கூட பாதித்ததில்லை. ஒரு பொது தேர்தலில் அவர் தோத்து போகிறார். தொண்டர்கள்லாம் அழகிறாங்க. அதில் ஒருத்தர் மெதுவாக காமராசர்கிட்ட போய், என்ன தலைவரே, நீங்கள் கூட தோற்று போயிட்டீங்களே அப்படின்னு கலக்கமாக சொல்லியிருக்கிறார். அதுக்கு காமராசர், நான் கூட தோற்று போகிறதுக்கு பேர் தான்ப்பா ஜனநாயகம் அப்படின்னாரா.
1: சைபால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: நிலையத்தில் நேரம் 9:16. நேயர்களே, இன்று உதகை உழவர் சந்தை காய்கறி மற்றும் பழங்கள் விலை நிலவரம். மொத்த விலையிலிருந்து சில்லறை விலையாக கத்திரிக்காய் 50 ரூபாயாகவும், வெண்டைக்காய் 30 முதல் 38 ரூபாயாகவும், தக்காளி நாட்டு ரகம் 40 முதல் 54 ரூபாயாகவும், ஆப்பிள் ரகம் 50 முதல் 60 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. அவரை 80 முதல் 70 ரூபாயாகவும், புடலங்காய் 35 முதல் 44 ரூபாயாகவும், பீர்க்கங்காய் 35 முதல் 54 ரூபாயாகவும், சுரைக்காய் 20 முதல் 30 ரூபாயாகவும், பாகற்காய் 30 முதல் 40 ரூபாயாக, கொத்தவரங்காய் 29 முதல் 41 ரூபாயாக, பூசணிக்காய் 15 முதல் 22 ஆகவும், அரசாணிக்காய் 15 முதல் 25 ஆகவும், பச்சை மிளகாய் 40 முதல் 60 ஆகவும், சின்ன வெங்காயம் 50 முதல் 60 ரூபாயாகவும், பெரிய வெங்காயம் 27 முதல் 35 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரமாக மொத்த விலையிலிருந்து சில்லறை விலையாக விற்கப்படுகிறது. பொரியல் தட்டை 25 முதல் 35 ரூபாயாகவும், முருங்கைக்காய் 40 முதல் 49 ஆகவும், தேங்காய் 45 முதல் 55 ஆகவும், மாங்காய் 21 முதல் 21 ரூபாயாகவும், சேனைக்கிழங்கு 30 முதல் 40 ரூபாயாகவும், மரவள்ளிக்கிழங்கு 30 முதல் 45 ரூபாயாகவும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 30 முதல்

40 ரூபாயாகவும், உருளைக்கிழங்கு 37 முதல் 53 ரூபாயாகவும், மேரக்காய் 21 முதல் 29 ரூபாயாகவும், முள்ளங்கி 27 முதல் 34 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. கேரட் 32 முதல் 48 ரூபாயாகவும், பீட்ரூட் 37 முதல் 44 ரூபாயாகவும், நூற்கோல் 27 முதல் 43 ரூபாயாகவும், டர்னிப் 24 முதல் 36 ரூபாயாகவும், முட்டைகூஸ் 20 முதல் 29 ரூபாயாக விற்கப்படுகிறது. காலிஃப்ளவர் 37 முதல் 53 ரூபாயாகவும், பட்டாணி 100 முதல் 160 ரூபாயாகவும், வெள்ளைப்பூண்டு 170 முதல் 200 ரூபாயாக விற்கப்படுகிறது. இஞ்சி 130 முதல் 150 ரூபாயாகவும், கரி பீன்ஸ் 50 முதல் 70 ரூபாயாகவும், புஷ் பீன்ஸ் 42 முதல் 58 ரூபாயாகவும், டபுள் பீன்ஸ் 66 முதல் 94 ரூபாயாகவும், ஊட்டி அவரை 110 முதல் 150 ரூபாயாக விற்கப்படுகிறது. கலர்கோஸ் 29 முதல் 41 ரூபாயாகவும், குடை மிளகாய் 42 முதல் 58 ரூபாயாக விற்கப்படுகிறது. பஜ்ஜி மிளகாய் 33 முதல் 47 ரூபாயாகவும், புரோக்கோலி 70 ரூபாய் முதல் 90 ரூபாயாக விற்கப்படுகிறது. கருவேப்பிலை 42 முதல் 58 ரூபாயாகவும், கொத்தமல்லி 66 முதல் 94 ரூபாயாகவும், புதினா 42 முதல் 58 ரூபாயாக விற்கப்படுகிறது. கீரை வகைகளான அகத்திக்கீரை, தண்டுக்கீரை, சுக்கட்டுக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, பாலாக்கு கீரை, பருப்பு கீரை, காசனிக்கீரை, முருங்கைக்கீரை ஆகியவை 50 முதல் 70 ரூபாயாக விற்கப்படுகிறது. வாழைத்தண்டு 8 முதல் 12 ரூபாயாகவும், வாழை இலை 33 முதல் 47 ரூபாயாகவும், வாழைப்பூ 8 முதல் 12 ரூபாயாகவும், நெல்லிக்காய் 75 முதல் 106 ரூபாயாகவும், வெள்ளரிக்காய் 29 முதல் 41 ரூபாயாக விற்கப்படுகிறது. மொத்த விலையிலிருந்து சில்லறை விற்பனை விலையாக உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மக்காச்சோள கதிர் 25 முதல் 35 ரூபாயாகவும், எலுமிச்சம்பழம் 120 முதல் 160 ரூபாயாகவும், கொய்யா 66 முதல் 94 ரூபாயாகவும், பப்பாளி 37 முதல் 53 ரூபாயாகவும், மாதுளம்பழம் 190 முதல் 230 ரூபாயாகவும், திராட்சை 84 முதல் 116 ரூபாயாகவும், மாம்பழம் 84 முதல் 116, வாழைப்பழம் பூவன் 42 முதல் 58 ரூபாயாகவும், ரஸ்தாலி 50 முதல் 70 ரூபாயாகவும், மோரிஸ் 33 முதல் 47 ரூபாயாகவும், நேந்திரம்பழம் 33 முதல் 47 ரூபாயாகவும், செவ்வாழை 66 முதல் 94 ரூபாயாகவும், கற்பூரவள்ளி 42 முதல் 58 ரூபாயாகவும், ஆப்பிள் 220 முதல் 260 ரூபாயாகவும், ஆரஞ்சு பழம் 130 முதல் 170 ரூபாயாகவும், சாத்துக்குடி 58 முதல் 82 ரூபாயாகவும், அன்னாச்சி பழம் 66 முதல் 94 ரூபாயாக இன்றைய உதகை உழவர் சந்தை காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரமாக மொத்த விலையிலிருந்து சில்லறை விற்பனையாக விற்கப்படுகிறது. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8. நேரம் 9:21.

நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் ரெட்ரோ ராகங்கள். கோல்டன் ஹிட்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே 80-90 காலகட்டங்களில் வந்த பாடல்கள் நேர்களுக்கு நினைவு வரும். அந்த காலகட்டங்களில் வந்து பசுமையான நினைவுகளை தரக்கூடிய பாடல்களை தந்திருப்பாங்க இசையமைப்பாளர்கள் மட்டுமில்லாமல் பாடலாசிரியர்கள், அந்த காலகட்டங்களில் நடித்த நடிகர் நடிகைகள் அப்படின்னு சொல்லி நினைவுகளை அள்ளித்தரும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்த பாடலும் இதோ நேயர்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கு. கேளுங்க, ஊட்டி FM 101.8, இங்கு எல்லாமே செம ஹிட்டு.

0: ஹரிச்சந்திரா படத்தில் இருந்து ஒரு சுவரான பாடலை கேட்டோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய அந்த பாடல்.
1: ஒன்று புள்ளி 8 இது ரெட்ரோ ராகங்கள்.
2: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

0: மறுமலர்ச்சி படத்திற்காக பாடலை கேட்டும் உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ரா அவர்களின் குரல்களுக்காக இந்த பாடல்.
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 ரெட்ரோ ராகங்கள். ஒலித்துக் கொண்டிருக்கும் நேரம் 9:32.

0: காதலன் படத்திற்காக ஒலித்தது உன்னிகிருஷ்ணன் அவர்களின் குரலில் இந்த பாடல்.
1: நேர்லே உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடலை நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமகிட்டு.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.

0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: காலையில எந்திரிச்சதும் ஓட்டம்,
2: குட் மார்னிங்,
1: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோட சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்துல இருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேஹிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
0: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.
3: ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் அடுத்த பாடல், பூவி உனக்காக, திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையல்.

ஓகே, ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில சூப்பரான பாடல்கள் ஒன் பை ஒன்னா உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. அந்த வரிசையில் அடுத்த பாடல் உங்களுக்காக வருது, காலமெல்லாம் காத்திருப்பேன் திரைப்படத்திலிருந்து தேவவின் இசைகள்.

சித்ரா எஸ்பி பாலசுப்ரமணியம் இணைந்து படிய சூப்பரான ஒரு டூயட் பாடல் கேட்டோம். காலமெல்லாம் காத்திருப்பேன் திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து கேட்கலாம் அடுத்த பாடல் சக்தி திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8 ரெட்ரோ ராகங்கள்.

நிலையத்தில் நேரம் 11:02. நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்டவை. தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழியாக நேயர்களே உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம் இந்த நிகழ்ச்சியில். அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு டைட்டிலை கொடுத்துருக்குறோம் உங்களுக்காக. 1 நிமிட அறிவிப்பாளராக உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி ஒன்றுக்கு அறிமுகம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். நீங்கள் அந்த 1 நிமிஷம் நீங்கள் ஒரு அறிவிப்பாளராக பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் வந்து நிறைய பாடல் கேட்டிருப்பீங்க, நிறைய நிகழ்ச்சிகளை கேட்டுகிட்டே இருப்பீங்க. இருந்தாலுமே நீங்கள் இன்றைக்கி ஒரு அறிவிப்பாளராக உங்களுடைய அந்த 1 நிமிடம் நீங்கள் வந்து என்ன பேசணும் அப்படிங்கிறத பற்றி பேசலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9344910018 என்ற எண்ணிற்கும், வாட்ஸ்அப் வழியாக பாடல்களை கேட்கும் நேயர்கள் 8300

0: 1909 1018 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். முதல் பாடலுக்காக நேயரும் வெயிட் பண்ணி இருக்கிறாங்க, யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் சார். சத்யநாராயணன், கோயம்புத்தூர் சார்.
0: நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கா சார். நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கிறவங்க. முதல் நேயரா வந்துட்டீங்க, நீங்கள் கேட்டு
1: ஒரு நிமிடம் நீங்கள் தமிழில் பேச வேண்டும், அதில் ஆங்கிலம் கலக்காமல் ஆமாம் இல்லை என்று சொல்லக்கூடாது, சாதிக்க கூடாது. உங்களுக்கு தொலைபேசி எண்கள் 0042329 6678 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு வரலாம். நேயர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தமிழில் பேசுவதற்கு. பார்க்கலாம் முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ,
0: வணக்கம். வணக்கங்க, நான் கனகராஜ் பேசுறேங்க.
1: ஓகே சார்,
0: சூப்பர் சூப்பர் சார். எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு வந்துட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சி அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, என்ன பாடலோட வந்திருக்கீங்க?
1: திசை மாறிய பறவைகள் பாடல் வந்து வாடா ராஜா சிங்கர் குட்டி.
0: கண்டிப்பாக இந்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. நன்றி, வணக்கம்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து சுவரான பாடல்கள்லாம் நேர்கள் கேட்க காத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு கொண்டு உங்களுடைய அந்த கருத்துக்களை சொல்லலாம். நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு நிமிட அறிவிப்பாளராக உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி ஒன்றுக்கு அறிமுகம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்த பாடலும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கு. நேர்களே, 9344-1010-18 என்ற அலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். அடுத்த பாடலும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. சென்னையிலிருந்து ராஜேஷ் அவர்கள் வந்து வாட்ஸ்அப் வழியாக தன்னுடைய விருப்ப பாடலை அனுப்பியிருக்கிறாரு. அவருக்கான பாடல் இதோ. இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு டாப்பிக்கில் வந்து நேர்கள் வந்து பேச இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். ஒரு சூப்பரான பாடலையும் கேட்டு வந்தோம். அடுத்த நேயரும் வெயிட் பண்ணிட்டுருக்கிறாரு அந்த டைட்டிலுக்காக, பேசுகிறதுக்காக. யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: திருப்பூர்லேருந்து மனவை கா சந்திரசேகர்.
0: வணக்கங்க. வணக்கம். நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சிக்கு உங்களுடைய அறிவிப்பை சொல்லுங்க.
1: சினிமா சினிமா என்ற தலைப்பில் இப்பொழுது நம்மளுடன் முதல் நேராக காத்துக் கொண்டிருக்கிறார் யார் என்று கேட்டு விடுவோம். ஹலோ, வணக்கம். யார் கேட்கின்ற முதல் கேள்வி? ரஜினிகாந்த் நடித்த 100வது படம், எம்ஜிஆர் நடித்த 100வது படம், சிவாஜி நடித்த 100வது படம். மூன்று கேள்விக்கு சரியான பதில் சொன்னால் நீங்கள் விரும்பி கேட்ட பாடலை கொடுக்கப்படும்.
0: ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த படம், 100வது படம், ஸ்ரீ ராகவேந்திரா.
1: வெரி குட், வெரி குட்.
0: ஓகே.
1: எம்ஜிஆர் நடித்த 100வது படம்
0: தெரியலீங்க. அது
1: மூன்று ஆப்ஷன், பச்சை விளக்கு, அகல் விளக்கு, ஒளி விளக்கு.
0: அகல் விளக்கு.
1: சரியா? விளக்கு.
0: ஓகே சார், ஓகே ஓகே.
1: நடித்த 100வது படம் முதல் ராத்திரி, சிவராத்திரி.
0: இன்னொரு ராத்திரி கேட்கவே இல்லையே. மூணு ஆப்ஷன் தான். ஓகே, நீங்களே விடைய சொல்லிருங்களே.
1: நவராத்திரி.
0: நவராத்திரி, சூப்பருங்க.
1: நிகழ்ச்சியில் மந்திரி உங்கள் விருப்ப பாடல்?
0: என்னுடைய விருப்ப பாடல் நீங்க சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: நன்றி,
0: வணக்கம். உங்களுக்கான பாடல் இதோ இணைந்தீர்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்களுடைய விருப்ப பாடலோடு இன்னைக்கு வந்து ஒரு டைட்டிலும் கொடுத்துருக்கிறோம். ஒரு நிமிட அறிவிப்பாளராக உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி ஒன்றுக்கு அறிமுகம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அடுத்த பாடலுக்கான நேயரும் வந்திருக்கிறார். என்ன பேசுறார் அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். வந்தனம். நமஸ்காரம். சுவாகதம்.
0: வணக்கங்க. ஊட்டி எஃப்எம்.
1: வணக்கங்க. திருப்பூர் மாவட்டம் அவினாசி ராயம்பாளையம் பாலசுப்ரமணியன். நல்லா இருக்கிறீங்களா சார்?
0: நலமா இருக்கிறோங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கிறேங்க சார்.
0: சொல்லுங்க, இன்னைக்கு வந்து டைட்டில் கேட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில
1: தொகுப்பாளரா வரேங்க இப்போ. வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையத்தின் படைப்பாக இன்று வலம் இருக்கிறது வானொலிக்கு வயது 90 சிறப்பு நிகழ்ச்சி. நேயர்களின் கருத்து தொகுப்பை இப்பொழுது கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு வயது 90 சிறப்பு நிகழ்ச்சி உதகமண்டல படைப்பாக இன்று வலம் வந்தது. நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தீர்கள். இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பு பாலசுப்ரமணியன். நிகழ்ச்சி கேட்ட அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
0: சூப்பர் சூப்பருங்க, அருமையா பேசுனீங்க. வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க சார்.
0: வாழ்த்துக்கள். என்ன பாட்டு கேக்குறீங்க?
1: கோழி கோவுது படத்துல இருந்து இந்த ரேரான சாங்குங்க. அண்ணே அண்ணே சிப்பா என்ன, நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சு. தங்கை அமரனுடைய வரிங்க.
0: கண்டிப்பா இந்த பாடல் உங்களுக்காக கொடுத்துடலாங்க. நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம் சார்.
2: அண்ணே அண்ணே

0: மேளையில்லாமே பாட்டு கேக்குது, தாளத்தோட ஆட்டம் நடக்குது.
1: ஆளு யாருன்னு பாக்க போனே, அதுக்குள்ள ஓடி போச்சுன்னே.

0: அவன் அவங்க இஷ்டம் போல இப்போ அதிகாரம் பண்ணுறாங்க.
1: ஆளுக்காளு நாட்டாம எங்களை ஆள வச்சு அடிக்க.

0: நேயர்களே, இன்று உலக உணவு பாதுகாப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. 2018 ஆண்டில் உலக சுகாதார நிறுவனம், உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு ஆகிய இரு நிறுவனங்களும் இணைந்து இந்த நாளை அறிவித்தன. உணவு பாதுகாப்பின் அவசியத்தை இந்த நாள் வலியுறுத்துகிறது. உணவு மூலம் பரவும் நோய்களை தடுக்கவும் உணவு பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இது உதவுகிறது. பாதுகாப்பான உணவு என்பது ஆரோக்கியமான மனிதர்கள், ஆரோக்கியமான பொருளாதாரம் மற்றும் ஆரோக்கியமான கிரகத்திற்கு முக்கியமானது என்பதை இந்த நாள் வலியுறுத்துகிறது. உணவே மருந்து, மருந்தே உணவு. பாதுகாப்பாய் உண்ணுவோம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்.
1: நேர்கள் இணைந்திருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. தொலைபேசி வழியாகவும் வாட்ஸ்அப் வழியாகவும் அடுத்த பாடலுக்கான நேயரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
2: திருப்பூர் மாவட்டம் கனியாமுடி கனகர தினம்.
1: வணக்கங்க. வணக்கம். என்ன பாடல் கேட்குறீங்க
2: சார்? அவள் வருவாள படத்திலிருந்து சேலையில் ஈடுபட்டுவா.
1: கண்டிப்பாக. இந்த பாடலை கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து ஒரு டாபிக் கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா?
2: கேட்டேன் சார்.
1: ஓகே, சொல்லுங்க. நீங்க ஒரு அறிவிப்பாளரா, என்ன நிகழ்ச்சிக்கு வந்து அறிமுகம் கொடுக்குறீங்க?
2: ஓகே சார். ஆகாசவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி பண்பலை 101.8. இங்கு எல்லாமே செமஹிட்டு. நேரம் மாலை 4:02. இப்பொழுது நாம் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி எதிரும் புதிரும். இந்த நிகழ்ச்சிக்கு நாங்க ஒரு 4 வார்த்தை சொல்லுவோம். அதுல பொருந்தாத வார்த்தையை நீங்க சொல்லணும். சொன்னீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஊட்டி எஃப்எம்ல நீங்க விருப்பமான பாடல் கேட்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9344909001. முதல் நேயரா யாரோ வந்திருக்காங்க. யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். ஹலோ. ஓ, அவினாசி பிரபுதேவிங்களா? சரிங்க சார், நாங்க இப்ப வந்து ஒரு 4 வார்த்தை சொல்றோம். அதுல இருந்து நீங்க ஒரு கண்டுபிடிச்சு சொல்லணும், தேவையில்லாத வார்த்தைய. விமானம், ஹெலிகாப்டர், பட்டம், புகைவண்டி. விமானம், பட்டம், ஹெலிகாப்டர், புகைவண்டி, இதுல எந்த ஒரு பொருள் வந்து பொருந்தாம இருக்கு அத நீங்க சொல்லணும். நன்றி. வணக்கம் சார்.
1: சூப்பருங்க, சூப்பர். ஆன்சர் சொன்னாங்களா இல்லைங்களா?
2: பிரபுதேவி பண்ணிட்டு இருக்காங்க.
1: ஓகே, பிரபுதேவி கேட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நன்றிங்க. உங்களுக்கான பாடலும் கொடுத்தெல்லாம் சூப்பரா பேசுனீங்க. நன்றி. வணக்கம்.

நேயர்கள் இணைந்திருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்கள் கேட்டவை. ஒலித்துக் கொண்டிருக்கும் நேரம் 11:35. நேயர்களை தொலைபேசி வழியாகவும் வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் இன்னைக்கு வந்து டாபிக்காக ஒரு நிமிட அறிவிப்பாளராக உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி ஒன்றுக்கு அறிமுகம் கொடுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். நேயர்கள் வந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. இந்த நேயர் வந்து வர முடியல, தொலைபேசியில் வர முடியலனாலும் வாட்ஸ்அப் வழியாக என்னுடைய பாடலை கொடுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம், நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் இணைபவர் அப்படின்னும் டைப் பண்ணியிருக்கிறார். தாராபுரம் நாடார் தெரு சேர்ந்த தமிழ் இனியவன் இவர் வந்து அண்ணாநகர் முதல் தெரு படத்தில் இருந்து பாடலையும் கேட்டிருக்கிறார். அவருக்கான பாடல் கொடுத்துடலாம். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 சுவரான பாடலாம் கேட்டுட்டே இருக்கிறீங்க. அடுத்த பாடலுக்காக நேயரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரும் கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: ஐயா. வணக்கம்.
1: குட் மார்னிங் ஐயா.
0: குட் மார்னிங்.
1: ஊட்டியிலேருந்து ராஜ்குமார் ஐயா.
0: சொல்லுங்க.
1: இப்ப நான் வந்து ஒரு அறிவிப்பாளர், நீங்க நேயர்.
0: நேயர் சொல்லுங்க.
1: ஆகாசவாணி 101.8 இது ஊட்டி எஃப்எம். இங்க எங்க எல்லாமே சமையிட்டு இந்த கேட்டுக்கொண்டிருப்ப நீங்கள் கேட்டவை. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்து கால் பண்ண வேண்டிய நம்பர் 9300901018. இன்னொரு நம்பர் 8300191018. இந்த நம்பருக்கு கால் பண்ணி இங்க கேளுங்க. இப்போ ஹலோ, யார் பேசுறீங்க?
0: ஹலோ வணக்கம், நான் தாங்க பேசுறேன்.
1: யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க?
0: ஊட்டியில இருந்து நான் தாங்க பேசுறேன்.
1: பேர் சொல்லுங்க. உங்க பேரு?
0: கனகராஜ்.
1: ஓ சரிங்க. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லமா இருக்கேங்க. உங்களுக்கு பிடித்த பாடல் ஒன்று சொல்லுங்க.
0: ஆஹா படத்துல இருந்து முதல் முதலில் அப்படிங்கிற அந்த பாட்டு வேணுங்க.
1: கண்டிப்பாங்க. இந்த ஊட்டி எப்ப 101.8 உங்களுக்கு பிடித்த பாடல் வந்து கண்டிப்பா உங்களுக்காகவும் எல்லாத்துக்காகவும் இந்த பாடல் வருதுங்க. நன்றி வணக்கங்க.
0: நன்றி நன்றி வணக்கங்க. உங்களுக்கும் நன்றி, சூப்பரா பேசுனீங்க. நன்றி. உங்களுக்கான பாடல் இதோ வந்துகிட்டே இருக்கு.
1: நன்றி.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கான நேயர் யான் கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க.
1: கோவை மாவட்டம் சின்னவன்சிலிருந்து செல்வராஜ் மஞ்சளா பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கிறோங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கிறோங்க சார்.
0: சரிங்க
1: சார். எனக்கு பிடித்த பாட்டு பாத்தீங்கன்னா வள்ளி வள்ளி என்ன, தெய்வ வாக்கு வந்து வள்ளி வள்ளி என்ன வந்தால்.
0: கண்டிப்பா அந்த பாடலை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க வந்து இன்னைக்கு ஒரு நிமிடம் அறிவிப்பாளராக பிடித்தமான நிகழ்ச்சி ஒன்னுக்கு வந்து அறிமுகம் செய்ய போறீங்க.
1: ஓகே சார். வணக்கம். 101.8 ஊட்டி பண்பலை நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஒரு சொல் இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு சொல் நிகழ்ச்சியாக போய்கொண்டிருக்கிறது. இன்றைய சொல் வந்து ஆசையாசையா இருக்கு என்ற சொல்லோடு ஒளிபாய்க்கொண்டிருக்கிறது. நேயர்கள் விருப்பமான பாடல், அதாவது ஆசையான பாடலை கேட்கலாம். ஹலோ. ஆறு ஹலோ. ஒரு நேர் வந்திருக்கிறார். யாரு, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறார்? கேட்டுக்கொள்வோம். ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
1: எங்கிருந்து பேசுறீங்க? யார் பேசுறீங்க?
0: நான் ஊட்டில இருந்து பேசுறேங்க.
1: ஊட்டில இருந்து உங்க பேர் என்னங்க?
0: ரமேஷுங்க.
1: ரமேஷுங்களா? ரமேஷ் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க?
0: நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேங்க.
1: விவசாயத்துக்கு என்ன போட்டிருக்கிறீங்க?
0: கேரட் போட்டிருக்கிறேங்க.
1: சரி. கேரட்ல நல்ல விளைச்சல் வருதுங்களா? நல்ல விலை இருக்குதா?

0: வேலை இருக்குங்க, நல்ல விளைச்சலும் இருக்கு.
1: சரிங்க, உங்களுக்கு பிடித்த பாட்டு இந்த சோறு சொல்லு பாத்தீங்கன்னா ஆசை என்ற சொல்லு, உங்களுக்கு எந்த பாடல் பிடிக்கும்?
0: எனக்கு ஆனந்த மடத்துல இருந்து ஆசை ஆசையா அப்படிங்கிற அந்த பாட்டை கொடுங்க.
1: இதை உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பாய் கொண்டிருக்கிறது.
0: ஓகே, அவ்வளவுதானுங்களா?
1: அவ்வளவுதாங்க சார்.
0: சூப்பர் சூப்பருங்க, அருமையா பேசுனீங்க. உங்களுக்கான பாடலும் இதோ வந்துகிட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி, வணக்கம்.
1: தேங்க்யூ சார். தேங்க்யூ.

0: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சிக்கு நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். நேயர்களை சூப்பரான பாடல்கள்லாம் கேட்டாங்க. நேயர்கள் நிறைய பேர் அறிவிப்பாளராகவே பேசிட்டே இருந்தாங்க. நிறைவு பாடலுக்கான நேயர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கங்க சார்.
0: வணக்கங்க. வணக்கம்.
1: நான் தென் பொன்மணிலிருந்து தேனா மணிகண்டன் பேசுறேங்க சார். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கிறேங்க சார். நேயர்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு அறிவிப்பாளர் ஆக்கிட்டீங்க.
0: கண்டிப்பாங்க. இன்னைக்கு கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. சொல்லுங்க, இன்னைக்கு வந்து நீங்க ஒரு அறிவிப்பாளர்.
1: நான் வந்து இப்ப அறிவிப்பாளர் ஆகிறப்ப என்ன சொன்னீங்க? வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணி ஊட்டி பண்பலை 101.8. இப்ப உலக சுற்றுச்சூழல் தினம் நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம நிலைய கூடத்திற்கு சுற்றுச்சூழல் ஆர்வலர் ரமேஷ் அவங்க வந்திருக்காங்க. அவங்க கிட்ட இந்த உலக சுற்றுச்சூழல் தினத்துக்கான ஒரு கருத்துக்கள் எல்லாம் கேட்டுக்கலாம். வணக்கங்க சார். ரமேஷ் சார் வணக்கங்க. சார் வணக்கங்க.
0: வணக்கம். வணக்கங்க.
1: இப்ப உலக சுற்றுச்சூழல் ஆர்வலர் நிலையத்துக்கு வந்திருக்கீங்க. இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக நம்மளுடைய நம்ம என்னென்ன பண்ணணுங்கிறது உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார் நேயர்களுக்காக.
0: ஓகே, நான் வந்து அந்த கருத்துக்கள் நிறைய சொல்லலாம் அப்படின்னு இருக்கிறேன். உங்களுக்கான நேரமும்
1: குறைவா நேரம் கருதி கொஞ்சம் இதா இருக்குங்க. நன்றிங்க சார். இதான் என்னோட அறிவிப்பாளர் பணி இதாங்க.
0: சூப்பர், சூப்பருங்க, சூப்பர். உங்களுக்கான பாடலும் கொடுத்தரலாம்.
1: எனக்கு வந்துங்க எஜமான் படத்துல இருந்து ராக்கு முத்து ராக்குன்னு நிகழ்ச்சி அப்படியே சும்மா ஒரு என்ஜாயா முடிச்சிடலாங்க.
0: கண்டிப்பாக உங்களுக்காக இந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. நன்றிங்க.
1: நன்றிங்க சார். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி.
0: இன்றைய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நேயர்கள்லாம் சூப்பராக தங்களுடைய கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. ஒரு நிமிஷ அறிவிப்பாளராகவே இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். சூப்பராக அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். தொடர்ந்து எஜமான் படத்திலிருந்து இந்த பாடல் இணைந்திருங்கள். ஊட்டி FM 101.8.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் பூட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 12 மணி. நேரடி தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்று நம் நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம் நேர்களை. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து பிற்பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம், 1:45 மாநில செய்திகள், 1:55 திரைகானம், 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை வாழ்வியல். இரண்டு:30 மேக்னி டைம் ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி, 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு செய்தி சுருக்கம், 3:02 ஹலோ ஊட்டி. இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் கர்நாடக தோட்டக்கலை பூங்காவிலிருந்து சிறப்பு நேரலை நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். மாலை 4 மணிக்கு நாடகம், இதில் விடியலை தேடி எழுதியவர் என் தங்கராஜ், அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 5 மணிக்கு செய்தி சுருக்கம், 5:02 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் வாடா மலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேலை, மாலை 6:30 மாநில செய்திகள். மாலை 6:40 பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள், 7:00 திரைகானம், 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் புரோக்கோலி சாகுபடி அனுபவங்கள் குறித்து விவசாயி தமிழ் செல்வி அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். இரவு 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 திரைகானம், 10:00 ரவி வாஷ்ரிய அகில் பாரத சங்கீத் சபா, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள் நேயர்களே.
1: நேயர்களே, எத்தனையோ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க, ஆனா என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா? சிந்திக்க கொஞ்ச நேரம் ஒதுக்கலாமே.
2: வாகனம் என்பது நமது வசதிக்காகத்தானே தவிர நம்மை வானுலகம் அழைத்து செல்ல அல்ல.
1: வாழ்க்கையில் ஒருவரை முந்துவது உன் லட்சியம், வாகனத்தில் ஒருவரை முந்துவது உன் அலட்சியம்.
2: சாதாரணமாக நம்மை தலைக்கணம் என்று கூறும் சமுதாயத்தில் நாம் வாகனம் ஓட்டும் போது தலையில் கணத்துடன் செல்லலாமே.
1: இளவட்டங்களே, வாழ்க்கை ஒரு சிறு வட்டம் என்று எண்ணாதே. வேகம் உனது வாழ்க்கையை சிதறடிக்கும் மோகம் என்று உணர்ந்து கொள்.
2: எடுப்பதற்குள் நின்றுவிடும் மொபைல் ரிங். அப்பதான் வெளியே போன போது வீட்டுக்கு வந்துட்டு போன யாரோ, இது அவங்களான யோசிப்பதற்குள் சிக்னலில் விழும் பச்சை.
1: எப்பொழுதுமே ஒரு நொடிதான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. சிக்னலில் நின்று செல்வோம், சாலை விதிகளை மதிப்போம்.
2: குடும்ப கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாம், அவங்க படிக்கிற பிள்ளைங்கன்னு சொல்ற அப்பா அம்மா 18 வயசு ஆகாம லைசன்ஸ் கூட எடுக்காம 1,00,000 ரூபாய் வண்டியை வாங்கி கொடுக்கலாமா? இது நியாயமா?
1: உங்கள் வீட்டின் வாழை மரத்தை நீங்களே வாடச் செய்யலாமா? சிந்திப்பீர் பெற்றோர்களே. பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
0: தொடர்வது ஆங்கிலத்து செய்திகள் டெல்லி அஞ்சல்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் பூட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 12:10. நேர்களை இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கைக்குரர் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி சிறப்பு நிகழ்ச்சி. பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி ஸ்நேகிதி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு தெரிஞ்ச ஹெல்த் டிப்ஸ் மற்றும் வீட்டை எப்படி சூப்பரா அலங்கரிப்பீங்க அதை பத்தி பேசலாம், குக்கிங் டிப்ஸ் பத்தி பேசலாம், அப்புறம் சிறு சேமிப்பு, அப்புறம் பட்ஜெட் போட்டு நீங்க ஃபேமிலி நடத்துறீங்களா அந்த ஐடியாஸை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நிகழ்ச்சியில் இணைய நீங்கள் அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் 9344901018, 9342901018, அப்புறம் லேண்ட்லைன் நம்பர் 0423 இணைப்பு என்னோடு 2966781 இந்த நம்பர்ஸ்ல நீங்க கால் பண்ணுங்க. நிகழ்ச்சியில எங்க கூட பேசலாம் ஜாலியா.

ஓகே, ஊட்டி எஃப்எம் 101.8 ஸ்நேகிதியே நிகழ்ச்சி கேட்டுட்டீங்க. நீங்களே நிகழ்ச்சியினைய நீங்கள் அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 9344901018, 9342901018, 04223 இனிப்பு எண்ணோடு 29667 1.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM விளக்கேற்றும் வேளை.

0: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80s songs please.
1: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
0: வரேவா, சூப்பர் ஜீவம்பா.
1: அது நன்றாக இருந்ததா?
0: அதே மாதிரி 90s please.
1: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: ஏப்ரல் மாதத்தில் ஒரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில் நிலா நிலா.
0: ஜீவம்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
1: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
0: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.

0: கேட்ட பாடலுடன் சிநேகிதிய நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயு விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் இந்தியாவில் மிக குறைந்த விலையில் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா இந்தோனேஷியா இடையே இருதரப்பு உறவுகள் வலுப்பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நாட்டில் டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். கடலோர கர்நாடகா, கேரளா மற்றும் மாஹே ஆகிய பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயு விலை கடுமையாக உயர்ந்த போதிலும் உலகிலேயே மிக குறைந்த விலையில் இந்தியாவில் வழங்குவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அண்டை நாடுகள் மற்றும் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் கனடா போன்ற வளர்ந்த நாடுகளை விடவும் இந்தியாவில் சிலிண்டர் விலை மிகவும் குறைவு என்று கூறப்பட்டுள்ளது. பிரதமரின் உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு ஆண்டுக்கு முதல் 4 சிலிண்டர்களுக்கு தலா 300 ரூபாய் நேரடி பணப்பயன் பரிமாற்றம் வழங்கப்பட்ட பிறகு ஒரு 14.2 கிலோ எல்பிஜி சிலிண்டருக்கு 642 ரூபாய் மட்டுமே செலவாகிறது என்றும், அதே நேரத்தில் டெல்லியில் ஒரு பொதுவான நுகர்வோருக்கான சில்லறை விலை 942 ரூபாயாக உள்ளது என்றும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்ட இடையூறுகளால் வளைகுடா நாடுகளின் விநியோகம் குறைந்ததைத் தொடர்ந்து இந்த ஆண்டு பிப்ரவரி மற்றும் ஜூன் மாதங்களுக்கு இடையில் சமையல் எரிவாயுக்கான நிர்ணயிக்கப்பட்ட விலை சுமார் 46% உயர்ந்ததே இந்த விலை அதிகரிப்புக்கு காரணம் என்று அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. இதனால் 14.2 கிலோ சிலிண்டரை விநியோகிப்பதற்கான செலவு 1600 ரூபாய்க்கும் மேல் உயர்ந்தது என்றும், நிலையற்ற உலகளாவிய எரிசக்தி சந்தைகளின் தாக்கத்தில் இருந்து நுகர்வோரை பாதுகாப்பதற்காக இந்த விலை உயர்வின் பெரும் பகுதியை அரசே ஏற்றுக்கொண்டுள்ளது என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. பாகிஸ்தான், நேபாளம், பங்களாதேஷ் மற்றும் இலங்கை உள்ளிட்ட அண்டை நாடுகளின் சமையல் எரிவாயு விலையைவிட உஜ்வாலா பயனாளிகள் செலுத்தும் உண்மையான விலை குறைவாகவே உள்ளது என்பதை அமைச்சகம் எடுத்துரைத்துள்ளது. மேலும் நாட்டில் பெட்ரோலியப் பொருட்களுக்கு எவ்வித பற்றாக்குறையும் ஏற்படவில்லை என்றும், சமையல் எரிவாயு சிலிண்டர் நிரப்புதல் மற்றும் விநியோக நடவடிக்கைகள் வழக்கம்போல் தடையின்றி தொடர்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது. இந்தியா இந்தோனேஷியா இடையே இருதரப்பு உறவுகள் வலுப்பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் திரு சுகியோனோ இன்று டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கூட்டு ஆணையக் கூட்டம் 4 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது நடைபெறுகிறது. இந்த கூட்டுக் கூட்டத்திற்கு தலைமை தாங்கி பேசிய டாக்டர் ஜெய்சங்கர், இந்த இடைப்பட்ட காலத்தில் இருதரப்பு உறவுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளும் தங்களது இருதரப்பு உறவுகள் தொடங்கப்பட்டதன் 75வது ஆண்டை கொண்டாடியதாக அவர் கூறினார். அரசியல், பாதுகாப்பு, கடல்சார் விவகாரங்கள், வர்த்தகம், முதலீடு, சுகாதாரம், மருந்துகள், உணவு பாதுகாப்பு, சுற்றுலா, கல்வி மற்றும் கலாச்சார ஒத்துழைப்பு உள்ளிட்ட அனைத்து வகையான ஒத்துழைப்புகள் குறித்தும் விரிவாக இந்த கூட்டத்தில் விவாதிக்க தாம் ஆவலுடன் இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தமது தொடக்க உரையில் குறிப்பிட்டார். சைக்கிள் ஓட்டுவது நமது பூமியை தூய்மையாக வைத்திருப்பதற்கும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கும் உதவும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று காலை நடைபெற்ற 77வது ஃபிட் இண்டியா சண்டேஸ் ஆன் சைக்கிள்ஸ் என்ற பேரணியை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெரிய நகரங்களில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு சைக்கிள் ஓட்டுவது மிகச்சிறந்த தீர்வு என்று கூறினார். சைக்கிள் ஓட்டுவதால் பல்வேறு உடல் நலன்கள் மேம்படுவதாகவும், இந்த திட்டத்தில் இணைந்து ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இந்த சைக்கிள் பேரணியில் பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகர் விக்ராந்த் மெஸ்ஸி, ஃபிட் இண்டியா இயக்கம் மிகவும் அற்புதமானது என்றும், இது ஒரு மக்கள் இயக்கமாக மாறியுள்ளது என்றும் கூறினார். நாடு வளர்ச்சியடைய இம்மாதிரியான இயக்கங்கள் உதவுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு உறுதியுடன்

0: இருப்பதாக சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரிய பட்டேல் தெரிவித்துள்ளார். ஆகாஷ்வாணி செய்தி பிரிவுக்கு அளித்த பேட்டியில் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் திட்டத்தின் கீழ் இந்தியாவில் 90 கோடிக்கும் அதிகமான தனித்துவமான ஆபா அடையாள அட்டைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் 100 கோடிக்கும் அதிகமான டிஜிட்டல் மருத்துவ பதிவுகள் இந்த ஆபா அடையாள அட்டைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். சிபிஎஸ்இ பிளஸ் டூ தேர்வு விடைத்தாள் மறு மதிப்பீடு செய்ய விண்ணப்பிப்பதற்கு இன்று கடைசி நாளாகும். மத்திய கல்வி வாரியம் நடத்திய இந்த ஆண்டுக்கான பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகளுக்கு பின்னர் விடைத்தாள் மதிப்பெண் சரிபார்ப்பு மற்றும் மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்கலாம் என்று சிபிஎஸ்இ ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இந்த விண்ணப்பங்களை இன்று நள்ளிரவு வரை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும் இந்த காலக்கெடு முடிவதற்குள் விண்ணப்பங்களை முழுமையாக பூர்த்தி செய்து சமர்ப்பிக்குமாறு மத்திய கல்வி வாரியம் மாணவர்களை கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்கு வங்கத்தில் உள்ள தக்ஷினேஸ்வர் மற்றும் காலிகாட் போன்ற முக்கிய ஆன்மீக தலங்களில் வசதிகளை மேம்படுத்துவதற்காக பிஜேபி அரசு பெரிய அளவிலான வளர்ச்சி திட்டங்களை மேற்கொள்ள இருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கங்கா சாகர் மேளாவை சர்வதேச தரத்திற்கு உயர்த்துவதற்கான பணிகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாகவும் கூறினார். தெலங்கானாவில் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார சுதந்திரத்திற்கு பெரும் ஊக்கமளிக்கும் வகையில் ஸ்திரீ ரைடு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. தெலங்கானா மகளிர் பாதுகாப்பு பிரிவு முழுவதும் பெண் ஓட்டுநர்களை கொண்ட கார்கள், ஆட்டோக்கள் மற்றும் மின்சார பைக்குகளை உள்ளடக்கியது இந்த திட்டம். தெலங்கானா மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு சி வி ஆனந்த் இந்த திட்டத்தினை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதன் மூலம் பெண் பயணிகள் பிரபலமான செயலியின் வழியாக பெண் ஓட்டுநர்களால் மட்டுமே இயக்கப்படும் வாகனங்களை முன்பதிவு செய்து பயணிக்க முடியும். இந்த திட்டத்தின் கீழ் மகளிர் பாதுகாப்பு பிரிவு தனது இணையதளம் மூலம் 55 பெண்களை தேர்வு செய்து அவர்களுக்கு தொழில்முறை ஓட்டுநர் பயிற்சியுடன் மின்சார வாகனங்களை வாங்குவதற்கான நிதி உதவியையும் வழங்கியுள்ளது. இந்த தொடக்க விழாவில் பேசிய மகளிர் பாதுகாப்பு பிரிவு இயக்குநர் ஜெனரல் சாரு சின்ஹா, இந்த திட்டம் பெண்களுக்கு தன்னம்பிக்கையையும் பொருளாதார சுதந்திரத்தையும் வழங்கும் ஒரு இயக்கமாகும் என்று பாராட்டினார். பிரபல மலையாள திரைப்பட நடிகர் சலீம்குமார் நேற்று கொச்சியில் காலமானார். அவருக்கு வயது 57. உடல்நலக்குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி காலமானார். ஆரம்பத்தில் மிமிக்ரி மேடைகள் மற்றும் தொலைக்காட்சி நகைச்சுவை நிகழ்ச்சிகள் மூலம் மக்களின் கவனத்தை ஈர்த்த சலீம்குமார் 1996 சித்திக் ஷமீர் இயக்கிய இஷ்டமானு 100 வட்டம் என்ற திரைப்படத்தின் மூலம் சினிமாவுக்குள் நுழைந்தார். 3 தசாப்தங்களுக்கும் மேலாக தனது திரையுலக வாழ்க்கையில் சுமார் 350 திரைப்படங்களில் அவர் நடித்துள்ளார். கடலோர கர்நாடகா, கேரளா மற்றும் மாஹே ஆகிய பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு இந்தியாவின் சில பகுதிகள், அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகள், கர்நாடகா, கொங்கன் மற்றும் கோவா, லட்சத்தீவு, மகாராஷ்டிரா, துணை இமயமலை, மேற்கு வங்கம், சிக்கிம், தமிழகம் மற்றும் புதுச்சேரி ஆகிய இடங்களிலும் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அது கூறியுள்ளது. மேலும் ஆந்திரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ஒடிஷா, தெலங்கானா, மேற்கு வங்கம் மற்றும் சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கடலோர ஆந்திரப்பிரதேசம் மற்றும் ஒடிஷாவின் சில பகுதிகளில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும், ஒடிஷாவில் இன்று இரவு நேரத்திலும் வெப்பமான சூழல் நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஃபைஜிங்சன், ஜப்பானின் செய்தா வெட்டனிப் இணையை வென்றது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய 2ம் நாள் ஆட்டத்தில் இந்தியா சற்று முன்வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 510 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச சந்தையில் சம

எரிவாயு விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் இந்தியாவில் மிக குறைந்த விலையில் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா இந்தோனேஷியா இடையே இருதரப்பு உறவுகள் வலுப்பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நாட்டில் டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். கடலோர கர்நாடகா, கேரளா மற்றும் மாஹே ஆகிய பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்க சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 12:50. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் தேசிய நீர் இயக்கம் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். நீரின்றி அமையாது உலகு, இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவர் நமக்கு சொன்ன பாடம். ஆனால் இன்று நாம் அந்த பாடத்தை மறந்ததன் விளைவாக ஒரு மாபெரும் தண்ணீர் நெருக்கடியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். பெருகி வரும் மக்கள் தொகை, பருவநிலை மாற்றம், நிலத்தடி நீர் குறைவு போன்ற சவால்களுக்கு மத்தியில் நம் நாட்டின் நீர்வளத்தை பாதுகாக்கவும் முறையாக மேலாண்மை செய்யவும் இந்திய அரசு கொண்டு வந்த ஒரு உன்னத திட்டமே தேசிய நீர் இயக்கம் திட்டம். பருவநிலை மாற்றம் குறித்த தேசிய செயல் திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்ட 8 முக்கிய பணிகளில் இதுவும் ஒன்று. ஜல்சக்தி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்த இயக்கத்தின் மிக முக்கியமான நோக்கம் நீரை பாதுகாத்தல், வீணாவதை தவிர்த்தல் மற்றும் அனைத்து மக்களுக்கும் சமமான நீர் விநியோகத்தை உறுதி செய்தல். இந்த இயக்கம் 5 முக்கியமான குறிக்கோள்களை கொண்டு செயல்படுகிறது. நாட்டில் உள்ள நீர்வளங்கள் குறித்த முழுமையான தகவல்களை சேகரித்து பொதுமக்களின் பார்வைக்கு கொண்டு வருவது, பருவநிலை மாற்றத்தால் நீர்நிலைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளை கண்டறிந்து அவற்றை தடுப்பதற்கான திட்டங்களை வகுத்தல், நீர் பாதுகாப்பு வெறும் அரசு திட்டமாக மற்றும் பார்க்காமல் ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றுவது, விவசாயம் மற்றும் தொழிற்சாலைகளில் நீரை பயன்படுத்தும் திறனை 20% வரை உயர்த்துவது, அதாவது குறைந்த அளவு நீரில் அதிக உற்பத்தியை பெறுவது, நதி படுகைகளை மையமாக கொண்டு நீரை முறையாக பகிர்ந்தளித்தல். இந்த இயக்கத்தின் கீழ் முக்கியமான முழக்கம் மழை நீரை பிடிப்போம், எங்கு விழுகிறதோ எப்போது விழுகிறதோ அங்கேயே. மழைநீர் அறுவடை என்பது இன்று ஒரு விருப்பமல்ல, அது ஒரு கட்டாயம். வீடுகள், பள்ளிகள், அலுவலகங்கள் என அனைத்து இடங்களிலும் மழைநீர் சேமிப்பு கட்டமைப்புகளை உருவாக்குவதன் மூலம் நமது நிலத்தடி நீர் மட்டத்தை மீண்டும் உயர்த்த முடியும் என்பதை இந்த இயக்கம் வலியுறுத்துகிறது. அரசாங்கம் திட்டங்களை கொண்டு வரலாம், ஆனால் அதன் வெற்றி நம் கைகளில் தான் உள்ளது. வீடுகளில் ஒரு சொட்டு நீரை கூட வீணாக்காமல் இருப்போம், பாரம்பரிய நீர்நிலைகளான குளங்கள் மற்றும் ஏரிகளை பாதுகாப்போம், மழை நீர் சேமிப்பை நம் கடமையாக கருதுவோம். தண்ணீர் என்பது வெறும் திரவம் அல்ல, அதுதான் நமது எதிர்காலம். அடுத்த தலைமுறைக்கு நாம் விட்டு செல்ல வேண்டிய மிகப்பெரிய சொத்து சுத்தமான தண்ணீர் தான். தேசிய நீர் இயக்கத்தோடு கைகோர்த்து நீர் வளமிக்க பாரதத்தை படைப்போம். இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் தேசிய நீர் இயக்கம் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 1:10. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் கேட்கும் நேரம் இது. நிகழ்ச்சியில முதல் பாடல ஒரு ஹிந்தி பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. எஸ் பாஸ் திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள் இசையோடும் ஊட்டி எஃப்எம் 101.8

அல்கா யாக்னிக் அப்ஜித் குரல்களில் பாடல் ஒலித்தது. தொடர்ந்து கேட்கலாம் அடுத்த ஒரு மலையாள மொழி திரைப்பட பாடல். நேரிணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள்.

வண்ண வண்ண பூக்கள் ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரம் 1:30. தொடர்ந்து கேட்கலாம் அடுத்த ஒரு மலையாள மொழி திரைப்பட பாடல், ஓலங்கள் திரைப்படத்தில் இருந்து.

0: ஒலித்த சாஜன் திரைப்பட பாடலுடன் வண்ண வண்ண பூக்கள் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.
1: பேச வருமா சார்? ஐ கேன் டாக் இங்கிலீஷ், ஐ கேன் வாக் இங்கிலீஷ், ஐ கேன் லாஃப் இங்கிலீஷ்,
2: என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப்.
3: என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம். உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளமா உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இனி வார்த்தைங்க நிக்காது, அருவி மாதிரி அதுவும் ஆங்கிலத்துல கொட்டும்
4: கவிதை. கவிதை
3: ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர் உங்கள் ஊட் எஃப்எம் 101.8 கேட்போம், பழகுவோம், பேசுவோம்.
5: மொழி தெரிஞ்சு பேசுறது நல்ல விஷயம், தெரியாத ஒரு மொழிய பேச முயற்சிக்கிறது அதை விட ரொம்ப நல்ல விஷயம். தைரியமா தாராளமா என்ஜாய் பண்ணுங்க. குட் லக்.
0: தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே ராணுவம், வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பான சுகாதாரமான உணவு வழங்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். பதிவுத்துறையில் இணைய வழி ஆவணப்பதிவு நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஈரோட்டில் சாய ஆலை கழிவு பிரச்சினைகள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் சரி செய்யப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி உறுதியளித்துள்ளார். சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் போலிப்பணி இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே ராணுவம், கடல்சார் பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, சுகாதாரம், உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெறும் இரு நாடுகளுக்கு இடையிலான 8வது கூட்டு ஆணைய கூட்டத்தில் உரையாற்றிய அவர், 4 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெறும் இந்த உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் பரஸ்பர ஒத்துழைப்பில் முன்னேற்றங்கள் குறித்து அறிந்து கொள்ள வகை செய்வதாக கூறினார். இரு நாடுகளுக்கிடையே 75 ஆண்டுகால நட்புறவு கொண்டாட்டங்கள் கடந்த ஆண்டு நடைபெற்றதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நாட்டு மக்களின் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு பாதுகாப்பான மற்றும் சுகாதாரமான உணவு வழங்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். சர்வதேச உணவு பாதுகாப்பு தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் இன்று அவர் வெளியிட்ட செய்தியில், தன்னிறைவு பெற்ற இந்தியாவை உருவாக்க ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம் கடைபிடிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சமையல் எண்ணெய் பயன்பாட்டை 10% குறைத்து சமச்சீர் உணவை பின்பற்ற வேண்டும் என்ற பிரதமரின் அறிவுறுத்தல்களை சுட்டிக்காட்டிய அவர், வலிமையான நாட்டை கட்டி எழுப்புவதில் இவை முக்கிய பங்காற்றும் என்றார். அறிவியல் சார்ந்த உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஆரோக்கிய இந்தியா இயக்கத்தில் இளையோர் பெருமளவு பங்கேற்க வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். 77வது ஃபிட் இண்டியா மிதிவண்டி இயக்கத்தை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், சைக்கிள் பயணங்களால் சுற்றுச்சூழல் மாசுபாடு பெருமளவு குறைவதுடன் போக்குவரத்து நெரிசலுக்கு மிகச்சிறந்த தீர்வு எட்டப்படுவதாக எடுத்துரைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மத்திய ரிசர்வ் காவல்படை வளாகத்தில் நடைபெற்ற சைக்கிள் பேரணியில் ஃபிட் இண்டியா இயக்கத்தை வலுப்படுத்துவதன் அவசியம் எடுத்துரைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: உலக மிதிவண்டி தினத்தின் ஒரு பகுதியாக மிதிவண்டி பேரணிகள் மற்றும் ஃபிட் இந்தியா வலுவூட்டல் பாராட்டு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்துள்ளது. சைக்கிள் பேரணியை ஆவடி மத்திய ரிசர்வ் காவல்படை மைய துணை காவல் கண்காணிப்பாளர் திரு ஆனந்த் ஜா கொடியசைத்து துவக்கி வைத்தார். சைக்கிள் ஓட்டுவதால் ஏற்படும் நன்மைகளை எடுத்துரைத்தார். பாரத பிரதமரின் ஃபிட் இந்தியா இயக்கத்தை வலுப்படுத்தி வளமான இந்தியா என்ற நோக்கத்தில் வளமுடன் வாழ வேண்டும் என்பதே இந்த பேரணியின் நோக்கமாகும். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன்.
0: விவசாயிகள் தங்களது விளைபொருட்களுக்கு அதிக விலை பெறுவதை அரசு உறுதி செய்வதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநில மாம்பழங்களை ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் திட்டத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் உள்ளூர் தயாரிப்புகள் உலகளாவிய சந்தைகளை அடையும் நடவடிக்கைகளை மத்திய அரசு முன்னெடுத்து செல்வதாக குறிப்பிட்டார். மகளிருக்கான புதிய வாய்ப்புகள் மற்றும் அங்கீகாரம் கிடைப்பதை உறுதி செய்து நாட்டின் வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி அதிகரிக்கப்பட்டு வருவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். சர்வதேச அளவில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை கடுமையாக உயர்ந்த போதிலும் இந்தியாவில் மிக குறைந்த விலையில் சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா உள்ளிட்ட வளர்ந்த நாடுகளை விட பிரதமரின் உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு இந்தியாவில் குறைந்த விலையில் சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 29 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. தமிழகத்தில் பதிவுத்துறையில் இணைய வழி ஆவணப்பதிவு நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. பொதுமக்கள் சிரமமின்றி ஆவணப்பதிவு நடைமுறைகளை தாங்களே மேற்கொள்ளும் வகையில் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் கீழ் முதல் விற்பனை மனை, முதல் விற்பனை அடுக்குமாடி குடியிருப்பு, தமிழ்நாட்டு வீட்டு வசதி வாரிய விற்பனை ஆவணங்கள், வங்கிக் கடன் ஆவணங்களை இணைய வழியில் பதிவு செய்து கொள்ளலாம் என அரசு அறிவித்துள்ளது. பொதுமக்கள், கட்டுமான நிறுவனங்கள், ஆவண எழுத்தர்கள், வங்கிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் இதனை பின்பற்ற வேண்டும் என்று இன்று வெளியான தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலை வாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: ஈரோடு மாவட்டத்தில் சாய ஆலை கழிவுகளால் ஏற்படும் குடிநீர் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை சரி செய்யும் நடவடிக்கைகள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி தெரிவித்துள்ளார். காலிங்கராயன் வாய்க்கால் புனரமைப்பு பணிகளை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்புனரமைப்பு பணிகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்குவது குறித்து அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றார். 50% பணிகள் மட்டுமே நிறைவடைந்துள்ள நிலையில் வரும் 16 வாய்க்காலில் நீர் திறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராயப்படும் என்றார். தமிழகத்தில் தனியார் பள்ளி கட்டணம் கண்காணிக்கப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். கோவையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாவட்டத்தில் கல்வி, மருத்துவம், தொழில்துறை வளர்ச்சிக்கான திட்டங்கள் படிப்படியாக செயல்படுத்தப்படும் என்றார். மாநிலத்தின் அனைத்து இடங்களிலும் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். தாவேக ஆட்சி எப்பொழுது வேண்டுமானாலும் கவிழலாம் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமியின் கருத்துக்கு பதிலளித்த அமைச்சர், மக்களின் நம்பிக்கையுடன் அமைந்துள்ளதால் இந்த ஆட்சி தொடர்ந்து நீடிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். நாமக்கல் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் மாநில வணிக வரி பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் இன்று காலை ஆய்வு மேற்கொண்டார். நோயாளிகளுக்கு தரமான சிகிச்சை வழங்க அறிவுறுத்திய அவர், மருத்துவமனையை சுகாதாரமாக வைத்துக் கொள்ள உத்தரவிட்டார். சிபிஎஸ்இ 12 வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் மறுகூட்டல் மறுமதிப்பீடு செய்வதற்கான கால அவகாசத்தை மத்திய இடைநிலை கல்வி வாரியம் இன்று வரை நீட்டித்துள்ளது. முன்னதாக நேற்றுடன் இதற்கான அவகாசம் முடிவடைந்த நிலையில் பெற்றோர் மற்றும் மாணாக்கரின் கோரிக்கையை ஏற்று இந்நடவடிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையின் காரணமாக சாமந்திப்பு உற்பத்தி அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கிருஷ்ணகிரி, ராயக்கோட்டை, சூளகிரி, ஓசூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 2000 ஏக்கர் நிலப்பரப்புகளில் சாமந்தி பூக்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கடந்த வாரங்களில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்ததன் காரணமாக நடப்பு பருவத்தில் சாமந்தி பூக்கள் விளைச்சல் அதிகரித்து ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வரை லாபம் கிடைத்து வருகிறது. 2 நாட்களுக்கு ஒரு முறை அறுவடை செய்து பெங்களூரு, சென்னை, பாண்டிச்சேரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
2: போதைப்பொருள் புழக்கத்தை குறைத்து மகளிர் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்படும் என்று இன்று பொறுப்பேற்றுக் கொண்ட நெல்லை சரக காவல்துறை துணைத் தலைவர் திரு திருநாவுக்கரசு தெரிவித்துள்ளார்.
4: திருநெல்வேலி சரகத்திற்கு உட்பட்ட 4 மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுடன் இணைந்து ஆலோசித்ததில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை ஏற்படாத வகையில் ஒரு அமைதியான சூழலை ஏற்படுத்துவது என்பது எங்களுடைய முதல் நோக்கமாக இருக்கும். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தீவிர கண்காணிப்பினை மேற்கொண்டு போதைப் பொருள் நடமாட்டத்தை முழுமையாக கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். சாலை விபத்துகளை தடுத்து விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்புகளை மேற்கொண்டு ஒரு நல்ல சூழலை உருவாக்குவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்ய இருக்கின்றோம்.
2: பெரம்பலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக சிறப்பான சேவையாற்றியவர்கள் சமூக சேவை விருது பெற வரும் 25 தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா ஆரி தெரிவித்துள்ளார். இதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெண்கள் முன்னேற்றத்திற்காக சிறந்த சேவையாற்றிய தனிநபர் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் விருது பெற வரும் 19 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். தஞ்சையில் பிரசித்தி பெற்ற 18 வைணவ ஆலய நவநீத அலங்கார திருவீதி உலா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. வளிமண்டல சுழற்சி காரணமாக தென்காசி, திருநெல்வேலி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் பொலிப்பள்ளி இணை அமெரிக்க இணையை இன்று எதிர்கொள்கிறது. இன்று நடைபெற்ற அரையிறுதியில் இந்த இணை சீன ஜப்பான் இணையை 6-3, 6-2 என்ற நேர்சிற்களில் வென்றது. நியூ சண்டிகரில் ஆப்கானிஸ்தான் எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2 நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன்னுக்கு டிக்ளேர் செய்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே ராணுவம், வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பான, சுகாதாரமான உணவு வழங்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். பதிவுத்துறையில் இணைய வழி ஆவண பதிவு நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஈரோட்டில் சாய ஆலை கழிவு பிரச்சினைகள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் சரி செய்யப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி உறுதியளித்துள்ளார். சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் பொலிபலி இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
5: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நிலையத்தில் நேரம் 1:55. நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் திரைகானம்.

0: விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: நீலமலை வாழ்வியல். நீலகிரி மாவட்டத்தில் தொன்மையான கலாச்சாரங்களோடு வாழ்ந்து வரும் தொல் பழங்குடிகளின் வாழ்க்கை முறைகள் குறித்து பிரதிபலிக்கும் நிகழ்ச்சி இது. தொல் பழங்குடியான கோத்தர் பழங்குடிகளின் வாழ்வியலில் இருக்கும் பழமையான பல வாழ்வியல் முறைகள் குறித்து இந்த நீலமலை வாழ்வியல் நிகழ்ச்சியிலே கேட்டுட்டே வரீங்க. இவர்களின் வாழ்க்கை முறையானது இன்றளவு காலத்தின் மாற்றத்தால் பல மாற்றங்களை கொண்டிருந்தாலும் எங்களுடைய பழமையான பாரம்பரிய முறையைத்தான் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்றாங்க. எத்தனையோ நவீன வாழ்க்கை முறைகள் போய்கிட்டே இருக்கும்போது நமக்கான அடிப்படை தேவைகள் என்பது கண்டிப்பாக நவீன மயமாக்கப்பட வேண்டுமே தவிர அதில் பழமையை கடைபிடிப்பது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என சொல்லும் இவர்களின் கிராமங்கள் பல வளர்ச்சிகளை எட்டியிருக்கிறது என்றே சொல்லலாம். நமக்கான அடிப்படை தேவைகள் என எடுத்துக்கொண்டோம்னா உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், இதுதாங்க. இவைகள் கிடைத்தாலும் தற்போது நமக்கு நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திட கல்வி என்பது கட்டாயம் அப்படின்னு சொல்லலாம். பழங்குடி மக்கள் என்றாலே அடர்ந்த வனத்தில் சாலை வசதிகள் இல்லாம சின்ன சின்ன வீடுகள்ல அடிப்படை தேவைகளுக்காகவே கஷ்டப்படக்கூடியவர்கள் என நாம நினைப்போம். கண்டிப்பா அப்படித்தான் சில பழங்குடி கிராமங்களும் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம். அந்த வரிசையில சற்றே அடிப்படை தேவைகளுக்கு தன்னிறைவு பெற்றுள்ள பழங்குடிகளாக கோத்தர் பழங்குடி மக்களை சொல்லலாம். இவர்களை இன்றும் அடையாளப்படுத்துவது இவர்களுடைய மொழி, ஆடை, அணிகலன்கள், கலாச்சார சடங்கு முறைகள் மட்டுமே எனலாம். நீலகிரி மாவட்டத்தில் மட்டுமே வாழ்ந்து வரக்கூடிய இந்த பழங்குடி மக்கள் 7 கிராமங்களில் மட்டுமே வாழ்ந்து வருகின்றனர். இவர்களுடைய கிராமங்கள் சாதாரணமாக அனைவரும் சென்று வரக்கூடிய அளவிற்கு அடிப்படை தேவைகளோடு காணப்படுகின்றனர். வீடுகள் அன்றைய காலகட்டங்களில் 20-30 வீடுகள் ஒரு கிராமங்கள்ல இருக்கும். அப்படி இருக்கும் இவர்களுடைய கிராமங்கள்ல 3 வீதிகள் அல்லது 4 வீதிகள் என ஒரே நேராக அமைக்கப்பட்டிருந்தன அப்படின்னும், ஒரு வீடு அப்படிங்கறது இவர்களின் மொழியில் பை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அறைகள் எத்தனை அப்படின்னா 3 அறைகள் வச்சிருப்பாங்க. அதுல உள்வை, குடில், குடுஜில் என 3 அறைகள் வந்து இருந்ததாம். அன்றைய காலகட்டத்தில் அங்கு உள்வை அப்படின்னு சொல்லக்கூடிய சமையலறையை குறிப்பதாகவும், அந்த வீட்டில் உள்ள அனைவரும் ஒரே சமயத்தில் உட்கார்ந்து உணவு உண்ணும் அளவிற்கு காணப்படும் அந்த அறை அப்படின்னும், குடுஜில் அப்படிங்கிற அறையானது மிக பெரியதாகவும் காணப்படும் என்றும், அங்கு தங்களின் விளை நிலங்களிலிருந்து கொண்டு வரக்கூடிய தானியங்களை பாதுகாத்து வைப்பதற்காக பெரிய பெரிய மரப்பலகைகளை கொண்டு பெட்டிகளை தயார் செய்து வைத்திருப்பதாகவும், அதற்கு மேலும் கீழும் என படுக்கை அறைகளையும் கொண்டிருந்ததாகவும் சொல்றாங்க. அதுக்கடுத்து குடுஜில் அப்படிங்கிற குளியலறை ஒன்று பயன்படுத்துவதாகவும் சொல்றாங்க. அதோடு வீட்டின் பின்புறம் எருவாத்து என்றும், வீட்டின் முன்புறம் திண்ணையானது ஒரே நேராக மற்றொரு வீடோடு தொடர்ந்து அனைவரும் அமர்ந்து கொள்வதற்கான முறையில் அமைத்து இருந்தாங்க. அதனையே இவர்கள் பைவால் அப்படின்னு சொல்வதாகவும், வீட்டின் முன்புறம் இவர்களின் பாரம்பரிய முறைக்கு ஏற்ப சடங்குகள் நடத்திட அனைவரும் ஒன்று கூடும் அளவிற்கான இடத்தை கொண்டிருந்ததாகவும், அதனை கவால் அப்படின்னும் கடகவால் அப்படின்னும் இருந்ததாகவும் சொல்றாங்க. இவர்கள் இப்போது அந்த முறையினை, வீட்டின் அமைப்பினை கொண்டிருக்கிறாங்களா அப்படிங்கும்போது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. காலத்தின் மாற்றத்தால் அவைகள் அனைத்தும் மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தங்களுடைய நவீன நாகரீகம் என்ற மாற்றத்தை தேடி செல்லும் நம்மோடு இவர்களின் பயணமும் பின்தொடர்ந்து கொண்டே வருகிறது என்றே சொல்லலாங்க. இவர்களின் கிராமங்களை சுற்றி குடியிருப்புகள் அதிகம் பெருகி வருவதாலும் இவர்களை தனித்து காண்பது என்பதிலிருந்து மாறுபட்டில்லை என்றே சொல்லலாம். கோத்தர் பழங்குடிகளான அடையாளத்தை தரக்கூடிய ஒன்று தங்களின் பாரம்பரியத்தின் வாழ்வியலை பாடல்கள் மூலமாக இன்றும் பின்தொடர்ந்து வருகின்றனர்.

இவர்கள். இன்றைய இளம் தலைமுறையினரும் தங்களின் பாரம்பரியத்தை, தங்களின் வாழ்வியலின் புரிதலை வெளிக்காட்டுவதில் மிகவும் ஈடுபாடு கொண்டவர்களாகவே இருக்கிறாங்க. இவர்களின் பழமையான வாழ்க்கை முறையினை தங்கள் முன்னோர்கள் வெளிக்காட்டியுள்ள பாடல்களை இவர்களின் ஒவ்வொரு கலாச்சார நிகழ்வுகளிலும் தங்களின் கிராமத்தில் உள்ள சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை என பாடல் பாடுவதில் மிகவும் ஆர்வத்தோடு பங்கேற்று அதை வெளிப்படுத்தும் வழக்கத்தை கொண்டிருக்கிறாங்க. இவர்களின் இந்த பழக்கம் ஒரு தனி சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கு. அதே பாடல்களை தங்களின் பாரம்பரிய இசைக்கருவிகளை கொண்டு இசைத்து மகிழ்வது மற்றும் துக்க சமயங்களில், சடங்குகளில் என அதற்கான பாடல்களை அதனை இசைப்பதும் இவர்களின் பழமையான பாரம்பரியத்தின் முக்கிய அடையாளமாக இருக்கு. இவர்கள் தங்களின் பாரம்பரிய தொழிலாக கொண்டிருக்கும் பட்டறை செய்வது, தச்சு வேலை செய்வது, விவசாயம் செய்வது, மண்பாண்டங்கள் செய்வது என்றிருந்தாலும் தேன் சேகரிப்பது, கால்நடைகள் வளர்ப்பது என்று பல தொழில்களை ஆதாரமாக கொண்டிருக்கிறாங்க. இவர்கள் இயற்கையான காலநிலை மாற்றத்தை முன்கூட்டியே அறிந்து கொள்வதற்கான வழிகளையே தெரிந்திருக்கிறாங்க. அது எப்படி அப்படின்னா, தங்களின் வாழ்வோடு பயணித்து கொண்டிருக்கின்ற அந்த வன விலங்குகள் மற்றும் பறவைகள், பூச்சிகள் ஆகியவற்றின் நடமாட்டத்தையும் அதன் அசைவுகளையும் கொண்டு கணிக்கப்படுவதாகவும், விவசாயத்திற்கான விதை விதைக்கும் தருணம் இது என்று பருவமழை தொடங்கும் அப்படின்னும், பலத்த மழைக்கான காலநிலை என்றும், வெப்பம் மற்றும் குளிர்காலம் என பல பருவ காலங்களை தங்களோடு ஒன்றியிருக்கும் ஜீவராசிகளை வைத்தே கணிக்கப்படுவதாகவும் சொல்கின்றனர். கோத்தர் பழங்குடிகளின் வாழ்வியலில் பல சிறப்புகள் இருக்கு. அதனால்தான் இதுபோன்ற பழங்குடிகளின் பழமையான வாழ்வியலை பாதுகாத்திட வேண்டும் என்று குறைந்த எண்ணிக்கையில் மக்கள் தொகை கொண்ட இந்த பழங்குடி மக்களை பாதுகாத்திட அரசு பல நடவடிக்கைகளை மேற்கொண்டும் வருகிறது. பழங்குடிகளுக்கான அடிப்படை தேவைகளுக்காகவும் பழமையான வாழ்வியலை பாதுகாத்திடவும் என பல நலத்திட்டங்களை வழங்கியும் வருகிறது. அதே சமயத்தில் நீலகிரியில் இருக்கக்கூடிய ஒரு பழங்குடி மக்கள் மற்றொரு பழங்குடிகளோடு தொடர்பில் உள்ளனரா என்றால், அதற்கு கோத்தர் பழங்குடி மக்கள் குறிப்பாக குறும்பர், இருளர் பழங்குடிகளோடு நட்புறவு கொண்டிருந்ததாகவும், இதனால் இயற்கை மூலிகை மருந்துகளை தங்களுக்குள் பரிமாறிக்கொண்டுள்ளனர் என்றும் சொல்லப்படுகின்றது. இதுபோன்ற பழங்குடி மக்களின் வாழ்வியலோடு ஒன்றிய பல சிறப்புகளை மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் நீலமலை வாழ்வியல் நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள். வணக்கம் நேயர்களே. நிகழ்ச்சி தொகுப்பு கோ கனகராஜ்.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இது நமக்கு சொல்லுது மேதினந்தா.
0: உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவும் கிடையாது, ஆனால் உழைப்பவருக்கும் உண்டு களைப்பு.
2: பாட்டாளி கூட்டம் எல்லாம் பார வண்டி இழுக்குது,
3: பாடுபட்டு பொழைக்குது, பாட்டுகள் எழுந்து படிக்குது.
0: உங்க களைப்ப போக்கி கலகலப்பாக்க நாங்க இருக்கோம்ல. பாட்டு பாடுங்க, கவிதை சொல்லுங்க, கடிஜோக் சொல்லுங்க, என் கதை கூட சொல்லுங்க.
4: பாட்டாலே மனம் கொண்ட பாரங்கள் நீங்குவதாலே நாம் கூடத்தான் ஒரு கச்சேரி வைப்பமாடா.
0: உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்கிறோம். இனி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் 2:30 உழைப்பவர் அரங்கம். ரெடியா இருங்க, உங்களை தேடி நாங்க வரோம்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 2:30. நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மேக்னி டைம், ஒருபட பாடல்கள். ஓகே, இன்னைக்கு ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் உள்ளத்தை அளித்த திரைப்படங்கள் இருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம். ஓகே, நிகழ்ச்சியில முதல் பாடல் கேட்டு ரசிக்கலாம். சிற்பின் இசையில் மடோ மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் இது.

நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. நீலகிரி மாவட்டம் உதகை அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியில் 2026-27 கல்வியாண்டிற்கு முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி இரண்டாம் ஆண்டிற்கு மாணவர் சேர்க்கை துவங்கி நடைபெற்று வருகிறது. விண்ணப்பங்களை www.tnpo

www.ohellai.in என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜிஸ், சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் மற்றும் கமர்ஷியல் பிராக்டிஸ் ஆகிய பாடங்கள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. 10 மற்றும் 12 வகுப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க இயலாதவர்கள் கல்லூரிக்கு நேரில் வந்து விண்ணப்பிக்கலாம்.

ஓடி எஃப்எம் 101.8 நேர்கணிந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மேட்னி டைம் ஒரு பட பாடல்கள். ஓகே, இன்றைய நிகழ்ச்சியில உள்ளத்தை அளித்த

காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம், அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள், அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல், சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு, வானொலி.

வானிலை அறிக்கை கேட்கலாம். ஆகாஷ்வாணி. தமிழ்நாட்டின் ஒரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு 6 சென்டிமீட்டர், உபாசி, சோலையாறு, நீலகிரி மாவட்டம் வின்ட்வர்த், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், சின்கோனா ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், நெய்யூர், வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், அவலாஞ்சி, ஹாரிசன் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு, மேல்பவானி, உட்பிரையர், நாகர்கோவில், குருந்தன்கோடு, பார்வுட், கிளன்மார்கன், கன்னிமார், தேவாலா, சிறுவாணி அடிவாரம், முள்ளங்கினாவிள்ளை, ஊத்து, நடுவட்டம், நாகர்கோவில், பெரியார், குந்தாப்பாலம், சூரலக்கோடு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், எமரால்டு, பாபநாசம், திருப்பதி சாரம், கிண்ணக்கோரை, கொடுமுடியாறு அணை, குண்டார் அணை, மாம்பழத்துறையாறு, தேக்கடி, பேச்சுப்பாறை, புத்தன் அணை, அடையாமணை, ஆடைக்கடங்கு, பாலமூர், பூதப்பாண்டி, சித்தாறு, சாம்ராஜ், கிடாய், குடலூர் பசார், காக்காச்சி, சிவலோகம், பெருஞ்சாணி அணை, தக்கலை, உதகமண்டலம், திருப்பரப்பு, மேல்கூடலூர், கன்னியாகுமரி, இரண்யல், சேர்வலார் அணை, முக்கூடல் அணை, செங்கோட்டை, கோழிப்போர் விளை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. அதிக வெப்பநிலை கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிக வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது இயல்புக்கு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக வெப்பநிலையான 40.4 டிகிரி செல்சியஸ் சென்னை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை தஞ்சாவூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், புதுச்சேரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இயல்புக்கு 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. கிழக்கு மேற்காக காற்றழுத்த தாழ்வு பாதை கடலோர கர்நாடகம் மற்றும் கடலோர ஆந்திர பிரதேசத்தை சுற்றியுள்ள கடற்பரப்பில் 3.5 கிலோமீட்டருக்கும் 4.6 கிலோமீட்டருக்கும் இடைப்பட்ட பகுதியில் உருவாகியுள்ளது. வடக்கு கேரளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. பலத்த காற்றுடன் நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை, விருதுநகர் மாவட்டங்களிலும், தென்காசி பகுதிகளிலும், திருநெல்வேலி, கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன். நாளை நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம் மாவட்டங்களிலும், தென்காசி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கு மதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிகுந்த வெப்பம் அதிகரித்திருக்கக்கூடும். வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தளவு வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்புண்டு. கன்னியாகுமரியில் பதிவான அதிக வெப்பநிலை 30.6 டிகிரி செல்சியஸ் குறைந்த வெப்பநிலை 23.3 டிகிரி செல்சியஸ். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நேரம் 3:01. நேர்களை, இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தொகுப்பாளர்கள் கார்முகில் மற்றும் சரவணன் நம்ம கூட கர்நாடகா பார்க்ல இருந்து இணைஞ்சிருக்காங்க. அதாவது கர்நாடகா சிரி தோட்டக்கலை பூங்கா. இப்போ இந்த பூங்கா பத்தி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊரில் நிறைய கார்டன் இருக்குது. நம்மளோட தாவரவியல் பூங்காவாக இருக்கலாம், அதே மாதிரி நம்மளோட ரோஜா பூங்காவாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய இடங்கள் பார்க்குற மாதிரி இருக்கிறப்போ, நமக்கு இந்த கர்நாடகா பார்க் வந்து ஃபர்னல் இருக்குது. அதுவும் இல்லாமல் அது ரொம்ப பெரிய பரப்பளவு கொண்டதுனால நமக்கு எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் அந்த அளவுக்கு நமக்கு கூட்ட நெரிசல் தெரியாது. அது மட்டும் இல்லை, இந்த பூங்காவில் நமக்கு பார்த்து ரசிக்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. குழந்தைகள் விளையாடுறதுக்கும் நிறைய விளையாட்டுகளும் இருக்குது. மேலும் இந்த பூங்கா பற்றி சொல்லணும்னா, கிட்டத்தட்ட ஒரு 38 ஏக்கர் பரப்பளவில் பச்சை பசேல்னு புல்வெளிகளோட பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக ஒரு பூங்கா இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி அந்த பூங்காவில் இருந்தால் நம்ம ஒரு நேரலை கேட்க போகிறோம். நம்ம கூட நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி கார்முகிலும் சரவணனும் இணைஞ்சிருக்காங்க. அங்கே நம்ம கூட வந்திருக்க சுற்றுலா பயணிகள் கிட்ட பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுட்டு டக்குன்னு வந்துடலாம்.

டியூயட் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா குரல்கள்ல ஏ ரஹ்மான் அவர்களோட இசையமைப்பில் அந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில நம்ம கூட கார்முகில் சரவணன், நம்ம தொகுப்பாளர்

0: கர்நாடகா சிரி தோட்டக்கலை பூங்காலேருந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். அது மட்டும் இல்லாம நம்ம ஊருக்கு வந்திருக்க சுற்றுலா பயணிகள் கிட்டயும் பேசலாம். வணக்கம் கார்முகில்.
1: வணக்கம் சோனியா. வணக்கம் நேயர்களே. இன்றைக்கு நம்ம வந்து உதகை கர்நாடகா சிரி ஹார்டிகல்ச்சர் கார்டன்ல தான் இருக்கோம். இன்றைக்கு இங்க வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் கிட்ட நம்ம அவங்களோட அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம்.
2: பொட்டானிக்கல் கார்டன் போனோம். ஃபர்ஸ்ட் லாங் டிராவல் வந்தோடனே கொஞ்சம் மழையின் காரணமாக நாங்க பொட்டானிக்கல் கார்டன் போனோம். போயிட்டு எங்க ரூம்லயே ஸ்டே பண்ணிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். செகண்ட் காலை ஏர்லி மார்னிங்கே எந்திரிச்சு இது ஓவர் பிளேஸா மாறிக்கிட்டு இருக்கோம். இப்ப வந்து கர்நாடகாவுக்கு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் போட்டிங் போறோம். அந்த பிளான்ல தான் இருக்கோம்.
1: என்ன டீச்சர்?
2: இங்கிலீஷ்.
1: இங்கிலீஷ் எடுக்கிறீங்க? எப்படி இப்போ வெக்கேஷன் எல்லாம் முடிஞ்சது, இப்போ ஸ்கூல்லாம் ரீஓபன் பண்ணிருப்பாங்க, நீங்க இங்க இருக்கீங்க?
2: ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வீக்னால சாட்டர்டே லீவ் விட்டாங்க. எவ்ரி சாட்டர்டே எனக்கு ஸ்கூல் இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் சீசன்னால ஃபர்ஸ்ட் வீக்னால எனக்கு லீவ் விட்டுட்டாங்க.
1: ஓகேங்க. ஒரு அருமையான ஒரு ஜாப் வந்து டீச்சிங் ஜாப். இதுல இன்னொரு க்வெஸ்சன் உங்கள்ட்ட கேட்கணும். நீங்க வந்து ஒரு ஆங்கில ஆசிரியரா இருக்கீங்க, நீங்க வந்து தமிழே கலக்காம ஆங்கிலத்துல ஒரு நிமிடம் தொடர்ந்து பேச முடியுமா?
2: பேசுவேன், பட் இந்த டயத்துல
1: சொன்னாங்க.
3: ஊட்டிலேயே
1: ரொம்ப பிடிச்ச பிளேஸ்
3: ஊட்டிலேயே பிடிச்சிருக்கேன். போட்டு வந்து பழகு உள்ள வந்து நல்லா இருக்குந்தாங்க. அங்க போகல, பார்த்துட்டு அழைச்சு போகலாம்.
1: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? ஓகே, இப்ப லீவ்லாம் வந்துட்டு முடிய போகுது. எப்படி என்ஜாய் பண்ணீங்க இந்த லீவ்லாம்? இந்த லீவ்ல எங்க எங்க போனீங்க?
4: இந்த லீவ்ல ஊட்டி மட்டும்தான் ஏர்வாடி போனோம்.
1: நீங்க உங்களுக்கு வந்து ஊட்டில பிடிச்ச ஒரு இடம் எல்லாம் எது எது பிடிக்கும் ஊட்டில?
4: இனிமேல் பாக்கணும்.
1: இனிமேல் தான் பாக்கணும். இப்பதான் வந்திருக்கீங்க. ஓ சூப்பர். சரி, உங்களுக்கு யாரு ரொம்ப பிடிக்கும்? சினி ஆக்டர்ல
4: விஜய்.
1: ஓ பாருங்க, என்ன பாட்டு ரொம்ப பிடிக்கும்?
4: விஜய் சாங்.
1: எந்த சாங் பிடிக்கும் நீங்க வந்து? இந்த சாங். ஓகே, நான் இந்த இந்த சாங் வந்து டிவியில வந்தா நான் இந்த பாட்டுக்கு என்ன அறியாம நான் டான்ஸ் ஆடுவேன்னா என்ன பாட்டு பிடிக்கும்? இல்ல, ஓ நீங்க ஆடுவீங்க. என்ன பாட்டு ரொம்ப பிடிக்கும்? ஓ, அதுக்கு ஆடுவீங்களா? பாடுவீங்களா? பாடுவீங்களா? அப்ப ரெண்டு பேரும் எங்களுக்காக பாடி காமிங்களே.
4: பாட்டு போட்டா,
1: பாட்டு போட்டா நீங்க ஆடுவீங்க? ஆடுவீங்க, பாடுவீங்க இல்லையா? ஓ, கூட சேர்ந்து ஸ்கூல்ல நிறைய டான்ஸ் மாஸ்டர் அம்மா நீங்க தான்
4: கேள்விப்பட்டேன்.
1: ஹோம்ல தான் ஆடுவீங்க? அப்ப உங்க உங்க ஃபேமிலிக்கு நீங்க தான் டான்ஸ் மாஸ்டரா?
5: அதுக்கு

0: ஒரு பார்க் இருக்கிற இடத்துல வந்து என்ஜாய் பண்றது அப்படின்றது எல்லாமே விரும்புறாங்க சோனியா.
1: கண்டிப்பா கண்டிப்பாங்க. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுலாங்களா?
0: கண்டிப்பா ஒரு பாடல் கேட்டுலாம்.
1: ஓகே ஓகேங்க, ஜாலியா இருங்க. நீங்களும் சுற்றுலா பயணிகள்கிட்ட பேசிட்டு வாங்க. தோ வந்துடுறேன் நான் ஒரு பாடலுக்கு அப்புறமா. நேர்களே, நம்ம ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம தொகுப்பாளர்கள் கார்முகில் மற்றும் சரவணன் நம்ம கூட கர்நாடகா சிறி தோட்டக்கலை பூங்கால இருந்து இணைஞ்சிருக்காங்க. அங்க வந்திருக்க சுற்றுலா பயணிகள் கிட்ட ரொம்ப குதூகலமா பேசிட்டு இருக்காங்க. இந்த குதூகலம் இப்படியே கண்டினியூ ஆகட்டும். அதுக்காக உங்களுக்கு ஒரு பாடல்.

0: உயிரெதிரே படத்துல இருந்து ஏ ரஹ்மான் அவர்களோட இசையமைப்புல ஸ்ரீனிவாஸ் குரல் அந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. நம்ம கூட இன்னைக்கு ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில தொகுப்பாளர்கள் கார் முகில் மற்றும் சரவணன் இணைஞ்சிருக்காங்க. கர்நாடகா சிறி தோட்டக்கலை பூங்கால நம்ம ஊட்டிக்கு வந்திருக்க சுற்றுலா பயணிகள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நம்மளும் பேசலாம். கார் முகில் இருக்கீங்களா?
1: சோனியா, இன்னைக்கு நம்ம கர்நாடகா ஸ்ரீ ஹார்டிகல்ச்சர் கார்டன் கிட்டதான் இருக்கோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுற்றுலா பயணி அவங்க வந்து அருமையா நிறைய பேர் வந்து பேசுறாங்க.
0: ஆமா, 50 பேர் வந்திருக்காங்களாம்ல.
1: ஆமா, அவங்க எல்லாமே வந்து ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க வந்து பேசுறதுக்காக. அதே நேரத்துல நம்ம கிளைமேட் பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்ப நம்ம பேசிட்டே இருக்கும் போது இங்க கிளைமேட்டுமே மறுபடியும் வந்து ஒரு காலநிலை மாற்றம் ஏற்படுது அப்படின்னு தான் சொல்லணும். காலையில இருந்தே நம்ம உதகையில பல்வேறு இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடங்கள்ல வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து வெயிலாகவும் ஒரு சில இடங்கள்ல வந்து மழை சாரலாகவும் ஒரு கிளைமேட் தான் காணப்படுது. பல ஏக்கர் பரப்புல அமைஞ்சிருந்தாலுமே இதுல வந்து முக்கியமா குழந்தைங்க விளையாடுறதுக்கு வந்து நம்மளுடைய சைட்ரஸ் சொல்றோம் இல்லைங்களா, நம்ம சாம்பிராணி செடி அப்படின்னு சொல்லி லோக்கல்ல நம்ம சொல்லுவோம். அந்த சைட்ரஸ் செடியில வந்து பசில் கேம் வச்சிருக்காங்க. உள்ள நுழைஞ்சோம் அப்படின்னு சொன்னோம்னா எந்த பக்கம் நம்ம வெளியே வர்றதுனே தெரியாது. இது வந்து நிறைய இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவங்க குழந்தைங்க எல்லாம் வந்து ஏஐல வந்து இந்த மாதிரி விளையாடிட்டு இருப்பாங்க, மொபைல் கேம் தான் விளையாடிட்டு இருப்பாங்க. பட் ஆனா அந்த மொபைல் கேமை தாண்டி இன்னைக்கு வந்து ரியாலிட்டியா அந்த இடத்துல வந்து ஒரு பசில் கேம் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்களுக்கு. பெரியவங்களும் கூட சேர்ந்து நாம இந்த பக்கம் நுழைஞ்சிட்டோம், இங்க எந்த பக்கம் வெளியே வர்றதுன்னு தெரியாம சுத்தின இடத்துலயே சுத்திட்டு அவங்க ஒரு சந்தோஷத்தோட கலகலப்பா அந்த ஏரியாவை கண்டுபிடிக்க முடியாம எல்லாம் அவங்க விளையாடும் போது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஜாலியா இருக்காங்க அப்படிங்க.

0: கூட பாக்கணும். அது மட்டும் இல்லாம இங்க வந்து தொங்கு பாலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலம் அமைச்சிருக்காங்க. தரைமட்டத்துல இருந்து பல மீட்டர் உயரத்துல வந்து வச்சிருக்கக்கூடிய இந்த தொங்கு பாலத்துல கீழ்பக்கம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய வண்ண வண்ண மீன்கள் இருக்கக்கூடிய ஒரு அழகான வழித்தடம் நீர்த்தடம் ஒண்ணு வச்சிருக்காங்க. கூடிய விரைவில் வந்து இங்க நம்மளுடைய மைசூர் கண்ணம்பாடி டேம், அந்த கிருஷ்ணராஜசாகர் டேம்னு சொல்லுவாங்க, அந்த டேம் கிட்ட எப்படி வந்து ஒரு லைட் மியூசிக் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் வந்து அந்த நீர் மியூசிக் கேட்ட மாதிரி நடனம் ஆடுற மாதிரி ஒரு லைட் மியூசிக்கும் இங்க வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அது கூடிய விரைவில் திறக்கிறதுக்காக இருக்காங்க. அதை தாண்டி இந்த புல்லு பறந்து விரிந்த ஒரு புல் மட்டத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த புல்வெளியில இயற்கையில எப்படி நீர்வீழ்ச்சி கொட்டுமோ அந்த மாதிரி மலர்கள்னால நீர்வீழ்ச்சி கொட்டுற மாதிரி ஒரு அமைப்பும் பண்ணிருக்காங்க. இதெல்லாத்தையும் சுத்தி பாக்குறதுக்காக சுற்றுலா பயணிகள் வரும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா. இந்த மேஸ் கார்டன் சொன்னீங்களா, அந்த புதிர் பூங்கா,
0: ஆமா,
1: அதுல நீங்க ஒரு பக்கம் கார்முகில் ஒரு பக்கம் போய் எப்படி சுற்றுலா பயணிகளை தேடுங்க, ஆனா தொலைஞ்சு போயிடாதீங்க.
0: நாங்க உள்ள போனோம்னா நான் கார்முகில கண்டுபிடிக்கிறதுக்கும் கார்முகில் என்ன கண்டுபிடிக்கிறதுக்குமே பல மணி நேரம் வேணுமே.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: அப்ப நம்ம நேயர்களுக்கு வந்து இங்க இருந்து நேரலைய கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிரும். அதனால நாங்க வந்து இந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் அதுல கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரலாம்னு நினைக்கிறோம்.
1: விளையாடுங்க விளையாடுங்க. இப்ப யாராவது சுற்றுலா பயணிகள் அங்க இருக்காங்களா, நம்ம கூட இணைவாங்களா?
0: இல்ல, சுற்றுலா பயணிகள் இப்பதான் எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. அது என்னன்னா சில நேரங்கள்ல நம்மளுடைய மொழி பிரச்சனை அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அவங்க வந்து இந்த வடநாட்டுல இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளும் மாநிலத்துல இருந்து நம்மளுடைய கேரளா கர்நாடகால இருந்து வரவங்க எல்லாம் வந்து தமிழ் அந்த அளவுக்கு பேச மாட்டோம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டு போறாங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா, அது கரெக்ட் தான். ஏன்னா இப்ப நீங்க ரோட்டுக்கு போனாலே கர்நாடகா வண்டியும் கேரளா வண்டியும் தான் அங்க பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும் நம்ம ஊர் வண்டிகளை விட.
0: ஆமா,
1: அதனால சரி சரவணன் பாருங்க. ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு, பாடல்ல மயங்கிராதீங்க, டக்குன்னு போய் சுற்றுலா பயணிகளை கண்டுபிடிச்சிட்டு வாங்க.
0: நிச்சயமாக நிச்சயமாக.
1: நேர்களே, ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே செமஹிட்டு.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

நேர்களே, தளபதி திரைப்படத்திலிருந்து இளையராஜா அவர்களோட இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்கள் அந்த பாடலை கேட்டோம். இன்னைக்கு நம்ம ஹெலோ ஊட்டி நிகழ்ச்சியில் நம்ம கூட தொகுப்பாளர்கள் சரவணன் மற்றும் கார்முகில் இணைஞ்சிருக்காங்க. அவங்க தொடர்ந்து சுற்றுலா பயணிகள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க கிட்ட பேசலாம், என்ன நிலவரம் அப்படின்னு கேட்கலாம். சரவணன் இருக்கீங்களா? சரவணன் இருக்கீங்களா? நேர்களே, நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம், நம்ம தொகுப்பாளர் கார்முகில் அவர்கள் சொன்னாங்க, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வெயில் நேரம், 5 நிமிஷம் கழித்து பாட்டு போட்டு கூப்பிட்டா மழைன்றாரு. அந்த மாதிரி தான் நம்மளோட காலை நிலை இப்போ மாறிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம பார்க் அமைஞ்சிருக்க அந்த இடமுமே பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளத்தாக்கு பகுதியில் ரொம்ப இன்டீரியரான ஒரு இடம். அதனால் நமக்கு வந்து இணைப்பு கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது. அதை சொல்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தேன். அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் ஊட்டியை பற்றி பேசலாம். இப்போது இந்த கோடை விழா முடிஞ்சிருச்சு, ஜூன் தொடங்கி எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அதனால் நீங்கள் எல்லாருமே நினைப்பீங்க ஊட்டி இப்போ வந்து கூட்டம் கம்மியாக இருக்கும்னு. அதுதான் கிடையாது. ஊட்டியில் இன்னுமே கூட்டம் இருந்துட்டு தான் இருக்குது. நிறைய இடங்களில் டிராஃபிக் இருக்குது. நம்ம சும்மா பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு வரதுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கூட்டம் வந்து அப்படியே கம்மியாகும் அப்படின்னு நாங்களும் நம்புகிறோம். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து என்ன நினச்சிருப்பீங்கன்னா, சரி ஊட்டிக்கு நம்ம சீசன் முடிஞ்சு போகலாம், கூட்ட நெரிசல் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் நல்லா பிளான் பண்ணிட்டு வாங்க, ஏன்னா இப்போது மழையும் தொடங்கிருச்சு. அது மட்டும் இல்லாமல் கூட்ட நெரிசல் இன்னும் சில இடங்களில் இருந்துட்டு தான் இருக்குது. அதனால் நீங்கள் ட்ரிப்பு பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால் காலநிலை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எந்த அளவுக்கு கூட்ட நெரிசல் இருக்குது இதெல்லாமே பார்த்துட்டு குழந்தைங்களோட வருதுன்னா முக்கியமாக அழகாக பிளான் பண்ணிவிட்டு சேஃபாக வாங்க. ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம சுற்றுலா பயணிகள்கிட்ட பேசலாம்.

0: நேர்களே, நெஞ்சுநிலை திரைப்படத்திலிருந்து தேவா அவர்களோட இசையமைப்பில் ஹரிஹரன் சாதனா சர்க்கம் குரல்கள் அந்த பாடலை கேட்டோம். இன்றைக்கி நம்ம ஹெலோ ஊட்டி நிகழ்ச்சியில் நம்ம முன்னாடியே நம்ம கர்நாடகா பார்க்கில் இருந்து நிறைய சுற்றுலா பயணிகள் கிட்டே பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் சில இணைப்பு பிரச்சனைகள்னால நம்மளுக்கு திரும்ப கால் கனெக்ட் ஆகலை. நம்ம திரும்ப எதுக்கோ ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வணக்கம் சரவணன், இருக்கீங்களா?
1: சுற்றுலா பயணிகள் எல்லாம் ஒரு பக்கம் மரத்தக்கடியில ஒதுங்குறாங்க, இன்னொரு பக்கம் அவங்கவுங்க வந்த வாகனத்துல ஓடி போய் ஏறணும் அப்படின்னு ஏறுறாங்க. கொஞ்சம் குழந்தைங்க மட்டும்தான் இந்த மழையை ரசிக்கிறாங்க. ஆமா, மத்தவங்க எல்லாருமே வந்து ஆமா அப்படியே வந்து கொஞ்சம் யோசனை பண்ணிட்டே அங்கங்க மழையில எப்படி எல்லாம் ஒதுங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டு இருக்காங்க.
0: சரி சரி, ஆனா கஷ்டம் தான் இல்லைங்களா இந்த மாதிரி நேரத்துல வந்துட்டு?
1: ஆமா, அதாவது நம்மளுடைய கோடை விழா அப்படிங்கிறது, கோடை காலம் அப்படிங்கறது முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப இது நமக்கு முழுக்க வந்து தென்மேற்கு பருவமழை ஸ்டார்ட் ஆகுற காலம். மான்சூன் நல்லா செட் ஆயிடும். இந்த அடுத்த 3 மாதங்களுக்கு வந்து நம்ம ஊர்ல மழை தானே?
0: ஆமா ஆமாங்க. ஆனா மழையா இருந்தாலும் பாருங்க, கூட்டம் குறையாது.
1: ஆமா, அது வந்து சுற்றுலா பயணிகள் அந்த மழையும் ரசிக்கிறாங்க. அதாவது தைவம் படத்துல ஒரு பாடல் வரும் தெரியுங்களா, அழகோ அழகு அப்படிங்கிற பாடல்ல வரும். வெயில் மட்டுமா? ஆமா, மழை மட்டுமா அழகு, சுடும் வெயில் கூட அழகு அப்படின்னு இல்லையா, அந்த மாதிரி வெயில் மட்டுமா அழகு, இங்க பெய்யக்கூடிய மழையும் அழகு அப்படின்னு சொல்லி அதையும் ரசிக்கிறதுக்காக வராங்க. பெரிய பரந்த ஒரு புல்வெளி மைதானம் அப்படின்னு சொல்லும் போது மழை பெஞ்சதுக்கு அப்புறம் அதுல உட்கார முடியாது யாருனாலும்.
0: கண்டிப்பா கண்டிப்பாங்க.
1: அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போதுதான் சுற்றுலா பயணிகள் வந்து கொஞ்சம் தடுமாறிடுவாங்க. எங்க நம்ம உட்கார்றது, மழை வந்துருச்சு, எல்லாரும் நம்ம லோக்கலா இருந்தா கூட கையில வச்சிருப்போம், இதெல்லாம் இருக்கும். சுற்றுலா பயணிகள் அதெல்லாம் எதுவுமே இல்லாம வந்துருவாங்க. அப்படி வரும்போது ஒரு சில நேரத்துல வந்து நமக்கு சுற்றுலா பயணிகளும் கொஞ்சம் தடுமாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
0: கண்டிப்பா கண்டிப்பா. அதான் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் நம்ம நிகழ்ச்சி தொடங்கினப்போ கார்முகில் ரொம்ப உற்சாகமா சொன்னாரு, கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு, வெயில் இருக்குன்னு. பாதி கூட வரல, அதுக்குள்ள எப்படி மாறிடுச்சு?
1: அதாவது கருமேகங்கள் சூழ்ந்த இந்த தேயிலை தோட்டங்கள் தான் இதை சுத்தியுமே இருக்கு. இந்த ஏரியால வந்து அந்த தேயிலை தோட்டங்களுக்கு இடையில அந்த கருமேகங்களும் சரி மிஸ்டும் சரி அப்படியே இறங்கும்போது ஒவ்வொரு இடமுமே நமக்கு வந்து ஸ்னோ டவுன் ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியா மாதிரிதான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
0: பாக்குறதுக்கே கண்டிப்பா ரொம்ப அழகா இருக்கும். எனக்கு வேற பொறாமையா இருக்கு சரவணன், என்னை விட்டு நீங்களாம் போயிட்டு இருக்கீங்க.
1: இல்ல, நீங்க ஷோ முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வர வரைக்கும் நாங்களும் வேணாலும் வெயிட் பண்றோம்.
0: நீங்க வெயிட் பண்ணுவீங்க, ஆனா அந்த கிளைமேட் வெயிட் பண்ணாது. நைட் இருட்டிரும், நான் என்ன பண்றது?
1: இந்த காலநிலை வந்து வெயிட் பண்ணாது. நாங்களும் இப்ப கிளம்பணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தவிச்சிட்டு இருக்கோம். ஏன்னா மழையில வந்து ஒதுங்கிறதுக்கான இடம் இல்ல.
0: சரி சரி சரிங்க. சரி சரவணன், நீங்களும் பாதுகாப்பா இருங்க. ஒருவேளை கிளைமேட் மாறுச்சு, இல்ல சுற்றுலா பயணிகள் யாராவது இருக்காங்கன்னா கண்டிப்பா நம்ம பண்பலையில அவங்கள பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். பத்திரமா இருங்க, மழையில நனைஞ்சிடாதீங்க. நமக்கு தெரியும் நம்ம ஊர் கிளைமேட்டை பத்தி. ஒரு பாடல் போடுறேன், அதுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு கிளைமேட் மாறுச்சுன்னா நம்ம ஏதாவது சுற்றுலா பயணிகள்கிட்ட பேசலாம்.
1: நிச்சயமாக நிச்சயமாக.
0: நேயர்களே, நம்ம சரவணன் அவர்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து கிளைமேட் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு மாதிரி இருக்குது, 10 நிமிஷம் கழிச்சு மழை வருது, இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு பெரிய மழை வருது, திடீர்னு பார்த்தா வெயில் வருது. இந்த மாதிரி தான் நம்மளோட காலநிலை இன்னைக்கு போயிட்டுருக்கு. அதனால் இன்னைக்கு நம்ம சுற்றுலா பயணிகள்கிட்ட நிறைய பேச முடியல. இருந்தாலும் நம்ம சரவணன் அவர்கள் அங்கே இருந்த சுற்றுலா பயணிகள்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு நம்மளை பேச வச்சாரு. ஒரு பாடல் கேட்டுட்டு வரலாம், என்ன நிலைமையில் இருக்குது நம்ம ஊட்டி, அதுக்கப்புறமா காலநிலை எப்படி மாறப்போகுது அப்படின்றத பார்க்கலாம்.

0: கோ திரைப்படத்துல இருந்து ஹாரி ஜெயராஜ் அவர்களோட இசையமைப்புல ஆலப்ராஜு குரல் அந்த பாடலை கேட்டும் நேர்களே, இன்னைக்கு நம்ம ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில நம்ம கூட தொகுப்பாளர்கள் கார்முகில் மற்றும் சரவணன் இணைஞ்சிருக்காங்க. நம்ம ஊருக்கு வந்திருக்க சுற்றுலா பயணிகள் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. காலநிலை மாற்றங்கள்னால நிறைய பேர்கிட்ட நம்மளால பேச முடியல. இப்போ என்ன மாதிரி நிலைமை இருக்கு அப்படின்றத கேட்கலாம். சரவணன், வாங்க கார்முகில் வாங்க சொல்லுங்க, எப்படி இருக்கு?
1: இன்னும் காலநிலையில எந்த மாற்றமும் ஏற்படல, அதே மாதிரி மழையா தான் இருக்கு.
0: அப்படிங்களா?
1: இந்த மழையில வந்து பாத்தீங்க அப்படின்னா சுற்றுலா பயணிகள் எல்லாமே வந்து அவங்க மும்மரமா அவங்களோட வாகனங்களுக்கு போகணும் அப்படின்னு தான் இருக்காங்க. ஏன்னா இங்க மலைக்கு வந்து எங்கேயுமே ஒதுங்கறதுக்கான இடம் இல்ல, அதனால எல்லாமே அங்கங்க மரங்களுக்கு அடியிலையும் அவங்களோட வாகனங்களுக்கும் போயிட்டு இருக்காங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பாங்க.
1: தொடர்ந்து மீண்டும் அடுத்த வாரம் நம்ம வேற ஒரு சுற்றுலா தளத்துல இருந்து நிறைய சுற்றுலா பயணிகளோட மீண்டும் இணையலாம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப ரொம்ப நன்றி கார்முகில், ரொம்ப நன்றி சரவணன். ரெண்டு பேருமே பார்த்து பத்திரமா வாங்க, முடிஞ்ச அளவுக்கு மழையிலிருந்து தப்பிச்சு வாங்க.
1: கண்டிப்பா சோனியா, ரொம்ப ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி. நேர்களே, இன்னைக்கு நம்ம ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில சில சுற்றுலா பயணிகள் கிட்ட பேசணும். அது மட்டும் இல்லாம அந்த பார்க்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத சரவணன் அவர்கள் ரொம்ப நல்லா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம காலநிலை மாற்றம் பத்தி நம்ம நிறைய டைம் சொல்லிட்டோம், கார்முகில் அவர்களும் சொன்னாங்க. இப்ப எல்லாரோட கவனமும் குழந்தைகளை பத்திரமா கூட்டிட்டு போகணும், நம்ம வந்து நம்மளோட வாகனங்களுக்கு போகணும் அப்படின்றத மட்டும்தான் இருக்கும். ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இந்த காலகட்டத்துல முக்கியமா மழையில நனைஞ்சிட்டோம்னா சீக்கிரமா உடம்பு சரியில்லாம போயிடும். அதுவும் இல்லாம ஸ்கூல் வேற திறந்துருச்சு, ஒரு பெரிய தலைவலி ஆயிடுவதுக்கப்புறமா. அதனால இன்னைக்கு நம்ம ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியை ஒரு பாடலோட அழகா முடிச்சிடலாம். நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

கண்களால் கைது செய் திரைப்படத்திலிருந்து ஜான்சன் ஹரிணி குரல்களில் ஏ ரஹ்மான் அவர்களோட இசையமைப்பில் கேட்ட பாடலோட ஹலோ ஊட்டி நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 4 மணி.
1: ஆகாஷ்வாணி நேர்கள் கேட்டிருப்பது விடியலை தேடி நாடகம். எழுதியவர் என் தங்கராஜ் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். இந்நாடகத்தில் நடித்துள்ளவர்கள் வி. சிவகுமார், ஸ்ரீனிவாச முருகன், டி. நந்தகோபால், கே. எஸ். ஸ்டெல்லா மேரி டிமாஷ், கே. கலைமணி, மு. முரளிதரன், டி. அருள்முருகன் ஆகியோர். விடியலை தேடி நாடகம்.

0: அப்பனே விநாயகா, ஓம் சக்தி அம்மாவே, போற்றி போற்றி. திருச்செந்தூர் வேலவா ஞான பண்டிதா, திருப்பதி ஏழுமலையானே, எல்லாரும் எனக்கு மட்டும் நல்ல லாபத்தை கொடுக்கணும். இன்னைக்கு பூரா நல்லதே நடக்கணும்.
1: கற்பூரத்தட்டோடு ஐயா நிற்கிறாரே.
2: நல்லகாலம் பிறக்குது, நல்லகாலம் பிறக்குது. இந்த வீட்டு எஜமான் கொடவள்ளல், கொடவள்ளல்.
0: என்னது கொடவள்ளல? நான் கோயிலுக்கு கூட கொடை கொடுக்க மாட்டேன். இவன் என்னடா வள்ளல் வாழக்காங்கிறான். டே குடுகுடுப்புக்காரா, இன்னும் மேல சொல்லுடா.
1: இந்த ஐயா நல்ல மூடுல இருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காச கறந்துட வேண்டியதுதான்.
0: ஏதாவது பாக்கி வச்சிருக்கியா இல்லையா? என்ன எதை சொல்லிட்டே இருறா?
2: இந்த வீட்டு ஐயா மகராச மகராச தர்மபிரபு தர்மபிரபு.
0: என்ன பத்தி தெரியாம ரயில் விடுறான். தர்மமே பண்ணாதவன போய் தர்ம பிரபுங்கிறான்.
2: வலது கையால கொடுக்கறத இடது கைக்கு தெரியாம கொடுப்பாரு, கொடுத்தத திருப்பி கேட்க மாட்டாரு.
0: திருப்பி கேட்க மாட்டேனா? வட்டி பணத்துல ஒரு ரூபா குறைஞ்சாலும் ஒரு வாரத்துக்கு கண்டா பின்னு திட்டு உண்டா? ஒன்னும் போய் திருப்பி கேட்க மாட்டேன் இவன் சொல்றான்.
2: ஐயா தாராள பிரபு, காலையில தர்மம் கொடுங்க சாமி, உங்க செல்வம் செழிக்கும் சாமி.
0: தர்மம் தானே, குடுக்கறேன் குடுக்கறேன். டேய் குடுகுடுப்புக்காரா.
2: என்னங்க சாமி?
0: ஒண்ணும் இல்ல. ஏய் பையில எவ்வளவுடா பணம் வச்சிருக்க?
2: என்ன சாமி அது இருக்கும் சாமி, அந்த நாட்டாம கஞ்ச பிசுனார் இருக்காருல்ல, அவரு வீட்டுல போட்ட 10 ரூபா,
1: நம்ம ஊரு கவுன்சிலர் வீட்டுல கொடுத்த 100 ரூபா, அது கூட 2 படி அரிசிங்க கொடுத்தாங்க ஐயா.
0: டேய் குடுகுடுப்புக்காரா, காலையிலேயே உனக்கு 2 வீட்டுல 110 ரூபா, 2 படி அரிசி வேற, நல்ல வருமானம்டா உனக்கு. நானும் உனக்கு 2 ரூபா தானம் போடுறேன்டா.
2: என்னது 2 ரூபாவா? சரி பரவாயில்ல தர்மபிரபு, அந்த தானத்தையாவது கொடுங்க தாராள பிரபு.
0: ஆமா ஆமா தாராள பிரபு தான், உங்ககிட்ட இருக்கிற பணம் 2 படி அரிசிய குடுத்துட்டு போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வா, நான் உனக்கு 2 ரூபா தரேன்.
2: என்னது அடுத்த வாரம் வரவா? 10 நிமிஷம் என் நேரத்தை வீணாடிச்சிட்டிய. இப்ப நல்லா தெரியுதியா, நீ தாயா இந்த ஊர்லயே கடைஞ்செடுத்த மகா கஞ்சன். நீ வெளியில வா, சொல்றேன் என் மாட்டை விட்டு உன்ன முட்டை சொல்றேன் பாரு. வந்துட்டான் காலையிலேயே சாவுகிறாக்கி.
0: பாடா நான் கஞ்சனா இருக்கிறதுனால தான்டா இந்த ஊர்ல நான் பெரிய பணக்காரன் இருக்கேன்.
3: புதிய வானம் புதிய பூமி, எங்கும் பனி மழை பொழிகிறது.
0: அடா மவனே பாண்டியா, என்னடா பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு, அட கலர் கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு எங்கடா கிளம்பிட்ட?
4: அப்பா நீ உன் வட்டி வருமானத்தை மட்டும்தான் பாக்குற, எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்க மாட்டேங்கிறிய.
0: டே மவனே, நானும் நல்ல பொண்ணா வசதியான பொண்ணா தேடிக்கிட்டு தாண்டா இருக்கேன். சீக்கிரம் பார்த்து முடிச்சிடறேன்டா, கவலைப்படாத.
4: போப்பா இனிமே எனக்கு நானே ஒரு பொண்ணை தேடிக்க போறேன், அதுக்குத்தான் கண்ணாடி கையில வாச்சி எல்லாம் நான் வரேன். அது

0: ஐயா பெரியவிட்ட ஐயா.
1: ஐயா நல்ல முத்து, என்ன காலம் காட்டிய எங்க வீட்டுக்கு வந்திருக்க, என்ன சமாச்சாரம்?
0: ஐயா நிலத்துல விதை விதைச்சேன்,

0: யோ, நிலத்துல தான் விதை விதைக்க முடியும், வீட்டு மொட்டை மாடியிலேயே விதை விதைக்க முடியும்.
1: எப்பவும் ஐயாவுக்கு கிண்டல் தான். ஐயா, விதைச்ச நெல் முளைச்சி நாத்தாகி நடவுக்கு நிக்குது. ஒரு 50,000 ரூபா கடனா கொடுத்தீங்கன்னா அறுவடை முடிச்சிட்டு கொடுத்துருவேன். பெரிய மனசு பண்ணுங்க ஐயா.
0: இப்ப நல்ல முத்து, நீ நாணயமான மனுஷன்தான், வாங்கின கடனை கரெக்டா கொடுப்பதான் நான் நம்புறேன். ஆனா போன சம்பா போகத்துக்கு வாங்கின 30,000 ரூபாய் வட்டி எல்லாம் குட்டி போட்டு இன்னைக்கு 50,000 நிமிந்து நிக்குதுப்பா. அதுக்கு அடமானமா நீ 2 ஏக்கர் நிலத்து பத்திரத்தை கொடுத்திருக்க. அதோட 3 வருஷத்துக்குள்ள கொடுக்க முடியலன்னா உன் நிலத்தை நான் ராந்தா மாதிரி கரையம் பண்ணிக்கலாம்னு வேற எழுதி கொடுத்திருக்க. இதெல்லாம் ஞாபகம் இருக்கா?
1: ஐயா, எல்லாம் ஞாபகம் இருக்குங்க. போன வருஷம் மழை பெய்யாம போனதால எல்லா பயிரும் தண்ணி இல்லாம கருகி சாவியா போச்சு ஐயா. மாடு மேஞ்சதுதான் மிச்சம், அதனாலதான் கடனை திருப்பி கட்ட முடியல. ஏதோ இந்த வருஷம் இப்பவே கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த வானத்து பகவான வேண்டித்தான் பயிரை நடவு செய்ய போறோம். எல்லாரும் பூமி தாயை நம்பித்தான் வாழறோம். இந்த வருஷம் கண்டிப்பா கட்டிடுவங்க. 50,000 கொடுங்க ஐயா.
0: அது சரி நல்ல முத்து, இந்த முறை வாங்குற கடனுக்கு எதை அடமானமா வைக்க போற? இன்னும் உங்ககிட்ட மிஞ்சி இருக்கிறது 3 ஏக்கர் நஞ்ச நிலம் தான். வேணா அந்த நிலத்து பத்திரத்தை எடுத்துட்டு வா, நீ கேட்ட பணத்தை நான் கொடுக்கறேன்.
1: ஐயா, உங்களுக்கு தெரியாதுங்களா
0: என்ன,
1: அந்த 3 ஏக்கர் நிலத்து பத்திரத்தை வச்சுதான் பேங்க்ல 1 லட்சம் ரூபாய் ஏற்கனவே கடன் வாங்கின. விளைச்சல் வீணா போனதால அந்த தொகையை கட்ட முடியலதா. சிறு விவசாயிங்க வாங்கி இருக்கிற கடனை தள்ளுபடி செய்ய சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏதாவது ஒரு முடிவு பண்ணி எங்க விவசாயிங்க கடனை தள்ளுபடி செய்வாங்க ஐயா. அதுக்கப்புறம் பத்திரத்தை வாங்கி வந்து உங்க கடனுக்கு கொடுக்கற, என்ன நம்புங்க ஐயா.
0: நல்ல முத்து, நீ சொன்னது சரிதான். அரசாங்கம் கடன் தள்ளுபடி செஞ்சா பத்திரம் கொடுப்பீங்க தான். அது வரைக்கும் என்ன என்ன பண்ண சொல்ற? பணத்தை கொடுத்துட்டு தினமும் பேப்பரை பார்த்துட்டு நிக்க சொல்றிய?
1: ஐயா நம்புங்க ஐயா, நான் எப்படியும் கொடுத்துருவேன். பணம் கொடுங்க ஐயா. நாத்த புடுங்கி கட்டு கட்டி சேத்துல போட்டிருக்க. பெரிய மனசு பண்ணுங்க ஐயா.
0: நல்ல முத்து, உங்ககிட்ட அடகு வைக்க நில பத்திரம் இப்ப எதுவுமே இல்ல. அதனால சரி, நான் உனக்கு 50,000 கொடுக்கறேன். ஆனா அதுக்கு வட்டியா 110 ரூபாய் கொடுக்கணும். சரியா? இந்த பாருப்பா, உங்ககிட்ட தான் குறைச்சலா வட்டி கேக்குறேன். 10 வட்டி. நீ எல்லாத்தையும் தவறாம கொடுத்துடணும். என்ன புரிஞ்சுதா?
1: ஐயா கொஞ்சம் வட்டி அதிகம்தான், பரவாயில்லைங்க ஐயா, கொடுங்க. நான் சரியா வட்டியை கொடுக்கறேன். அறுவடை முடிஞ்சதும் அசலையும் கொடுத்துறேன் ஐயா.
0: அது மனசுல இருந்தா சரிதான். கொஞ்சம் இரு, வரேன். இந்தா இதுல 50,000 ரூபாய் பணம் இருக்கு, வாங்கிட்டு போ. வட்டிய சரியா கொடுத்துடணும். நலமுத்து, ஞாபகம் இருக்கா?
1: சரிங்க ஐயா, நான் கரெக்டா கொடுத்துறேன். நான் வரேன் ஐயா.
0: சந்தோஷமா போயிட்டு வாப்பா, சந்தோஷமா போயிட்டு வா.
2: அப்பாட, மாமா வீட்டுக்கு வந்துட்டோம். சரி உள்ள போவோம். மாமா, மாமா, என்ன சத்தத்தே காணோம்? ஓ மாமா,
3: வாங்க மாமா. அப்பா வயக்காட்டுக்கு போயிருக்காரு.
2: கோகிலா, மாமா வயக்காட்டுக்கு போயிருக்காரா? எப்பமா போனாரு?
3: கருக்கல் நேரத்திலேயே அப்பா ஏர்மாட்டை ஓட்டிக்கின்னு வயலுக்கு போயிட்டாங்க மாமா.
2: ஓஹோ,
3: நான் இப்ப அப்பாவுக்கு தான் சாப்பாடு கொண்டு போக போறேன்.
2: அப்படியா? கோகிலா என்னமா நீ, நான் வந்திருக்கிறேன், மாமாவை தனியா விட்டுட்டு போறேன்றியம்மா.
3: மாமா அப்பா பசி தாங்க மாட்டாரு, அதான் நேரத்துக்கு சாப்பாடு எடுத்து போய் கொடுக்கணும்.
2: கோகிலா,

0: என்ன நீ சொன்னதையே சொல்லிட்டு இருக்கிற? தாய் மாமான்ற ஒரு மரியாதை இல்லாம போச்சுமா?
1: மாமா நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா?
0: கோகிலா சீக்கிரம் நம்ம கல்யாண சாப்பாட ஊருக்கே போடத்தான் மாமா கிட்ட பேசலாம்னு வந்தேன்.
1: மாமா என்ன சொல்றீங்க, எனக்கு எதுவும் புரியல.
0: என்னம்மா என் அக்கா பொண்ணு கோகிலா, நீ பெரிய படிப்பெல்லாம் படிச்சு போட்டா, ஆனா சின்ன விஷயம் அத புரியலன்னு சொல்றியம்மா?
1: என்ன மாமா சொல்றீங்க, எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்க மாமா.
0: இதுவும் சரியான பதில் தான். மூக்கணாங்கயத்தை போட போனன்றத பட்டுன்னு சொல்லாம இப்படி இழுத்தா படிச்சவளா இருந்தாலும் பட்டுன்னு புரியாம முழிக்கிறாள்.
1: மாமா என்ன சொல்றீங்க, என்ன மூக்கணாங்கயன்றீங்க?
0: கோகிலா நேரா விஷயத்துக்கு வந்துடுறேன். நான் உன் முற மாமா இல்லையா? உன்னை கல்யாணம் பண்ணிக்க உங்க அப்பா கிட்ட பேசதான் வந்த.
1: என்ன மாமா என்ன சொல்றீங்க, உங்களுக்கும் எனக்கும் கல்யாணமா? மாமா நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இல்ல.
0: இப்ப என்னமா உனக்கு கல்யாண வயசும் வந்துடுச்சுமா? இந்நேரம் என் அக்கா அதாவது உங்க அம்மா இருந்திருந்தா ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை எப்பவோ முடிச்சிருப்பாங்க.
1: மாமா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்.
0: ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்ற? எனக்கு என்னவா?
1: மாமா நான் பெரிய வீட்டு பையன் பாண்டியனை காதலிக்கிறேன், அவரும் என்ன மனசார விரும்புறாரு.
0: நினைச்ச நீ நாடகம் ஒத்திக்கு போறன்னு போகும்போதே இப்படி ஏதாவது நடக்கும்னு அவனை காதல் பண்ற அளவுக்கு தேறிட்டேனே. கோகிலா நீ எனக்கு வேணும், நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடக்கும். நான் உங்க அப்பா கிட்ட பேசுகிறேன்.
1: சரி அப்பா கிட்ட பேசுங்க. நான் இப்ப வயக்காட்டுல இருக்கிற அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு போறேன். மாமா வழிய விடுங்க, வெளியே போங்க மாமா, கதவை சாத்தணும்.
0: ஏய் கோகிலா இந்த வேலுக்கிட்டே உன் படிச்ச திமிரை காட்டுறேன். நீ அந்த பாண்டியனை நீ எப்படி கட்டிக்க போறன்னு பாக்குறானு.
2: ஒரு நாடகம் போறதுக்குள்ள போதும்னு போது. சரி சரி ஹீரோயினி வர நேரம், பேசாம இருங்கப்பா.
3: சார் டைரக்டர் சார், கோகிலவாணி வராங்களா சார்?
2: பாண்டியன் இன்னைக்கு எப்படி வசனம் பேசணும்ட்டு மாடுலேஷன் பார்க்க போறோம். அதான் நடிகை ரோல் பண்ற கோகிலாவையும் வர சொல்லிருக்கேன்.
3: அப்படியா சார், வரட்டும் வரட்டும்.
4: டேய் என்னடா இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற போல தெரியுது.
3: டேய் நீ சும்மா டேய் ஆறுமுகம் அதோ பர்றா கோகிலவாணி வர்றாங்கடா.
4: ஆமாம் பாண்டியா, கோகிலா தான் வராங்க.
2: வரட்டும் வரட்டும்.
1: சார் டைரக்டர் சார் வணக்கம் சார்.
2: வணக்கம்மா கோகிலா, வாமா.
1: சார் ரொம்ப லேட்டா வந்துட்டேனா சார்?
2: ஆமா கோகிலா இன்னும் ரெண்டு பேர் வரணும் இல்லையா, அவங்களும் வரட்டும். ரிஹர்சல் ஆரம்பிச்சிருவோம், அது வரைக்கும் அவங்க அவங்க பாடத்தை படிங்க.
4: ஓகே சார்.
2: பாண்டியா ஆறுமுகம்
5: டைரக்டர் சார்,
2: எல்லாரும் நல்லா பாடத்தை மனப்பாடம் பண்ணுங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்.
4: என்ன கோகிலா எப்படி இருக்கீங்க, நாடக படிவத்தெல்லாம் படிச்சிட்டீங்களா?
5: எங்க படிச்சேன், மண்டையில ஏறவே மாட்டேங்குது.
4: உன்னை யாரா கேட்டா? நான் கோகிலாவை கேட்டேன்.
1: சரி சரி கோபால் சார் வர்ற வரைக்கும் நம்ம டயலாக் பாக்கலாமே.
5: ஓ பாக்கலாமே. ஆறுமுகம் நீ என்ன சொல்ற?
4: ஆமா ஆமா நாம இப்பவே ரிகர்சல் தொடங்கிடுவோம்.
1: டேய் பாவி நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா, என்ன பார்த்ததும் தினமும் ஏன் பின்னாடியே சுத்துறியே? உனக்கு என்ன பெரிய அழகன்ற நினைப்பா? வந்துட்டான் எங்க பொண்ணுங்க கிடைப்பாங்கன்னு, உன்னை சும்மா விட மாட்டேன்டா.
3: ஐயோ நான் எதுவும் செய்யலைங்க, உங்க பின்னால நான் தப்பா நினைச்சு வரலைங்க. கோகிலவாணி நான் அழகுன்னு எப்பங்க சொன்னேன், எதுக்குங்க இப்படி திட்டிகிட்டு இருக்கீங்க? நான் பொண்ணு பார்க்கலான்னு சொன்னேன். இந்த ஆறுமுகம் தான் என்ன பல பொண்ணுங்களை பாரு யாராவது சைட் அடிப்பாங்கன்னு இவன் தான் சொன்னான்.
1: அப்போ உன் ஃப்ரெண்டு சொன்னா தப்பு பண்ணிடுவியா? பொண்ணுங்கனா உங்களை போல ஆளுங்களுக்கு இலக்காரமா? என்கிட்ட வந்து பவ்யமா நடக்கிற?
3: ஐயோ என்னங்க நீங்க இலக்காரம் அது இதுன்னு சொல்றீங்க, நான் எந்த பொண்ணையும் எதுவும் செய்யலீங்க, என்ன எதுக்கு கோபமா

0: என்ன ஆறுமுகத்தை காணும்? நான் சீக்கிரம் ஆறுமுகம், என் காதலி கோக்கில வாணிய இன்னைக்கு என்ன சந்திக்க வர, நீ எனக்கு ஐடியா கொடுன்னு சொன்ன, இன்னும் காணும் அவன.
1: ஏய் பாண்டியா, என்னடா ரொம்ப லேட் ஆயிடுச்சா?
0: ஆறுமுகம், ரொம்ப லேட்டா வந்துட்டு லேட் ஆயிடுச்சான்னு கேக்குற, உனக்கு கொஞ்சமாச்சு பொறுப்பு இருக்கா? இப்படி லேட்டா வரிய, மறந்துட்டியாடா?
1: ஆட ஆமா பாண்டியா, நான் சுத்தமா மறந்துட்டா. டிராமா ரிகர்சல் நடந்துச்சா, அதே ஞாபகமா இருந்துட்டேன், அதான் இத மறந்துட்டேன். சரி, உன் கோகிலா வந்துட்டு போயிட்டாங்களா?
0: ஏய், இன்னும் கோகிலவணி வரலடா, இனிமேதான் வருவா. டேய் ஆறுமுகம், கோகிலவணி வந்தா நான் என்ன சொல்லி பேசணும்னு நீதானே சொல்லித்தரன்னு சொன்ன.
1: அதுக்கு என்ன, காதலி கிட்ட எப்படி வசனம் பேசணும்னு சொல்லிட்டா போச்சு.
0: டேய் ஆறுமுகம், சீக்கிரம் லவ் எப்படி சொல்றதுன்னு சொல்லுடா.
1: இதோ உடனே சொல்லித்தரேன் பாண்டியா. அன்பே, ஆறுயிரே, மானே, தேனே, ராகம் பாடும் குயிலேன்னு அடுக்கடுக்கா பேச வேண்டியதானே.
0: ஆறுமுகம், காது வைக்கிறதுக்கு நீ சொல்ற மாதிரி பேசினா போதுமாடா.
1: ஆமாண்டா, அவ்வளவுதான். பேசும்போது அப்பப்ப நீ மட்டும்தான் அழகி, ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணு யாருமே இல்ல, நீதான் என் உலகம்னு பேசு.
0: ஓகே, அப்படியே பேசிடுற. அதோ வர கோகிலவாணி. டேய் ஆறுமுகம், நீ மறவா போயிடலடா, நான் என் காதலி கிட்ட பேசிடுற.
2: ஐயோ சாரி சாரி பாண்டியன், அப்பா வயலுக்கு கிளம்பினாரு, அவர் அனுப்பிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு.
0: அப்படியா, சரி விடு. கோகிலவாணி, அன்பே, என் ஆறுயிரே, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு.
2: என்ன பாண்டியன், என்ன ஏதோ மாதிரி பேசுறீங்க, என்ன?
0: ஐயோ கோகிலவாணி, எனக்கு கையும் ஆடுது காலும் தாவுது, குறுக்கு குறுக்கு நீ பேசினா நான் அப்புறம் மறந்துடுவேன்.
3: கோகிலவாணி கோகிலவாணி, நான் உனக்காக வசனம் எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா?
2: அப்படியா, சரி மேல பேசுங்க பாண்டியன்.
0: என்னது மேல பேசணுமா? சரி பேசிடுவோம். அன்பே, என் ஆறுயிரே,
2: இதுதான் முன்னே சொல்லிட்டீங்களே.
0: கோகிலவாணி, நீ தானே மேல பேசுன்னு சொன்ன.
2: பாண்டியன், மேல பேசுன்னு சொன்னது அடுத்து தொடர்ந்து பேசுங்கன்னு அர்த்தம்.
0: ஓஹோ அப்படியா, தொடருவோம். ஏ மானே தேனே, குயிலே மயிலே, நான் உன்னை ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன். என்ன உனக்கு உனக்கு பிடிச்சிருக்கா காலமயிலே?
2: வாவ், சூப்பர் பாண்டியன், நீங்க ரொம்ப தான் தேறிட்டீங்க, காதல் வசனம் பேசி அசத்துறீங்க. ஐயோ என் செல்ல பாண்டியன், நீங்க
0: நான் நல்லா பேசி நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டேன். கோகிலவாணி, பதிலுக்கு நீ என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லவே இல்ல.
2: ஆமா, நான் உன்னை பிடிக்காமலா தனியா பேசலாம் வாங்கன்னு சொல்லுவேன்.
0: ஓஹோ, ஆமா, ஊருக்கு வெளிய தனியா பேசுவோம் வான்னு சொன்னது நீதான், அத புரிஞ்சுக்காம இருக்கிற பாரு. அதுக்கு தான் கூட ஆறுமுகம் வேணும்னு சொல்றது.
2: என்னது ஆறுமுகமா? நம்ம சேதி ஆறுமுகத்துக்கு தெரியுமா?
0: இன்னாது தெரியுமாவா? அவன்தான் உன் கூட எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்தான். டேய் ஆறுமுகம், ஆறுமுகம், மரவுல ரொம்ப நேரம் நிக்காத, வாடா.
1: கோகிலா,
2: வாங்க சார், எங்க காதலுக்கு நீங்க தான் பாலமா?
1: கோகிலா, பாண்டியன் ரொம்ப நல்லவன், உங்க மேல உயிரியே வச்சிருக்கான்.
2: ஆறுமுகம், எனக்கும் பாண்டியன் ரொம்ப பிடிக்கும், அதான் அவரையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன்.
0: என்ன இருந்தாலும் படிச்சவங்க படிச்சவங்க தான். ஆறுமுகம், பாத்தியா அவங்க காதல எப்படி ஓ மூலமா எனக்கு சொல்லிட்டாங்க பாத்தியா? கோகிலவாணி, என் செல்லும் கோகிலவாணி.
2: இதோ பாருங்க பாண்டியன், அது என்ன, என் பேரை தஞ்சாவூர் வரைக்கும் நீளமா இழுக்கிறீங்க, அழகா சுருக்கமா கோகிலான்னு சொல்லாம போங்க பாண்டியன். நீங்க
0: செல்லம் கோச்சிக்காத செல்லம், சுருக்கமே நம்ம கோக்கி கோக்கின்னு தான் கூப்பிடுவேன்.
2: அது அப்படி சொல்லணும். சூப்பர் பாண்டியன்.
4: ஐயா, நல்ல முத்தையா, என்னையா நீங்க?

0: எல்லா இடத்துலயும் தண்ணி வெள்ளக்காடா இருக்குது ஐயா. இந்த மாதிரி நேரத்துல என்னையா நீங்க இங்க வந்து படுத்துருக்கீங்க?
1: தம்பி கோபால், மனசே சரியில்லைப்பா. ஒவ்வொரு போகத்துக்கும் அஞ்சு வட்டி பத்து வட்டின்னு பணத்தை வாங்கி பயிர் செய்யறோம். வாங்குற பணத்துக்கு வட்டியும் கொடுக்க முடியாம அசலையும் கட்ட முடியாம என்ன மாதிரி விவசாயிங்க தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கோம்பா.
2: அப்பா, மழை பெஞ்சு எல்லா பயிர்களும் தண்ணீர்ல மூழ்கி போச்சுப்பா. நாங்க உங்களை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? அப்பா, நீங்க தைரியமா இருங்கப்பா. வாங்கப்பா, வீட்டுக்கு போவோம்.
1: இல்லம்மா கோகிலா, நான் வரலம்மா. ஆசாசியா நட்ட எல்லா பயிர்களும் தண்ணீர்ல மூழ்கி போச்சேம்மா. அத பார்க்கும் போது உயிரே போற மாதிரி இருக்குமா. அம்மாடி கோயிலா, எனக்கு விவசாயத்தை தவிர வேற எதுவுமே தெரியாதேப்பா. இப்போ நம்ம என்னம்மா செய்யறது? கடங்கார கழுத்துல துண்டு போட்டு குடியா வட்டி பணத்தை கேப்பானே, என்னம்மா பதில் சொல்றது? எப்படிமா பணத்தை கொடுக்க போறனே தெரியலையே.
2: அப்பா, மழை வெள்ளத்துல மூழ்கி போன பயிருக்கெல்லாம் நஷ்டஈடு கொடுக்கறதா தாசில்தார் சொன்னார்ப்பா. அந்த பணம் வந்தா அதையே வட்டி பணத்துக்கு கொடுத்து அடைக்கலாம்ப்பா.
1: அப்படி கோயிலா, அவங்க எம்மாத்திரமா கொடுப்பாங்க?
0: நல்ல முத்தையா, தைரியமா இருங்க ஐயா. இந்த போகம் தண்ணீர்ல மூழ்கி போனாலும் அடுத்த போகத்துல எல்லாத்தையும் கொடுக்கலாம் ஐயா. அழாதீங்க ஐயா.
1: தம்பி கோபாலு, இந்த விவசாயிகளுக்கு எதுவுமே நிலையில்லப்பா. சம்பா போக நாத்து நட்டா பயிர் கதிர் வரும் நேரத்துல மழை வந்து வெள்ளக்காடாயிடும். மீறி கதிர் அறுவடைக்கு தயாரா நிற்கும் போது மழை வந்து எல்லா நெல்லையும் முளப்பு தட்ட செய்யும். இந்த பழா போன வானம் மழை பெஞ்சா வெள்ளக்காடா பெய்யுது, இல்லனா மொத்தமா பூமி பாலம் பாலமா வெடிக்கிற மாதிரி வெயில் காயுது.
2: அப்பா, எதுக்கும் ஒரு விடிவு பிறக்கும்பா. அடுத்த போகத்துல பயிர் எல்லாம் நல்ல விளைச்சல் கொடுக்கும்பா. நீங்க கவலைப்படாம இருங்கப்பா.
1: அம்மா கோயிலா, நில இல்லாத வாழ்க்கை தாமா இந்த விவசாயிங்க வாழ்க்கை.
0: ஐயா, நீங்களே இப்படி மனசு உடைஞ்சு பேசினா பொம்பளை புள்ள கோகிலா, அந்த பொண்ணு மனசு உடைஞ்சு போயிடாதா?
1: முடியலையே தம்பி, எல்லாம் பாழா போயிடுச்சே. கொத்து குத்தா நெல் பயிர் அறுவடை செய்யற நேரத்துல இந்த பாழா போன வானம் புயல் அடிக்க ஆரம்பிச்சு எல்லாம் பாழா போயிடுச்சே.
2: அப்பா வாங்கப்பா, வீட்டுக்கு போவோம். அழாம வாங்கப்பா.
1: கோயிலா, இந்த பூமி தாய நம்புற எல்லா விவசாயிகளுக்கும் தொடர்ந்து பெருத்த நஷ்டம் தானப்பா. நஷ்டம்தான்
2: அப்பா. மழை வர்ற மாதிரி இருக்கு, வாங்கப்பா வீட்டுக்கு போவோம்.
0: ஐயா கவலைப்படாதீங்க ஐயா, வாங்க ஐயா வீட்டுக்கு போவோம்.
1: போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. அம்மா கோயிலா,
2: அழாம வாங்கப்பா.

0: பாண்டியா டேய் இங்கவா, அது எப்படி பாட்டு? காத்து வாங்க போய் கவிதையை வாங்கிட்டு வந்தீங்களோ, அது வேற. அந்த கண்ணி என்ன வானால்
1: கலர் கண்ணாடி,
0: உன்னை இந்த அளவு கொண்டு போயிச்ச
1: அப்பா? அது சும்மா ஜாலியா பாட்டு பாடு.
0: டேய் டேய், ஊரே பரபரப்பா பேசுதுடா. யாருடா அந்த கண்ணி சொல்ற? யாரு அந்த கண்ணி? யார் உன்ன மயக்கன மாய கண்ணி?
1: அப்பா அது வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலப்பா. நான் பாட்டு தானப்பா பாடிட்டு வந்தேன்.
0: டேய் பாண்டியா டேய், உங்க அப்பனை பத்தி உனக்கு தெரியல இல்ல?

0: இந்த ஊர்ல இருக்கிற பாதி பேர் எங்கிட்ட தான்ப்பா வட்டிக்கு பணம் வாங்குறாங்க. வட்டி பணம் தரலன்னு வச்சுக்க அவன் கண்ணுல விரல விட்டு ஆட்டிடுவா. சொல்ற யார் அந்த கண்ணி சொல்லுடா. நீ ஒரு பொண்ணு கூட சுத்திட்டே இருக்காம யார் அந்த பொண்ணு?
1: அப்பா கோகிலவாணி எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான்பா. நம்ம நல்ல முத்தையா இருக்காருல்லப்பா அவரு பொண்ணு தான்பா.
0: என்னது நல்ல முத்து மோழா? அந்த கடங்காரன் பொண்ணு கூட உனக்கு என்ன பேச்சு?
1: அப்பா நானும் ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொன்னேன். கேட்டியா? இதோ பாக்குற பொண்ணு அதோ பாக்குற பொண்ணு சொல்லி சொல்லிய காலத்தை ஓடினு இருக்கிற பாத்தியா?
0: பாண்டியா உனக்கு பொண்ணு பாத்துக்கிட்டு தான்டா இருக்கேன். நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி பெரிய வசதியான குடும்பம் அமைய மாட்டேங்குதுடா.
1: இந்த வசதி பெரிய குடும்பம் சொல்லி எனக்கு நீ 40 வயசுக்கு மேலதான் கல்யாணம் செய்ய முடியும்.
0: சரி அதுக்காக பணாதிபதன் குடும்பத்துல பொண்ணை பார்த்து கட்டி வைக்க முடியுமா என்ன? ஹே மவனே பாண்டியா பணம் பணத்தோட வேண்டாம் சேரணும்.
1: ஐயோ ஐயோ இவருக்கு பணத்தாசை புடிச்சு அதுல என் வாழ்க்கையில மாட்டிக்க நல்லாடுது. அப்பா இதோ பாருங்கப்பா நேர விஷயத்துக்கே வரும்பா.
0: அதை தாண்டா நானும் சொல்றேன் நேரா போற பாதை தாண்ட சீக்கிரமா ஊரை காட்டும். நீ நேர விஷயத்துக்கு வா.
1: அப்பா நான் அந்த விவசாயி நல்லமுத்தையம்மாவ கோகிலாவை தான் காதலிக்கிறேன்.
0: ஐயோ அழக காட்டி ஒண்ணும் தெரியாத என் மவனை மடங்கி போட்டுட்டா. டேய் பாண்டியா அந்த பொண்ணு எனக்கு மருமகளா வர தகுதி இல்லாதவடா. வாங்கின கடனுக்கு வட்டி கூட கட்ட முடியாத வெறும் பையன் பொண்ணுடா. இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்.
1: அப்பா எந்த பொண்ணும் என்ன திரும்பி கூட பாக்கலப்பா. இந்த கோக்கி தாம்பா என்னையும் மனுஷனா மதிச்சு என்ன லவ் பண்றப்பா. எனக்கு கோக்கி தாம்பா வேணும்.
0: டேய் பாண்டியா நான் சொல்றது சரியா கேட்டுக்க. இந்த பொண்ணை கட்டிக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். என் சொல்ல மீறி நடந்தா ஒரு ரூபாய் கூட என் சொத்துல உனக்கு பங்கு தர மாட்டேன். ஆமா சொல்லிட்டேன்
1: போப்பா. உன் சொத்து வேணா ஒண்ணு வேணா எனக்கு, எனக்கு கோக்கி தான் வேணும்.
0: டேய் பாண்டியா டேய் மௌன டேய் பாண்டியா நில்லுடா. டேய் பாண்டியா பாண்டியா நான் சொல்றது கேளுற. டேய்
1: போப்பா நான் என் கோக்கிய பார்க்க போறேன்.
2: மாமா மாமா
3: எங்க யாரையும் காணோம்?
2: மாமோய் மாமோய்
4: பாப்பா வேலை என்ன இப்பெல்லாம் அடிக்கடி இந்த வீட்டு பக்கம் தலைய காட்டிக்கிட்டு இருக்க?
2: என்ன மாமா இப்படி கேட்டுட்டீங்க? மாமா நான் யாரு?
4: யாரு நீயே சொல்லுவேலு. அப்போவாச்சும் உன் எண்ணங்கள் சரியா இருக்கான்னு பாப்போம்.
2: நீங்க என்னோட மன அழுத்தத்தை டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா? பரவாயில்ல மாமா பரவாயில்ல. நீங்க என்னோட அக்காவை கட்டிக்கிட்டதால நீங்க எனக்கு மாம முறையாச்சு, நான் மச்சா முறையாச்சு. இப்ப வளர்ந்து நிக்கிற இதோ உங்க பொண்ணு கோகிலாவுக்கு மர மாமா. உங்களை கல்யாணம் கட்டிக்க போறவில்ல?
4: பரவாயில்லையே இப்ப வாச்சும் நான் உன் அக்கா புருஷன்றத ஞாபகம் வச்சிருக்கிய. சரி சரி வேலு இப்ப என்ன செய்தி இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற அத முத சொல்லு.
2: என்ன மாமா நீங்க இப்படி பேசுறீங்க? மாமா அக்கா சாகும் போது அவங்க சொல்லி கூட்டு போனத நீங்க மறந்துட்டீங்களா? இதோ வளர்ந்து நிக்கிறாளே கோகிலா, அவளுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு போனத நீங்க மறந்துட்டீங்களா? மாமா
4: வேலு நான் மறக்கலப்பா. ஆனா கோகிலாவுக்கு உன்னை கட்டிக்க விருப்பம் இருக்கணும்ல?
2: மாமா கோகிலா தான் இதோ இதோ நிக்கிறாளே. விருப்பத்தை கேட்டுடா போச்சு. கேளுங்க மாமா கேளுங்க.
5: மாமா அப்பா என் விருப்பத்தை கேக்குறதுக்குள்ள நானே பதில் சொல்றேன்.
2: சூப்பர் கோகிலா சொல்லுங்கண்ணா. நீ சொல்லுங்கண்ணா மாமாவுக்கு விருப்பத்தை தெரிஞ்சுக்க ஆவலா இருக்க. சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு சொல்லுமா சொல்லு.
5: மாமா எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல.
2: கோகிலா நினைச்சேன் நீ படிச்சவ, எண்ணங்கள் பல வண்ணங்களாக இருக்குன்னு. என்ன மாமா உங்க பொண்ணு கோகிலா முர மாமா என்ன கட்டிக்க முடியாதுங்கிற நீங்க கேட்டுட்டு பேசாம நின்னா என்ன அர்த்தம் மாமா என்ன அர்த்தம்?
4: வேலு கோகிலா விருப்பத்தை சொன்ன பிறகு நான் என்ன செய்ய முடியும்? நான் உனக்கு ஒரு நல்ல இடத்துல பொண்ணு பார்த்து கட்டி வைக்கிறேன்.
2: மாமா என்ன வெறுப்பத்துறீங்களா? சின்ன வயசுல இருந்து இவதான் உன் பொஞ்சாதுன்னு சொல்லி சொல்லி அக்காவும் நீங்களும் என் மனசுல ஆசைய வளர்த்துட்டு இன்னைக்கு இப்படி பேசினா எப்படி மாமா எப்படி?
4: வேலு கோகிலாவும் நீயும் சின்ன பிள்ளைங்களா இருந்தப்போ முட்டாள்தனமா உங்க அக்காவும் ஆசைப்பட்டாதான் கோகிலாவ உனக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கலாம்னு. ஆனா காலப்போக்குல எல்லாம் மாறி போறது சகஜம் தானே.
2: நான் ஒன்னு சொல்றேன் மாமா, இந்த கோயிலா அந்த பெரிய வீட்டு பையன் பாண்டியன் கூட ஜோடி போட்டு சுத்திக்கிட்டு இருக்கா? என்ன கட்டிக்க மாட்டேன்னு சொன்னா கோயிலாவையும் அந்த பையன் பாண்டியனையும் விடமாட்டான். கொன்னுடுவ கொண்ணு எனக்கு கிடைக்காதத வேற யாருக்குமே கிடைக்க கூடாது. என்ன புரியுதா மாமா?
5: மாமா, நான் பாண்டியனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்படவில்ல.
2: ஏ கோகிலா, என்கிட்டயே சவால் போடுறியா? வட்டிக்கந்தம் வையாபுரி பணத்துக்கு மட்டும்தான் மரியாதை கொடுப்பான். உன் வாழ்க்கையை எரிக்கிறதுக்கு வைக்கிறண்டி பெரிய ஆப்பு. நான் வைக்க போற வத்தியில உன் வாழ்க்கை வெடிச்சு செதறல. நான் வேலை இல்லடி.
4: ஏ வேலை, கோகிலா நீ தூக்கி வளர்த்து பொண்ணுப்பா, இப்படி பேசுறிய வேலை?
2: தோபர் மாமா, நம்ப வச்சு நீ என் கழுத்தை அறுத்த உன் பொண்ணு காதல நான் அழிச்சு காட்டுறேன்.
0: யார் வீட்டுல?
5: யாருங்க?
0: நல்ல முத்து பொண்ணு கோயிலாவா? வெளியே வாமா.
5: வாங்க ஐயா, வாங்க. அப்பா இப்பதான் நெல்லுக்கு உரம் வாங்க போனாங்க. ஐயா இருங்க, சேர் எடுத்துட்டு வரேன்.
0: இருக்கட்டும் இருக்கட்டும்மா, இருக்கட்டும். பாருமா, நான் உங்ககிட்ட தான் பேச வந்திருக்கேன்.
5: எங்கிட்டயா?
0: பாருமா கோகிலா, உங்க அப்பா நல்ல முத்து கடனை உடனப்பட்டு உன்னை நல்லா படிக்க வச்சிருக்காரு. கஷ்டப்பட்டாலும் உங்க அப்பா இன்னைய வரைக்கும் நாணயமான மனுஷன் பேரை சம்பாதிச்சு வச்சிருக்காரு. அந்த நல்ல பேரெல்லாம் நீ வீணாக்கிடாதம்மா.
5: ஐயா நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியலையே. எங்க அப்பாவுக்கு கெட்ட பேர் வர மாதிரி நான் என்னைக்கும் நடக்க மாட்டேன், அது மட்டும் உறுதி.
0: நல்லாதான் பேசுற, ஆனா உன் நடவடிக்கை தான் சரியில்லாம இருக்கு. அழக காட்டி பணக்காரி விட்டு பையன் என் மவன் பாண்டியனை வளைச்சு போட்டு வசதியா வாழலாமான்னு பாக்குறியா?
5: ஐயா நீங்க பெரியவங்க, இப்படியா மரியாதை இல்லாம பேசுவீங்க? நான் நீங்க நினைக்கிற மாதிரியான பொண்ணு இல்லைங்க.
0: ஐயோ, அப்புறம் என் மவன் பாண்டியம் பின்னால சுத்துற ஒரே பேசுது உன்னை பத்தி. படக்கார விட்டு பையன மடக்கி வசதியான வாழ்க்கை வாழ பாக்குறான்.
5: ஐயா நான் என்னைக்கும் கண்ணியம் தவற மாட்டேன். ஊரே பேசுற மாதிரி நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம் சொல்லுங்க. என்னங்க தப்பு பண்ணிட்டோம்?
0: ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு ஒரு பையன் கூட சுத்தலாமாமா? அவனை மயக்கலாமா?
5: நான் மயக்கறவில்ல. நீங்க தப்பா பேசுறீங்க.
0: என்ன சொன்ன? நான் தப்பா பேசுறேன்னா எங்க? என்ன பார்த்து சொல்லு, நீ என் பையன் பாண்டி பின்னாடி சுத்தல?
5: நீங்க சொல்ற மாதிரி நாங்க எந்த தப்பான எண்ணத்துலயும் பழகல. நாங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறோம், கண்ணியத்தோட தான் பழகுறோம்.
0: அடகோவுல கண்ணி கோகிலா, இனிமே நீ என் பையன் பாண்டியனை பார்க்க கூடாது, அவன் கூட பேசக்கூடாது.
5: இந்த காதல் புனிதமானது, நான் அவரை பார்க்காம பேசாம இருக்க மாட்டேன்.
0: புனிதமான காதல், விட்டில் பூச்சி கதை தெரியுமாமா உனக்கு? எரியிற விளக்க தேடி போய் அந்த விட்டில் பூச்சி அதை சுத்தி சுத்தி அந்த விளக்கோட நெருப்புல கருகி போயிடும். அது போல நீயும் கருகி போக ஆசைப்படாத.
5: ஐயா ரெண்டு பேரும் உயிருக்குயிரா காதலிக்கிறது தப்பா?
0: தப்புதாமா? தகுதி தராதரம் ஒண்ணு இருக்குல்ல, ஊரே தப்பா பேசுது. நீ தான் என் மாமன் பாண்டியன் கூட சுத்துறேன். பாருமா கோகிலா, நான் பொல்லாதவன், உன்னை நடுத்தருவல நிறுத்தி உன் மானத்தை சந்து சிரிக்க வச்சுடுவேன்.
5: ஐயா ஏன் இப்படி எல்லாம் பேசி பயமுறுத்துறீங்க? என்னால உங்க மகன் பாண்டியனை மறக்க முடியாது. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எங்களை பிரிக்க பாக்காதீங்க.
0: என்ன சொன்ன? என்ன சொன்ன? உங்க ரெண்டு பேரையும் பிரிக்க கூடாதா? படிச்சிருக்கேங்கிற திமுறல பேசுறேன், உன்னை விட மாட்டேன். உனக்கு கடைசியா சொல்றேன், பாண்டியன் கூட நீ இனிமே பேசுன பழகுன நான் கேள்விப்பட்டேன். நீ கெட்டு போனவன் போய் சொல்லுவேன், உன் மானத்தை தீரிக்கு கொண்டாந்துடுவேன்.
5: ஐயா பெரிய வீட்டையா, உங்க காலை பிடிச்சு கேக்குறேன், அப்படி எதுவும் செஞ்சிடாதீங்க பிளீஸ். என்ன வாழ விடுங்க.
0: இங்கிலீஷ்ல பேசுறிய, நீ அடங்க மாட்டேன். உன்னை நான் அடக்கி வைக்க போறேன், உன்னை விட மாட்டேன், அசிங்கப்படுத்தாம விட மாட்டேன்.
5: வினங்கய்யா, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா உயிரே விட்டுடுவாரு. பெரிய மனசு பண்ணுங்கய்யா.
0: நான் யாருன்னு உனக்கு கூடி சீக்கிரம் காட்டுறேன் பாரு. உன் அப்பங்கிட்ட நான் பேசிக்கிறேன்.
5: ஐயா வேணாய்யா, வேணா வேணாய்யா.

0: ஓ நல்ல முத்து, ஓ நல்ல முத்து, வாயா வெளியே.
1: ஐயா வாங்க ஐயா, பெரியவிட்ட ஐயா வணக்கம், வாங்க.
0: மரியாதைலாம் ரொம்ப நல்லாதான் இருக்கு, அதுல ஒண்ணும் குறைச்ச இல்ல. வழக்கெல்லாம் பலமா தான் சொல்ற, ஆனா கொடுத்த வாக்கதான் காப்பாத்தியா என்னன்னு பாக்குறேன். ஏயா நீ என்ன சொல்லிய கடை வாங்கின, சொல்லியா என்ன சொல்லி கடை வாங்கின?
1: ஐயா ஆறு மாசத்துல கொடுத்துறேன்னு சொல்லிதான் பணம் வாங்கின.
0: வாங்கினல்ல, ஆறு மாசத்துல பணத்தை கொடுத்தியா? சரி அசலதான் கொடுக்க முடியல, அதுக்குண்டான வட்டியை கொடுத்தியோ?
1: ஐயா உங்க கிட்ட வாங்கின 50,000 நிலத்தை நம்பி தாங்க ஐயா வித விதைச்சோம், நாத்து நட்டோம், ஆனா குருத்து பயிரோட செத்து சாவையா போச்சுதுங்க. அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு.
0: என்னது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா? யோ 8 மாசம் ஐயா, 8 மாசம் நீ வட்டியும் கட்டல அதனையும் கொடுக்கல.
1: ஐயா எங்களை மாதிரி விவசாயிங்க வாழ்க்கை கேள்விக்குறியா போச்சுங்க ஐயா போச்சு, நாங்க என்னையா பண்ண முடியும்?
0: இங்க பாரியா நல்லமுத்து, எங்கிட்ட வாங்கின படத்தை இல்லன்னு சொல்லி ஏமாத்தலாம் பாக்குறியா? நல்லமுத்து நீ சோத்துல உப்பு போட்டுதானே சாப்பிடுற, கடன் வாங்கினா கொடுக்கணும் பொறுப்பு இருக்கணும். ஐயா எபார் என் பணம் 50,000 வட்டி அசல் உடனே வேணும், இல்லன்னா உன் வீட்டு மேல ஜப்தி பண்ண கோர்ட்டுக்கு போவேன், உன் மானத்தை சந்தி சிரிக்க வச்சிருவேன்.
1: ஐயா ஐயா இப்ப இருக்கிற நிலைமையில இப்ப எப்படி ஐயா பணத்தை தர முடியும்? ஐயா கொஞ்சம் பொறுத்துக்குங்க ஐயா, கவர்மெண்ட்ல பயிர் எல்லாம் பாத்துட்டு போயிருக்காங்க, ஏதாவது நஷ்டஈடு கொடுப்பாங்க, அத சீக்கிரமா உங்களுக்கு கொடுத்துறோம்.
0: யோ நஷ்டஈடு கொடுத்தா அத நீ சாப்பிட வாங்கினீ கடன், அத கொடுக்குதான் ஏன் சரியா இருக்கும்? என் வட்டியும் முதலியும் எப்படியா உன்னால கொடுக்க முடியும்? உன்னை நடுத்தருவுல நிக்க வச்சு மானத்தை வாங்க போறேன்.
2: ஐயா நீங்க பெரியவங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஐயா. ஐயா 2 வருஷமா பயிர் எல்லாம் வீணா போயிடுச்சு.
0: யாருமா பட்டணத்து படிப்புக்காரியா? வாடி அம்மா வாடி, அதிகமா படிச்சவளாச்சே, வீர தீரமா பேசுறியாக்கும். இந்த புள்ள உன் அப்ப நல்லமுத்து வாங்கின கடனுக்கு என்கிட்ட 2 ஏக்கர் நிலம் ராந்தா மாரி கரையத்துல இருக்குது, அது இன்னோட மறந்துடுங்க. இனி என்கிட்ட 2வதா வாங்கினீங்களே ரூபாய் 50,000 அத வட்டியும் முதலுமா கொடுக்க சொல்லு, இல்ல இந்த வீட்டுல நீங்க குடியிருக்க முடியாது, இந்த வீட்டு மேல நான் கேஸ் போடுவேன், கோர்ட்டுக்கு உங்க அப்பனை இழுப்பேன், மானத்தை வாங்குவேன்.
2: ஐயா எங்க அப்பா வசிங்கப்படுத்தாதீங்க, அவரு ரொம்ப நல்லவர், சொன்ன சொல்ல மாத்த மாட்டார், உங்க பணத்தை நிச்சயம் கொடுத்துருவார். ஐயா ஐயா உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், எங்க அப்பாவை எதுவும் செய்யாதீங்க, நான் தாய் இல்லாத பொண்ணுங்க, எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆனா நான் உயிரோட இருக்க மாட்டேங்க, 2 உயிர் போக நீங்க காரணமா இருக்காதீங்க.
0: என்ன உயிர விடுவேன் என்ன பாட்டி பாக்குறியா? ஏ நல்லமுத்து என்னயா உன் பொண்ணு பேச விட்டுட்டு நீ பாட்டு வேடிக்கை பாக்கு நிக்கிற?
1: ஐயா 50,000 வாங்கின அதுக்கு 10 லட்சம் பொறுமான நிலத்தை எடுத்துக்குவேன்னு சொல்றீங்க, அதுவும் பத்தாம இந்த வீட்டு மேலயும் வழக்கு போடுவேன்னு சொல்றீங்க, இது என்னையா நியாயம்? ஐயா கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா, எங்களை நடுத்தருவுல கொண்டு வந்துடாதீங்க ஐயா. ஐயா ஐயா உங்களை கெஞ்சி கேக்குற ஐயா, கொஞ்சம் கெடு கொடுங்க ஐயா, உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குற ஐயா கேக்குற.
2: ஐயோ அப்பா அப்பா நீங்க போய் அவங்க காலை பிடிச்சுக்கணும்.
0: இப்படி உங்க அழுகைய பார்த்து நான் விட்டு கொடுத்தா என் பணம் இந்த ஜென்மத்துல கைக்கு வராதையா? யோ தீர்மானமா கேக்குறேன், என் பணத்தையும் அதுக்கு உண்டான பட்டியும் கொடுக்க போறியா இல்லையா?
1: இப்ப இருக்கிற நிலையில உடனே எப்படி ஐயா கடனை கொடுக்க முடியும்? எங்கிட்ட என்னையா இருக்கு?
0: ஏயா இல்ல பத்தியா வைரமோட்டம் படிச்ச பட்டதாரி பொண்ணு அவர்களை அவளை வச்சு என் கடனை கொடுக்கலாமே.

0: என்னையா சொன்ன?
1: ஐயோ அப்பா, இப்படி எல்லாம் அசிங்கமா பேசுறாங்களேப்பா.
0: ஐயோ மையாபுரி, என் பொண்ணையா அப்படி சொன்ன?
2: உன்ன நலமுத்து, உடா என் சட்டைய. நல்லமுத்து போர்ட்டுக்கு போறட்டா, என் சட்டையவா புடிச்ச உன் வீட்டையும் நிலத்தையும் ஜப்திக்கு கொண்டு வரண்டா, உன் மானத்தை சந்தி சிரிக்க வைக்கிறண்டா.
0: என்ன முழிக்கிற நல்லமுத்து, நான் தான் உன் மனசாட்சி பேசுறேன். நல்லமுத்து, இந்த போகமும் நெற்பயிர் தண்ணி இல்லாம அழிஞ்சு போச்சு. இப்ப என்ன செய்ய போற? விடிஞ்ச கடன் கொடுத்தவன் எல்லாரும் வீட்டு வாசல்ல நிப்பாங்க. உன் மானம் போக போகுது, எல்லாம் கை கொட்டி சிரிக்க போறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பதில் சொல்ல போற சொல்லு நல்லமுத்து, சொல்லு. என்ன செய்ய போறனே தெரியலையே. ரெண்டு ஏக்கர் எடுத்துக்குவான்னு சொல்றார் அந்த வையாபுரி. அவரு அந்த நிலம் பத்தாம மேலும் வட்டிக்கு வாங்கின பணத்துக்கு வட்டியும் அசலும் கேட்பாரு. நான் என்ன செய்ய போறேன் எனக்கு தெரியலையே. அந்த வட்டிக்கார வையாபுரி வந்து பணம் எங்கானு கழுத்துல துண்டு போட்டு கேட்பாரு. அம்மா தாயே மாறியாத்தா, இப்ப நான் என்னமா செய்வேன்? எப்படியும் நான் வையாபுரிக்கு பணம் தராட்டி போனாலும் வட்டியாச்சும் கொடுக்கணும், இல்லனா மானம் போயிடுவே. எப்படி கொடுக்க போற? எப்படி கொடுக்க போற? எப்படி கொடுக்க முடியும்? பயிர் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னாலும் வையாபுரி கேட்க மாட்டாரு. இனி இந்த உலகத்துல மானம் இழந்து வாழணுமா? இனிமே உன் பொண்ணுக்கு எப்படி கல்யாணத்தை செஞ்சு வைக்க போற? உன் பொண்ணு நிலைமை அப்ப வாழ்க்கை கேள்விக்குறியா? சொல்லு நல்லமுத்து, சொல்லு. என் பொண்ணு கோயில வாழ்க்கை என்ன ஆகிறது? ஒரே பொண்ணு செல்லமா வளர்த்து நல்லா படிக்க வச்ச. அப்பா முருகா, ஏங்க எப்பவும் இப்படி வருமா வருமானு வாடி வதங்கி சாகத்தான் வேணுமா? நெல் விதைச்சா பொண்ணா விளைச்சல கொடுக்கிற சொர்க்க பூமி இது. தண்ணீர் இல்லாம வயிற்று கதரோட எல்லா பயிரும் செத்து போச்சு. எப்படி இனிமே இந்த ஊர்ல உயிரோடு இருக்க போற? கடன் கொடுத்த எல்லாரும் என் முகத்துல காரி துப்புவாங்களே. அதுக்கப்புறம் யாரு என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்குவாங்க? என் குலமே அழிய போகுதா? அப்பா, அப்பா கோகிலா, கோகிலா. ஐயோ, இந்த விவசாயிகளை யாரும் நினைச்சு பார்க்க மாட்டாங்களே. நஷ்டஈடு இதோ வந்துடும் அதோ வந்துடும் தெம்பா இருக்கேனே, அது கிடைக்கிற மாதிரி தெரியலையே. நிலத்தை வித்துறலாம்னு பாக்குறேன், யாரும் வாங்க மாட்டாங்களே.
1: அப்பா, எப்படியாவது நிலத்தை வித்துடுங்கப்பா. மானம் போய் வாழறத விட, வட்டி கட்டி அழியறத விட, வித்து கடன்காரங்க தொல்லை இல்லாம ஒழுங்கப்பா.
0: அதுக்கும் வழி இல்லாம போயிடுச்சேம்மா. அந்த பத்திரம் தான் பேங்க்ல அடமான வச்சிருக்குமேம்மா. வட்டிக்கு வட்டி ஏறி முழுகி போற நிலையில இருக்குமா? அந்த பத்திரத்தை வாங்கி நிலத்தை பிரிக்கிறவன் கூட அச்சப்படுறான், அச்சப்படுறான். உடனே விற்க முடியாதுமா, விற்க முடியாது.
1: குறைஞ்ச விலையா இருந்தாலும் பரவாயில்லப்பா, நிலத்தை வித்துடுங்கப்பா. எனக்கு எங்க அப்பா வேணும்பா. அப்பா தைரியமா இருங்கப்பா, பெரிய வீட்டு ஐயா கிட்ட சொல்லி பாப்போம்.
0: ஐயோ, வையாபுரி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவாரு. அவருக்கு பணம் கொடுக்கலனா அந்த மனுஷன் சும்மா இருக்க மாட்டாரு. ஐயோ மனம் போயிடுமே, ரெண்டு ஏக்கர் நிலம் போயிடுச்சே, வீடும் ஜப்திக்கு வந்துடுமே, நான் என்னமா செய்வேன்? நான் என்னமா செய்வேன்
1: அப்பா? அப்படி எல்லாம் எதுவும் ஆகாதுப்பா, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா.
3: கோகிலா, கோகிலா, அப்பாவுக்கு என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்காரு?
1: பாண்டியன், தண்ணீர் இல்லாம எங்க நிலத்துல நட்ட நெல் பயிர் எல்லாமும் கருகி போச்சு. கடன் கொடுத்தவங்க எல்லாரும் அப்பாவை கண்டபடி பேசிட்டாங்க. அப்பா மனசு உடைஞ்சு போயிட்டாரு. பாண்டியன், எப்படியாவது எங்க அப்பாவை காப்பாத்துங்க. பாண்டியன்,
0: போயிடுச்சு என் பயிர் பூரா கருகி போயிடுச்சு. தம்பி, என் பயிர், என் பயிர் எல்லாம் கருகி போயிடுச்சு. ஐயாபுரி கடன் கொடுத்த பணத்தை கேட்க வந்துருவாரு, நான் என்ன சொல்லுவேன்? எல்லாம் போயிடுச்சு. ஒரே ஒரு பொண்ணு, அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்க முடியலையே. அம்மா கோகிலா, ஐயோ
1: என்னாச்சு பாருங்க, அப்பாவுக்கு என்னாச்சு பாருங்க. பாண்டியன்,
3: கோகிலா, அப்பா இறந்துட்டாரு. கோகிலா,
1: நெல் பயிரை பத்தி பேசிக்கிட்டு இருந்தார். உங்க அப்பாவுக்கு வட்டி பணம் தரலனா உங்க அப்பா ஜப்தி பண்ண போறதா சொன்னார். அந்த பயத்திலேயே எங்க அப்பா இறந்துட்டார். எழுந்திருக்கப்பா, அப்பா என்ன பாருங்கப்பா, அப்பா என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களேப்பா.
4: கோகிலா, உங்க நெல் பயிர் கருகி போனதுக்கு மானிய தொகை வந்திருக்கான், தாசில்தார் சொன்னாருமா. ஐயோ கோகிலா, என்னமா ஆச்சு அப்பாவுக்கு? டேய் பாண்டியா, என்னடா ஆச்சு?
5: கோபால் சார், தண்ணீர் இல்லாம பயிர் கருகி போனது. அந்த பயிர் செய்ய கடன் வாங்கின கடங்காரன் என்ன பதில் சொல்றேன்னு மனம் உடைஞ்சி ஹார்ட் அட்டாக்ல கோகிலா அப்பா செத்துட்டாரு.

0: ധൈര്യം മാറുന്നു. அம்மாடி கோகிலா, என்ன குடும்பமா இது! பயிருக்கு இன்னைக்கு நஷ்டஈடு கொடுக்க போறதா இப்பதான தாசில்தார் சொல்லிட்டு போனாங்க, அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு.
1: ஓ நல்ல முத்தே, நல்ல முத்தே, நான் வையாபுரி வந்திருக்கேன்பா, பணம் ரெடி பண்ணிட்டியா? யோ
2: என்னாச்சு,
1: ஏன் எல்லாம் கும்பலா நினைக்கிறாங்க இங்க, என்னமாச்சு?
3: வாங்கப்பா வாங்க, பெரிய வீட்டு பெரிய மனிதரே வாங்க. நீங்க பணம் பணம்னு தினம் தொல்லை கொடுத்தீங்க, அந்த தொல்லையில அந்த பாவப்பட்ட மனிதர் நல்ல முத்தையா செத்துட்டாருப்பா, செத்துட்டாரு.
0: வையாபுரி ஐயா, வட்டி பணம் வட்டி பணம்னு அந்த மனுஷனை கொடுமை பண்ணி கொடுமை பண்ணி இன்னைக்கு அவரை ஒரேடியா கொன்னிட்டீங்க.

0: இந்த பணத்தால கோட்டை கட்டி கோட்டை கட்டி நீங்க மட்டும் நல்லா வாழுங்க ஐயா, நல்லா வாழுங்க
1: ஐயா. பணம் மட்டும்தான் ஒரு மனுஷனுடைய தகுதியை உருவாக்குதுன்னு உங்களை மாதிரி பணக்காரங்க ஏழைகளை மட்டம் தட்டி மட்டம் தட்டி அவங்க வாழ்க்கையே அழிச்சிடுறாங்க ஐயா. இன்னைக்கு இந்த விவசாயி நல்ல முத்தையா ஐயா, இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே?
2: அப்பா, ஊருக்கே சோறு போடுற விவசாயிகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்க வாழ்க்கையே போராட்டமா தான் இருக்கு. கடனை வாங்கி கடனை வாங்கி சுமை தாங்கியாட்டம், மேலும் மேலும் கடன் சுமையை சுமந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த ஆண்டு விவசாயம் செய்யும் நம்ம வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் தீரும்னு நம்பி நம்பி தான் துணிஞ்சு விவசாயம் செய்யறாங்க. நினைச்ச மாதிரி அவங்க வாழ்க்கையில கடன் சுமை தீர்ந்த பாடும் இல்ல, வசந்த காலம் வந்த பாடும் இல்ல. அப்பா, உங்களை மாதிரி பெரிய பணக்காரங்க எல்லாம் வட்டி வட்டின்னு ஏழை விவசாயிகளை கொடுமை பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனா இந்த விவசாயிகள் நிலைய யாராவது நினைச்சு பாக்குறீங்களா? இல்லையே.
3: போதும் போதும், நிறுத்துங்க
4: நிறுத்துங்க. என்ன ஐயா இப்படி பண்ணிட்ட? விவசாயம் விவசாயம் அப்படின்னு சொல்லி அந்த நிலத்து மேல உயிரே வச்சிருந்தியா நல்ல முத்து? இப்ப இந்த கருகி போன பயிரை பார்த்து உயிரை விட்டுட்டேயா? நாணயமான மனுஷங்கிறத உயிரை கொடுத்து காட்டிட்டியா? உயிரை கொடுத்து காட்டிட்டே இல்லையா? நான் மனுஷனே இல்ல, பணம் பணம் பணம்னு பேயா அலைஞ்சேன். உன் சாவு எனக்கு புத்திய கொடுத்துடுச்சுப்பா, புத்திய கொடுத்துடுச்சு. எல்லாரும் கேட்டுக்குங்க, இனிமே இந்த வட்டி வாங்குறத நான் அடியோடு நிறுத்திட்டு போறேன். முடிஞ்சா நாலு விவசாயிங்க குடும்பத்துக்கு உதவி செய்ய போறேன்.
2: அப்பா, இன்னைக்கு நாட்டுல பலர் நல்ல அரிசி சோறு சாப்பிடுறாங்க. அதுக்கு காரணமான இந்த விவசாயி ரத்த வேர்வை சிந்தி நெல்ல அறுவடை செஞ்சு அரிசி கொடுக்கிற இந்த விவசாயிங்க பல பேர் இன்னைக்கும் நல்ல அரிசி சோறு சாப்பிட முடியல. விவசாயிங்க பெரும்பாலானவங்க இப்பவும் ரேஷன் கடையில குறைஞ்ச விலைக்கு கொடுக்கிற அந்த அரிசியை தான் வாங்கி கஞ்சி காய்ச்சி குடிக்கிறாங்க. மூணு வேளை நிம்மதியா வயித்துக்கு சாப்பிட முடியல. இதுதான்பா இன்னைக்கு நிலைமை.
1: ஆமா, பாண்டிய சொன்னது போல விவசாயிகளை பாதுகாக்கலன்னா எதிர்கால மனிதன் வாழ்க்கை கேள்விக்குறியா தான் இருக்கும். ஐயாபுரி ஐயா, பணம் பணம் வட்டி வட்டி நீ கத்துனீங்களே, இப்ப நல்ல முத்தையா உயிர் போயிருச்சு. அவர் நிலத்தை வித்து உங்களுக்கு பணத்தை நீங்களே எடுத்துக்கலாம். ஆனா அவர் உயிரை உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க.
4: முடியாதுப்பா, முடியாது. என்னால மட்டுமல்ல யாராலையும் உயிரை கொடுக்க முடியாது. இனிமே எந்த விவசாயம் கிட்டையும் வட்டி வாங்க மாட்டேன்பா. பணம் பணம் அலைஞ்சி பெரிய பணக்காரன் நானு. இனிமே அந்த பணத்தை வச்சு எல்லா விவசாயிகளுக்கெல்லாம் என்னால முடிஞ்ச உதவியை செய்ய போறேன். ஆள் குழாய் போர் போட்டு நீர் மோட்டர் அமைச்சு தண்ணி கொடுக்க ஏற்பாடு செய்ய போறேன். விவசாயிகள் தான் இந்த நாட்டோட முதுகெலும்பு. அந்த விவசாயிகளின் முதுகெலும்பு உடையாம இருக்க என்ன போல உள்ள பெரிய தனவான்களே, நீங்களும் கொஞ்சம் இந்த விவசாயிகளுக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. அம்மா கோகிலா, என்ன மன்னிச்சிருமா? இனிமே நான் கொடுத்த கடன் எல்லாம் கேட்க மாட்டேம்மா. நான் வீட்டுல போய் உங்க பத்திரத்தெல்லாம் கொண்டாந்து கொடுத்துடுறேம்மா. அம்மா அம்மா, நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், உங்க அப்பா விட்ட விவசாயத்தை நீ தொடர்ந்து செய்யுமா? பணம் பணம் என்ன கொடுமை செய்ய தூண்டினால்தான்மா ஐயோ இவ்வளவு நடந்து போச்சு. நான் உடந்துட்டேம்மா, நான் உடந்துட்டேன். ஓகேலா, என் பையன் பாண்டியன் கிட்ட இருந்து உன்னை பிரிக்க நினைச்சேன். இப்ப சொல்றேம்மா, நீதாம்மா பாண்டியனுடைய மனைவி, நீதாம்மா என்னுடைய மருமக. சீக்கிரமா உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க போறேன்.
5: நேர்கள் இதுவரை கேட்டது விடியலை தேடி நாடகம். இந்நாடகத்தில் நடித்துள்ளவர்கள் குடுகுடுப்புக்காரனாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், வையாபுரியாக வி சிவகுமார், வேலுவாக ஸ்ரீனிவாச முருகன், நல்லமுத்துவாக டி நந்தகோபால், கோகிலாவாக கே எஸ் ஸ்டெல்லா மேரி திமாஷ், பாண்டியனாக கே கலைமணி, ஆறுமுகமாக மூலமாக மு முரளிதரன், கோபாலாக டி அருண்முருகன் ஆகியோர் நடித்துள்ளனர். அமைப்பில் உதவி டி பத்மபிரியா. அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் புரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம், அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள், அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல், சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு, வானொலி

0: அடுத்த அறிவிப்பு தொடரும்.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், நேரம் 5 மணி. நேர்களே, இன்னைக்கு நம்ம பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி கேட்கலாம். நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நேர்களே, நம்ம பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் முதல் பாடலாம் மூன்று முகம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் அவர்களோட குரல்களில் சங்கர் கணேஷ் இசையமைப்பில் அந்த பாடலை கேட்டோம். இன்றைக்கி வாடாமலர் நிகழ்ச்சியில் நம்ம நிறைய பழைய பாடல்கள் கேட்க போகிறோம். இப்போ நம்ம கேட்ட பாடல் இருக்கு இல்லைங்களா, அந்த பாடல் வந்து கேட்கறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த பாடல் நிறைய பேர் நினச்சிருப்பாங்க இசையமைப்பு வந்து இளையராஜா அவர்கள் அப்படின்னு. ஆனால் சங்கர் கணேஷ் அதுக்கு ஈக்குவலாக ரொம்ப நல்ல குவாலிட்டியில் இசையமைச்சிருப்பார். இந்த பாடலோட விஷுவல்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், அது வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும். தொடர்ந்து நம்ம வாடாமலர் நிகழ்ச்சியில் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு கேட்கலாம். நேயர்களே, நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக.

சாந்தி நிலையம் அப்படின்ற திரைப்படத்துல இருந்து எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களோட இசையமைப்புல எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுஷிலா அவர்களோட குரல்கள் இந்த பாடலை கேட்டோம். நேர்களே, வாடாமலர் நிகழ்ச்சியில அழகழகான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். இந்த பாடலையுமே பாத்தீங்கன்னா அப்போதான் வந்து எஸ்பிபி அவர்கள் வந்த புதுசு. எஸ்பிபி அவர்களை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அப்போ அவரோட வாய்ஸ் வந்து அந்த சின்ன வயசுல எந்த அளவுக்கு அவ்வளோ அழகா இதமா இருக்கு அப்படின்னு பாருங்க. தொடர்ந்து நிறைய பாடல் கேட்கலாம். அடுத்த பாடல் சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்திலிருந்து.

0: சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில், எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களோட இசையமைப்பில் அந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. இந்த திரைப்படத்தில் இந்த பாடல் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பனி சூழ்ந்த இடத்துல எடுத்திருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க ஸ்வெட்டர்லாம் போட்டு ஒரு குளிரில் அந்த பாடல் இருக்கும். அதை பார்க்குறப்போ நமக்குமே வந்து என்னடா இது இவ்வளோ குளிராக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். அவ்வளோ அழகாக இருக்கும் விஷுவல்ஸ். அது மட்டுமே இல்லாமல் இந்த பாடலில் இடையில் நிறைய ஆங்கில வரிகளும் வந்திருக்கும். அது எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களாக இருக்கட்டும், இல்லை எஸ் ஜானகி அவர்களாக இருக்கட்டும், ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க. இந்த பாடல் வந்து நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெற்றது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அவ்வளோ நல்ல பாடல் ரொம்ப நாளாக கேட்காம இன்னைக்கு கேட்ட மாதிரி இருக்குது. நம்ம நிகழ்ச்சியில் நிறைய நல்ல நல்ல பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே செம்ம ஹிட்டு.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் இளையராஜா அவர்களோட இசையமைப்பில் இந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பையன் வந்து இந்த பாடலை பாடியிருப்பார் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு முன்னாடியே. அப்போ வந்து அவர் அவரோட அந்த உணர்ச்சி பெருக்கால அழுதுருவார். அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த பாடலில் வர அந்த கம்போசிஷன் தான். மியூசிக் அவ்வளோ அழகாக இருக்கும், கேட்குறப்போ நமக்கு வந்து நம்மளறியாமல் நமக்கு அந்த புல் அரிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் அந்த மியூசிக்கில் ஒன்றே போய் அந்த லிரிக்ஸை கேட்டுட்டு இருக்கப்போ நீங்க எனக்காவது ஒரு நாள் நோட் பண்ணி பாருங்க, முழுக்க முழுக்க இந்த பாடல உங்களோட கவனம் இருக்கப்போ கண்டிப்பா உங்களுக்கு அந்த புல்லரிக்கிற ஃபீலிங் வரும். நம்ம பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில நிறைய பாடல்கள் அந்த மாதிரி தான் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் கொஞ்சம் வித்தியாசமானது உங்களுக்காக.

நேர்களை அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்துல இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்கள்ல இளையராஜா இசையமைப்புல இந்த பாடலை கேட்டோம். நான் முன்னையே சொல்லியிருந்த மாதிரி இந்த பாடல் வந்து கொஞ்சம் வித்தியாசமான பாடல். ஏன்னா இந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் டபுள் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அதில் ஒருத்தர் அந்த கொஞ்சம் குளமாக இருப்பார் இல்லைங்களா, அவர் வந்து அவரோட அப்பாவை கொன்னவங்களை பழி வாங்கிறதுக்காக ஒவ்வொருத்தராக கொலை பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி கொலை பண்ணி ஒருத்தரை ஒரு லாரியில் போட்டிருப்பார், ஒரு வைக்கோல் எடுத்துகிட்டு போகிற லாரியில். அந்த டைமில் வந்து இன்னொரு கமல் கௌதமி அவங்க கூட இந்த பாடல் வந்துட்ருக்கோம். அவங்களோட கார் பிரேக் டவுன் ஆகி அதே லாரியில் ஏறி கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த லாரி ஓட்டுறவங்க அந்த கிளீனர் எல்லாருமே இவங்க பாட்டை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. பாடல் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த லாரி வந்து போலீஸில் மாட்டிடும். இந்த பாடல் ரொம்ப காமெடியாகவும் இருக்கும், அதே மாதிரி கேட்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வாடாமல நிகழ்ச்சியில் நிறைய நல்ல நல்ல பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அவன் அவள் அது திரைப்படத்திலிருந்து.

எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களோட இசையமைப்புல எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் குரல்கள்ல அவன் அவள் அது அப்படின்ற திரைப்படத்துலேருந்து அந்த பாடலை கேட்டோம் நேர்களே. இந்த பாடல எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுல முக்கியமா வந்து இந்த பாடல் தொடங்குறப்பவே என்ன சொல்லி தொடங்குவாங்கன்னா, இல்லம் சங்கீதம், அதாவது நம்மளோட வீடு வந்து ஒரு மியூசிக் மாதிரி. அதில் ராகம் சம்சாரம், நம்ம மனைவி இருக்காங்க இல்லைங்களா பெண்கள், அவங்க வந்து ராகம் மாதிரியும், அவங்களோட நாயகன் பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க, கடைசியாக பிள்ளைகள் வந்து ஸ்ரீங்காரநாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ரொம்ப அழகான உவமை. அது மட்டும் இல்லாமல் நம்ம சும்மா ஒரு கணவன் மனைவிக்கு நடுவில் இருக்கிற ஒரு உரையாடல் மாதிரி போகும். அது எப்படி போகும்னா, அந்த பெண் தொடங்குவாங்க, எல்லாம் பெண்ணாலே என்று முன்னோர் சொன்னார்கள், அந்த பெண்மை என்றும் மேன்மை அல்லவா அப்படின்னு சொல்லுவாங்க.

0: அப்போ வந்து டக்குன்னு இவருக்கு சின்னதாக ஒரு ஈகோ டச் ஆன மாதிரி கிண்டல் பண்ணுறமா என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமாம்மா, பேதை என்றாலும் மங்கை மேதை என்றாலும் அந்த பெண்மை என்றும் உண்மை அல்லவோ அப்படின்னு சொல்லுவாங்க. பேதை அப்படின்னா ஒரு அறிவிலி, அந்த அளவுக்கு கொஞ்சம் அறிவில் வந்து கம்மியாக இருக்கவங்க. மேதைனா உங்களுக்கே தெரியும், அறிவில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கவங்க. எப்படி இருந்தாலும் ஆமாம், பெண்மைன்றப்போ அது உண்மைதான் அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் இதாக சொல்லுவாங்க. டக்குன்னு அவங்க என்னன்னுவாங்கன்னா, நான் உண்மை தான் சொன்னேன், ஏன் உங்களுக்கு கோவம் வந்துருச்சா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இவர் சொல்லுவார், இல்லை இல்லை, நீ சொன்னதை நான் கொஞ்சம் மாற்றி சொன்னேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த பாடல் வந்து கேட்குறப்போ அவ்வளோ அழகாக இருக்கும். நிறைய பேர் இந்த பாடல் கேட்டிருப்பாங்களான் தெரியாது, ஆனால் கேட்டு அந்த வரிகளை நீங்கள் உற்று கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பாடல் பிடிக்கும். ஆரம்பிச்சிரும் இணைந்திருங்கள் நேயர்களே, இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.
1: என்னங்க, ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

உன்னால் முடியும் தம்பி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் இளையராஜா இசையமைப்பில் அந்த பாடலை கேட்டும் நேர்களே. இதுக்கு முன்னாடி கேட்ட பாடலில் இருக்கிற அந்த வரிகளை பற்றி பேசியிருந்தேன். நீங்கள் நினைக்கலாம் மறுபடியும் வரிகளை பற்றி பேச போகிறீங்களான்னு. ஆமாம், எனக்கு வேறு வழியே இல்லை, நான் பேசி தான் ஆகணும். ஏன்னா இந்த பாடலில் நடுவில் வந்து அவர் ஒரு இடத்துல சொல்லுவார், ஆனந்த பூமுகம் அந்தியில் வந்திடும் சுந்தர நிலவோ அப்படின்னா அவங்களோட முகத்தை ஒரு நிலவோடு ஒப்பிட்டு பேசுவார். அப்போ டக்குன்னு இவங்க என்னென்னு சொல்லுவாங்கன்னா, நிலவு அப்படின்றது தினமும் தோன்றுது மறையுது, அதாவது நாளும் நிலவது தேய்து மறையுது, நங்கை முகம் என யார் அதை சொன்னது அப்படின்னு கேட்பாங்க. அது தேயும், அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் நல்லா ஒளிரும், அதை ஏன் வந்து நீங்கள் பொண்ணோட முகத்து கூட கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்பாங்க. அப்போ இவர் சொல்லுவார், மங்கை உண்பதில் மனதினை கவருது, மாறன் கணை வந்து மார்பினில் பாயுது அப்படின்னு. அதாவது உங்களோட பதில் அவங்க திருப்பி பேசிடுவாங்க இல்லைங்களா, அது வந்து ஒரு வில் மாதிரி வந்து என்னோட நெஞ்சில் பாயுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாடலில் நிறைய இடத்துல எதுகை மூனையெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக அடுத்த தடவை பாடலை கேட்குறப்போ நோட் பண்ணி பாருங்க. இந்த நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது வாடா மலர், தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

ஜானி திரைப்படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களோட குரல்ல இளையராஜா இசையமைப்புல இந்த பாடலை கேட்டோம் நேர்களே. ஒவ்வொரு பாடல் கேட்டதுக்கு அப்புறமாவும் நான் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பாடல் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு இன்டர்வியூல கேட்டிருந்தேன். இந்த பாடலோட அந்த ஸ்டார்டிங் இருக்கு இல்லைங்களா, செனோரிட்டா ஐ லவ் யூ மை ஸ்வீட் ஆர்ட் யூ லவ் மீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓப்பனிங் வந்து கிடைக்காம ரொம்ப நேரம் அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா, என்ன பண்றதுன்னு தெரியல, இந்த டியூனுக்கு எதுவும் செட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எஸ்பிபி அவர்கள் தான் வந்து இந்த ஒரு சஜஷன் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா வந்து அது ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, ஜானி திரைப்படத்தில் எல்லா பாடல்களுமே வந்து ரொம்ப பெரிய ஹிட்டு. இப்போ வர படங்களில் இந்த மாதிரி ஆல்பம் ஹிட் ஆகிறதெல்லாம் வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம். இந்த படத்தில் இருக்கிற எல்லா பாடல்களும், இந்த படத்தில் வந்து ரெண்டு ரோல் பண்ணியிருப்பாரு ரஜினிகாந்த் அவர்கள், ரெண்டு ரோலில் வர பாடல்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். கண்டிப்பாக கேளுங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நிறைய புது புது பாடல்கள், அதாவது பழைய பாடல்களை ரொம்ப வருஷம் கேட்காம புதுசாக கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: நேர்களை, செல்வி திரைப்படத்திலிருந்து இளையராஜா அவர்களோட இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்கள் அந்த பாடலை கேட்டோம். இந்த பாடலை நிறைய பேர் வந்து கேட்டிருப்பீங்க, பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், ஒருவேளை பார்க்காதவங்க நினைச்சிருக்கலாம். இந்த பாடல் வந்து ஒரு கதாநாயகனுக்கும் கதாநாயகிக்கும் வர பாடல் அப்படின்னு அப்படி நினச்சிங்கன்னா அப்படிதான் இல்லை. இந்த திரைப்படத்தில் கதாநாயகன் கதாநாயகி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் மற்றும் ரேவதி அவர்கள். அவங்க வந்து ரெண்டு நாய்க்குட்டியை வளர்ப்பாங்க, அந்த ரெண்டு நாய்க்குட்டிக்கு வர பாடல் தான் இது. இது வெறும் நாய்க்குட்டிக்கான பாடல்ன்றது மட்டும் நம்ம சொல்ல முடியாது. இந்த பாட்டோட விஷுவல்ஸ் எப்போவாது நீங்கள் கிடைச்சா அந்த வீடியோ எடுத்து பாருங்கள். இந்த பாடலில் ஒவ்வொரு சீனுமே வந்து ஒரு கதாநாயகன் கதாநாயகிக்கு என்ன மாதிரியான எஃபெக்ட் எல்லாம் இருக்கும், என்ன மாதிரியான நம்ம இந்த சாங்ஸ்ன்னு வரப்போ அந்த பேக்ரவுண்டாக இருக்கட்டும், இந்த பின்னாடி டான்ஸ் ஆடுற அந்த பேக்ட்ராப்பாக இருக்கட்டும், அது எல்லாமே இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே அந்த நாய்க்குட்டிகளுக்கும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பார்த்தா உங்களுக்கு அந்த பாடல் பிடிக்கும். எப்போவாது டைம் இருந்தால் கண்டிப்பாக கேட்டு பாருங்கள்.
1: நேயர்களே, இன்று உலக உணவு பாதுகாப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. 2018 உலக சுகாதார நிறுவனம், உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு ஆகிய இரு நிறுவனங்களும் இணைந்து இந்த நாளை அறிவித்தன. உணவு பாதுகாப்பின் அவசியத்தை இந்த நாள் வலியுறுத்துகிறது. உணவு மூலம் பரவும் நோய்களை தடுக்கவும், உணவு பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இது உதவுகிறது. பாதுகாப்பான உணவு என்பது ஆரோக்கியமான மனிதர்கள், ஆரோக்கியமான பொருளாதாரம் மற்றும் ஆரோக்கியமான கிரகத்திற்கு முக்கியமானது என்பதை இந்த நாள் வலியுறுத்துகிறது. உணவே மருந்து, மருந்தே உணவு. பாதுகாப்பாய் உண்ணுவோம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்.

நேர்களே, ஆட்டோ ராஜா திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி இளையராஜா அவர்களோட குரலில் இளையராஜா இசையமைப்பில் அந்த பாடலை கேட்டோம் நேர்களே. அடுத்த பாடல் உங்களுக்காக.

மூன்று முடிச்சு திரைப்படத்துல இருந்து ஜெயச்சந்திரன் பி சுஷீலா அவர்களோட குரல்கள்ல எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்புல அந்த பாடலை கேட்டோம் நேர்களே. இந்த பாடலை பற்றி நான் டக்குன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடிச்சிடுறேன். இந்த பாடல்ல கமல்ஹாசன் அதுக்கப்புறமா ஸ்ரீதேவி ரஜினிகாந்த் மூணு பேருமே வந்து ஒரு சின்ன படகு மாதிரி ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அதை போயிட்டு இருப்பாங்க. போயிட்டு இருக்கப்போ இவங்க ரெண்டு பேரும் அவர் ரொம்ப வெறுப்பேத்திட்டு இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு சைட் டுவேட்ல இருப்பாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் வந்து கமல்ஹாசன் வந்து ரொம்ப சிரிச்சிட்டு இருப்பாங்க ரெண்டு பேருமே வந்து பாடல் பாடி சிரிச்சிட்டு இருக்கப்போ சிரிச்சுட்டே வந்து அவர் தவறி அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துருவார். இந்த படத்தில் கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஆனாலும் வந்து அவருக்கு அவர் கமல்ஹாசனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார், அவர் மூழ்கி இறந்து போட்டுன்னு விட்டுருவார். நிறைய பேருக்கு அதை பார்க்குறப்போ சோகமாக இருக்கும். எனக்கு சில நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ வெறுப்பேற்றினா இப்படி தான் பண்ண தோணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த பாடல் எப்போவுமே என்னோடய ஃபேவரட்டான ஒரு பாடல். இன்றைக்கு நம்ம பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு கேட்டோம் நேர்களே. நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர் சோன்யா. அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகள்.

0: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேரம் 6 மணி.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
4: ₹10 லட்சம் லாட்டரி எனக்கா? வாவ்,
5: மாட்டிக்கிட்டீங்க.
6: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
7: RBI சொல்கிறது.
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: இனி எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம் நேயர்களே. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 பெட்டதகமலு வடுகுமொழி பாடல்கள், 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும், கறவை மாடுகளில் கருத்தரிக்கும் மேலாண்மை குறித்து சாண்டிநல்லா ஆடுகள் இனவிருத்தி ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் பசுபதி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல்கள், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும். தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்தி சுடர், 9:30 இசை பேருரை. நிகழ்த்துபவர் நீடமங்கலம் வி அலமேலு அவர்கள், டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

நாளை எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதி தாசன் அவர்கள். 6:15 அருள் இசை, 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்,

1955 இயற்கையின் மொழி, காலநிலை மாற்றங்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி வனவிலங்குத்துறை கௌரவ விரிவுரையாளர் முனைவர் எஸ். வித்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7 மணிக்கு காலை கதிர், இதில் நலமுடன் வாழ. பூஞ்சை நோய் தொற்று குறித்து பொதுநல மருத்துவர் ஹரிராம் அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைகானம். நிறைவாக சட்டம் அறிவோம்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: மற்றும் ரியாவோட லவ் ஸ்டோரியோட மேட்ச் ஆரம்பிச்சிடுச்சு. ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க இட்டாலியன் குசின். வெயிட்டர் போட்டாரு ஸ்பின், 4000 வந்தது பில். வேகமா உடைஞ்சது ரோஹனோட பல். அவன் வாலெட்ட மறந்துட்டான். ரியா டிஜிட்டல் பணம் செலுத்தி கூலாக மாறினாள். நீங்களும் QR கோட ஸ்கேன் செஞ்சு UPI ல இருந்து பேமெண்ட் பண்ணுங்க. டிஜிட்டல் பேமெண்ட் மூலம் லைஃபோட ஒவ்வொரு டோர்னமெண்ட்டையும் வெல்லுங்க.
1: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
2: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஐநாவின் அமைதி படைக்கு இந்தியா தொடர்ந்து பங்களித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியாவிட்டாலும் கூட ஏற்கனவே உள்ள முதலீடுகளையாவது தக்க வைக்க தவேக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் இடங்களில் தனியார் மதுபான கூடங்கள் திறக்கப்படுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை பெற்றது. இனி விரிவான செய்திகள். ஐநாவின் அமைதி படைக்கு இந்தியா தொடர்ந்து பங்களித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநாவின் சிறந்த ராணுவ விருது மேஜர் அபிலாஷா பராக்கிற்கு வழங்கப்பட்டதையடுத்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். ஐநா அமைதிப்படையில் பணியாற்றி வரும் மேஜர் அபிலாஷா பராக்கிற்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் இது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த விருது இந்தியாவில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளில் தமிழக அரசு ஈடுபட்டுள்ளதாக மின்வாரிய தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் பகிர்மானத்தில் ஏற்படும் பிரச்சினைகள் காரணமாகத்தான் மின் தடை ஏற்படுவதாக குறிப்பிட்டார்.
4: ஆங்காங்கே சில இரவு நேரங்களில் பவர் கட் ஆகுது, அதெல்லாம் வந்து மறைக்கவோ மறுக்கவோ நாங்க செய்யல. அது காரணமே பூராமே டிமாண்ட் ஓவர்லோட், பர்டிகுலர்லி இரவு நேரங்களில் அந்த நேரத்தில் ஃபியூஸ் ஆஃப் போன்ற ஒரு 7 காரணங்கள் இருக்கு. அது எல்லாமே பகிர்மானம்ல இருக்கக்கூடிய காரணங்கள். இதுக்கும் ஜெனரேஷனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை.
3: இதனை சரி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். மின்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை பூர்த்தி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொண்டிருப்பதாகவும் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இதற்கிடையே தமிழகம் முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு நிலவுவதாகவும் இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எவ்வித முன் அறிவிப்பும் இல்லாமல் பகல் மற்றும் இரவு நேரங்களில் பல மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்படுவதாக குறை கூறியுள்ளார். பராமரிப்பு பணிகள் மற்றும் பிற காரணங்களுக்காக மின்சாரம் துண்டிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் குறைந்தபட்சம் அது பற்றிய தகவல்களை பொதுமக்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியாவிட்டாலும் கூட ஏற்கனவே உள்ள முதலீடுகளையாவது தக்க வைக்க தவேக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொழில் புரிவதற்காக தமிழக அரசுடன் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டிருந்த ஒரு நிறுவனம் ஆந்திர மாநிலத்திற்கு செல்வதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளது. எதிர்க்கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்களை குதிரை பேரத்தில் இழுத்த தவேக அரசு அதில் காட்டிய வேகத்தை இதில் காட்டவில்லை என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் குற்றஞ்சாட்டியுள்ளது. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்ட போதிலும் அதனை அனுமதிக்க மாட்டோம் என்று கூறுவது ஆணவத்தின் வெளிப்பாடு என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் செயல்பட்டதன் காரணமாகத்தான் திமுக ஆட்சியை இழந்ததாக கூறினார். மின்வாரியத்தில் வன்பொருள் காணாமல் போன விவகாரத்தில் ஊழலை மறைக்கும் வகையில் தவேக அரசு செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் இடங்களில் தனியார் மதுபான கூடங்கள் திறக்கப்படுவதாகவும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றஞ்சாட்டினார். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவது தொடர்பான விவகாரத்தில் முந்தைய நடைமுறையே தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வருங்காலத்திலும் இந்த உறுதிப்பாட்டோடு தாவேக அரசு செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கோவை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் 100 கணக்கான பரத கலைஞர்கள் சிவ தாண்டவ நடனம் ஆடினர். சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இதில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
5: சேலத்தில் 100 கணக்கான பரத கலைஞர்கள் ஒன்றிணைந்து சப்த தாண்டவ நிகழ்வை இடைவிடாமல் நிகழ்த்தி காட்டினர். சிவபெருமான் தில்லை சிற்றம்பலத்தில் பேரானந்த நிலையில் ஆடும் ஆனந்த தாண்டவம், பார்வதி தேவியின் வேண்டுகோளுக்கிணங்க சிவபெருமான் ஆடிய கௌரி தாண்டவம், காலை மற்றும் மாலை நேரத்தில் உலகின் இயக்கம் சீராக நடைபெற ஆடும் சந்தியா தாண்டவம், காளி தேவியுடன் நடந்த நடனப் போட்டியில் காலை உயர்த்தி ஆடிய ஊர்த்துவ தாண்டவம், அசுர சக்திகளையும் தீய எண்ணங்களையும் அழித்து தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக ஆடப்படும் ருத்ர தாண்டவம், தீமையின் மீது நன்மை பெற்ற வெற்றியையும் அறத்தின் மகத்துவத்தையும் எடுத்துரைக்கும் திரிபுர தாண்டவம், பிரபஞ்சத்தின் மாட்ட சுழற்சியை உணர்த்தும் சம்ஹார தாண்டவம் என சப்த தாண்டவங்களையும் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இணைந்து நடனமாடினர். சிவபெருமானின் 108 தாண்டவங்களில் முக்கியமான 7 தாண்டவங்களை பரத கலைஞர்கள் தொடர்ச்சியாக 14 நிமிடங்களுக்கு நடனமாடிய காட்சி மெய்சிலிருக்கும் வகையில் இருந்தது.
3: சிவ தாண்டவ நிகழ்ச்சியில் நடனமாடியது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று இதில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர்.
6: சப்ருத்ர தாண்டவம், ஆனந்த தாண்டவம் அந்த மாதிரி எல்லாம் ஆடினோம். ஆடும்போது எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்தது. சப்த தாண்டவம் எங்களுக்கு ரொம்பவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி. இதுல பார்ட்டிசிபேட் பண்ணது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். இந்த டான்ஸ் ஆடினதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்கு 12th. சோ அந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கும் இந்த ஒரு மைண்ட் ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கும் டான்ஸ் ஆடும்போது எனக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் டான்ஸ் ஆடுறது.
3: மாவட்ட செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே மாம்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. நெல்லை சரக டிஐஜியாக திரு திருநாவுக்கரசு இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாமந்திப்பூ உற்பத்தி அதிகரித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மகளிர் மேம்பாட்டிற்காக சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுக்கு தகுதியுள்ளவர்கள் வரும் 19ஆம் தேதிக்குள் அதற்கான மாநில அரசின் இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வனவிலங்குகளை வேட்டையாடச் சென்ற இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 61 கிலோ எடைப்பிரிவில் தீபக்கும் 125 கிலோ எடைப்பிரிவில் தினேஷும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் சுமித்தும் 65 கிலோ எடைப்பிரிவில் மோஹித் குமாரும் 74 கிலோ எடைப்பிரிவில் ஜெய்தீப்பும் 97 கிலோ எடைப்பிரிவில் விக்கியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். சீன தைபே ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளிப் பதக்கம் வென்றது. மகளிர் நீளம் தாண்டுதலில் ஷைலி சிங் தங்கப்பதக்கத்தையும் ஆடவர் 110 மீட்டர் தடை ஓட்டப்பிரிவில் தேஜஸ் ஷிர்ஷே வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் 200 மீட்டர் ஓட்டத்தில் அனிமேஷுக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. கஸ்கஸ்தானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 500 மீட்டர் பிரிவில் கியானேஸ்வர் சிங் வெண்கலப் பதக்கம் வென்றார். கலப்பு இரட்டையர் 500 மீட்டர் பிரிவில் அரவிந்த் வர்மா, நேஹா தேவி இணை வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி பட்டம் வென்றார். இறுதிப் போட்டியில் அவர் கஸ்கஸ்தானின் அல்வா நர்மனை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐநாவின் அமைதி படைக்கு இந்தியா தொடர்ந்து பங்களித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியாவிட்டாலும் கூட ஏற்கனவே உள்ள முதலீடுகளையாவது தக்கவைக்க தமிழக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் இடங்களில் தனியார் மதுபான கூடங்கள் திறக்கப்படுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
7: இனி விளம்பரங்கள்.
8: உனக்கு காலேஜ் டைம் ஞாபகம் இருக்கா?
9: அட காலேஜ் ஞாபகங்களை விடுங்க, எவ்வளவு விஷயங்களை மறந்துட்டேன். அப்ப இருந்த பேங்க் அக்கவுண்ட் கூட இப்ப ஞாபகம் இல்ல.
8: பேங்க் அக்கவுண்ட் பழசா இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும்.
9: எங்க இருந்து தெரிஞ்சுக்க முடியும்?
8: உத்கம்ல இருந்து RBI யோட உத்கம் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. அப்புறம் உங்க டீடைல்ஸ் போட்டு 10 வருஷம் அல்லது அதை விட பழைய இன்ஆக்டிவ் அக்கவுண்ட்களை சர்ச் பண்ணுங்க. வங்கியை அணுகி உங்க அக்கௌண்ட்டை மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுங்க.
9: இன்னைக்கே சர்ச் பண்றேன்.
8: அப்போ இன்னைக்கு டீ நீ வாங்கி கொடு.
10: RBI சொல்கிறது,
11: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
12: சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்.
13: என்னாச்சு?
12: புது கிட் பேக் வேணுமா?
13: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு, கேக்கலன்னா மேனேஜர் கிட்ட.
12: கரெக்ட்.
13: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலனா CMS போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் CMS போர்ட்டல். இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக்.
11: RBI சொல்கிறது,
10: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் RBI ஓம்புட்ஸ்மேன்.
14: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நேரம் 6:41.
15: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
16: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
15: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
16: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
17: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
18: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
15: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
16: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
15: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
16: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
17: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
19: ನಾಗುಬಿಟ್ಟನ ಜನ ಎಲ್ಲಾಗ ನಮಸ್ಕಾರ. ಇದು ಊಟಿ FM 101.8. ಜನವು ಸಂತುತ್ತು 6:41 ಇಜುಮಣಿಗೆಟ್ಟ ನಂಗ ಊಟಿ FM 101.8 ತೋಕೆ ಬಡಗುಮಡಿ ಪಹಾಡರ್ಗಳು ಬಂದ್ರ ಜನವು ಸಂತುತ್ತು 6:41 ನಿಂಗೆ ಟ್ಯೂನ್ ಮಾಡ್ತದ ಮರಿಬೇಡಿ. ಈ ಜಾಮದೋಗೆ ಎತ್ತ ಪಾಟು, ಸೋಮಿ ಪಾಟು, ಸಂತೋಷವಾದ ಪಾಟು, ದುಃಖ ಪಾಟು ಎಲ್ಲಾವೇ ಕಲಂದ ಒಂದು ಪಾಡಲ್ ಕದತ್ತ ಈ 20 ನಿಮಿಷ ಬಂದ್ರ. ಈ ಜಾಮದಾಗ ಬಪ್ಪ ಕದ ಎಲ್ಲ ನಂಗ ಕೇತು ಅಪ್ಪರ್ ಜನ ಎಟ್ರ ಈ ಕದೆಯವೇ ನಂಗ ಮರುದಿದ್ದ ಅತ್ತಮಾವ್ ಸಾಂಗ್ಸ್ ಎಲ್ಲ ನಿಂಗೆ.

ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நேரம் 7 மணி. திரைகானம் கேட்கலாம் நேயர்களே.

குங்குமப்பூவும் கொஞ்சம் புறாவும் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா அவர்களோட இசையமைப்பில் ஜாவித் அலி பைலாஷண்டே குரல்கள் அந்த பாடலை கேட்டோம் நேர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

பச்சைக்கிளி முத்துச்சரம் திரைப்படத்துல இருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களோட இசையமைப்புல கிரிஷ் கார்த்திக் நரேஷ் ஐயர் குரல்களில் கேட்ட இந்த பாடலோட திரைகானம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் செல்வன் ஜபராஜ்.
1: நாகை மாவட்டம் என்பது கடற்கரை பகுதியினை அதிகம் கொண்டு காணப்படுகிறது. இங்கு ஆயிரக்கணக்கான விசைப்படகுகளும் ஃபைபர் படகுகளும் உள்ளது. கடல் மற்றும் கடல் சார்ந்த தொழில்களை மட்டுமே ஆயிரக்கணக்கானோர் நம்பி வாழ்வாதாரத்தினை கொண்டுள்ளார்கள். மாவட்டத்தில் வேதாரண்யம், கோடியக்கரை, நாகை, காமேஸ்வரம், செருதூர் உள்ளிட்ட மீனவ கிராமங்களிலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினால் அவ்வப்போது துன்புறுத்தப்படுகிறார்கள். இது மட்டுமின்றி அவர்களின் படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்படுகிறார்கள். இதுபோல பல நிலைகளில் தாக்குதலுக்கு ஆளாகி சிரமம் அடைந்து வருகிறார்கள். இந்த நிலையில் கடலில் மீனவர்கள் எல்லை குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் மீனவர்களின் தொடர்பு சாதனங்கள் மூலம் கடலை குறித்து துல்லியமாக தெரிந்து கொள்ளும் வகையில் பொறியியல் பயின்ற மாணவர்கள் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளனர். பொறியியல் மாணவர்கள் ஸ்டார்ட் அப் இந்தியா மூலம் இதற்கான மாதிரி பரிசோதனை நாகை கடலில் வெற்றிகரமாக மேற்கொண்டனர். தமிழக எல்லையினை அறிந்து கொள்வது அவசர காலங்களில் கடலில் இருந்து கரைக்கு தொடர்பு கொள்வது சவாலாக உள்ளது. அதுபோல இந்திய கடல் எல்லையில் ஊடுருவலை தடுப்பதும் சவாலாக உள்ளது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் புதிய கண்டுபிடிப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி அலுமினியம் மற்றும் நெகிழி போன்ற பொருட்களால் விமானம் போன்று உருவாக்கப்பட்ட ஏர்ஷிப் அமைப்பு உருவாக்கப்பட்டு அதில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்டு கடலில் உள்ள வான்வெளியில் 20 கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்படும். இந்த அமைப்பு சூரிய சக்தியால் 24 மணி நேரமும் இயங்கும். இந்த ஏர்ஷிப் அமைப்பு 24 மணி நேரமும் 200 கிலோமீட்டர் சுற்றளவில் கண்காணிப்பினை மேற்கொள்ளும் உயர் சக்தி மிக்க கேமராக்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்திய கடல் எல்லைக்குள் சிறிய அசைவோ ஊடுருவலோ இருந்தால் உடனடியாக படங்களை செயற்கைக்கோள் மற்றும் தரையில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறைக்கும் உடனடியாக அனுப்பிவிடும். மேலும் எல்லை தாண்டும் மீனவர்களின் கைபேசிக்கு உடனடியாக சமிக்கைகள் மூலம் எச்சரிக்கை வரியை எழுப்பி தரைப்பகுதிக்கு தொடர்பு கொள்ள வசதியினை செய்து கொடுக்கும். இது மீனவர்கள் மட்டுமின்றி கடலோர காவல்படை மற்றும் கப்பல் படையினருக்கும் தனது தகவலை உடனடியாக அனுப்பிவிடும். இதற்கான மாதிரி பரிசோதனை நாகையில் உள்ள கடற்பரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வெற்றி பெற்றுள்ளது. இந்த திட்டத்திற்கு மத்திய மாநில அரசுகள் நிதியுதவி அளித்துள்ளது. மாதிரி பரிசோதனை வெற்றி பெற்றுள்ளதால் நாகையில் தரை கட்டுப்பாட்டு வரை அமைப்பதற்கான அடுத்த கட்ட தொழில்நுட்ப வேலைகள் நடைபெற்று வருகிறது. நாகப்பட்டினம் மாவட்ட கல்வி தன்முனைப்பு திட்டத்தின் கீழ் செயல்படும் பொன்னி சித்திரக்கடல் ஓவியப் பயிற்சி மையத்தில் இலவசமாக ஓவியப் பயிற்சி பெறுவதற்கான நுழைவுத் தேர்வு நடைபெற உள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஓவியம் கற்றுக்கொள்ள ஆர்வமுள்ள அனைவரும் இதில் விண்ணப்பிக்கலாம். ஓவியத்தில் ஆர்வமுள்ள 13 வயதிற்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும். வார இறுதி நாட்கள் மற்றும் விடுமுறை தினங்களில் பயிற்சி வகுப்புகள் நடைபெறும். மாணவர்களுக்கு பயிற்சி முடியும் வரை ஓவியப் பொருட்களும் இலவசமாக வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பயிற்சியின் முடிவில் சான்றிதழும் வழங்கப்படும். மேலும் நுழைவுத் தேர்வு 3 மணி நேரம் நடைபெறும். காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறும் இந்த தேர்வில் பென்சில் டிராயிங் மற்றும் வண்ணக்கலவை ஓவியம் வரைய வேண்டும். தலைப்பு தேர்வு கூடத்தில் கொடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுழைவுத் தேர்வு எழுத வரும் மாணவர்கள் உரிய வரைபொருட்கள் கொண்டு வர வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுழைவுத் தேர்வு எழுத வரும்போர் பொன்னி சித்திரக்கடல் ஓவிய பயிற்சி மையத்தினை தொடர்பு கொண்டு தங்களது விவரத்தினை தெரிவித்து பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: விவசாயிகளுக்கான பிரதம மந்திரி கௌரவ நிதியுதவி திட்டத்தின் கீழ் 4 மாதங்களுக்கு ஒருமுறை ரூபாய் 2000 வீதம் ஆண்டுக்கு 6000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. எனினும் நில ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்படாதது, ஆதார் எண் வங்கி கணக்குடன் இணைக்கப்படாதது மற்றும் பதிவு செய்யப்படாது போன்ற காரணங்களால் தகுதியான விவசாயிகளுக்கு தவணைத்தொகை கிடைப்பதில்லை. மேலும் PM கிசான் திட்டத்தில் ஊக்கத்தொகை பெறும் விவசாயிகள் தனித்துவமான அடல் அட்டை எண் பெற்றால் மட்டுமே 23வது தவணைத்தொகை வழங்கப்படும். இத்திட்டத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 3193 நபர்கள் விவசாயிகளுக்கான தனித்துவ அடல் எண் பெறாமல் உள்ளனர். தகுதியுடைய 802 விவசாயிகள் ஆதார் எண்ணை வங்கி கணக்குடன் இணைக்கவில்லை. 1209 விவசாயிகள் கைரேகை பதிவு செய்யும் பணியினை பூர்த்தி செய்யவில்லை. அதனால் விவசாயிகள் இவை அனைத்தையும் சரி செய்தால் மட்டுமே அடுத்த தவணைத்தொகை விடுவிக்கப்படும். தனித்துவ அடல் அட்டை எண், KYC, ஆதார் எண்ணுடன் வங்கிக் கணக்கு இணைத்தல் மற்றும் அலைபேசி எண்ணை PM கிசான் திட்டத்தில் இணைத்தல் போன்ற சேவைகளை சிறப்பு முகாமில் விவசாயிகள் பெறலாம். இதற்காக வேளாண்மை தோட்டக்கலைத்துறை மற்றும் வேளாண்மை வணிக வரித்துறை அலுவலர்கள் கிராமங்களுக்கு பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இம்முகாம் அனைத்து மாவட்ட வருவாய் கிராமங்கள், அனைத்து வேளாண்மை விரிவாக்க மையங்கள், இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி, இசேவை மையங்களில் June 15 வரை நடைபெற உள்ளது. இந்த முகாமில் கலந்து கொள்ள விவசாயிகள் ஆதார் அட்டை, கைபேசி, ஆதாருடன் இணைத்தது, நில உடைமை ஆவணங்கள், வங்கி கணக்கு புத்தகம், குடும்ப அட்டை போன்றவற்றை எடுத்து செல்ல வேண்டுமா கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
1: நாகை மாவட்ட நிர்வாகம் சார்பில் பசுமை பள்ளி திட்டத்தின் கீழ் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தும் விழிப்புணர்வு பேரணி நடைபெறுது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து தொடங்கிய பேரணியை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முக்கிய வீதிகள் வழியாக சென்று வடகுடி சாலை வரை நடைபெற்றது. பிளாஸ்டிக் ஒழிப்பு, மக்கும் மக்கா குப்பை பிரித்தல், மழைநீர் சேமிப்பு, மரம் வளர்த்தல் உள்ளிட்ட தலைப்புகளில் மாணவர்கள் முழக்கங்களை எழுப்பி கையில் பதாகைகளை ஏந்தியபடி பேரணியாக சென்றனர். முன்னதாக மாவட்ட ஆட்சியர் மரக்கன்றுகளை மாணவர்களுக்கு வழங்கினார்.
0: இதுவரை நீங்கள் கேட்டது நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் செல்வன் ஜபராஜ். ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
3: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாடு அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பெண் குழந்தைகளின் வாழ்வை பாதுகாக்கும் கவசமாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நீட் மறுதேர்வு நடைபெறவுள்ள தேர்வு மையங்களின் நகரங்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. இந்தியாவுடனான நல்லுறவு சீராக உள்ளதாக நேபாளம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடு அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்படுவதாக அவர் குறிப்பிட்டார். விண்வெளித்துறையில் படைக்கப்பட்ட சாதனைகளை அவர் பட்டியலிட்டார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதிலும் இந்தியா முன்னணியில் உள்ளதாக அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட இந்த நடவடிக்கைகள் உதவிடும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசியினை 14 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகள் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய பிரதேசத்தின் விதிஷாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்த தடுப்பூசி இலவசமாக வழங்கப்படுவதை சுட்டிக்காட்டினார். பெண் குழந்தைகளின் வாழ்வை பாதுகாக்கும் கவசமாக இந்த தடுப்பூசி திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த தடுப்பூசி பாதுகாப்பானது மட்டுமன்றி புற்றுநோய் இல்லாத வாழ்விற்கான உத்தரவாதமாகவும் உள்ளது என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். சினிமாவின் ஆன்மா என்ற தமது நூலை 24 மொழிகளில் மொழிபெயர்க்க மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உறுதியளித்துள்ளதாக எழுத்தாளர் திரு சீனு ராமசாமி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக மத்திய இணையமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். சிறார் ரசனை கல்வி என்ற மைய கருத்தோடு தாம் எழுதிய இந்த நூலை மத்திய இணையமைச்சருக்கு வழங்கியது தொடர்பான புகைப்படங்களையும் திரு சீனு ராமசாமி வெளியிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக நிறைவேற்றிய திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கானோர் பயனடைந்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயனடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து குடியிருப்புகளுக்கும் மின் இணைப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும், 80 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு மாதந்தோறும் இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் 12 கோடிக்கும் அதிகமான எண்ணிக்கையில் கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளதாகவும்

0: அறிவிக்கிறது. இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள 13 இடங்களில் இந்த பல்கலைக்கழக வளாகங்கள் செயல்பட்டு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் ஆகாஷ்வாணி முக்கிய பங்கு வகிப்பதாக ஆந்திர மாநில ஆளுநர் திரு அப்துல் நசீர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 90 ஆண்டுகளாக சிறப்பான சேவையை ஆகாஷ்வாணி வழங்கி வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் நலனுக்காக ஆகாஷ்வாணி அர்ப்பணிப்போடு பணியாற்றி வருவதாகவும் திரு அப்துல் நசீர் கூறியுள்ளார். கடல்சார் பொருளாதாரத்தில் கேரளாவிற்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். சர்வதேச கடல் தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி எழுதியுள்ள கட்டுரையில் முதலமைச்சர் இதனை தெரிவித்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. துறைமுகங்கள் மற்றும் கடல்சார் கட்டமைப்பு பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு வி டி சதீசன் அந்த கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். மேற்குவங்கத்தில் நகர்ப்புற கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அமைச்சர் திருமதி அக்னிமித்ரா பால் கூறியுள்ளார். இன்று சிலிகுரியில் பல்வேறு மாவட்டங்களின் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நகர்ப்புறங்களில் வாகனங்கள் நிறுத்தப்படுவது ஒழுங்குபடுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். தூய்மைப் பணிகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் திருமதி அக்னிமித்ரா பால் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வுக்கான தேர்வு மையங்களின் நகரங்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. தேசிய தேர்வு முகமையின் இணையதளத்தில் மாணவர்கள் தங்களுடைய விண்ணப்ப எண்ணை சமர்ப்பித்து இதனை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அந்த முகமை சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் இந்த மறுதேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெறுகிறது. வங்கி முறைகேடு தொடர்பான வழக்கில் சிபிஐ தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள 6 இடங்களில் இன்று சோதனை நடத்தியது. சண்டிகர், பஞ்ச்குலா, தில்லி மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இந்த சோதனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசு அதிகாரிகள் வங்கி அதிகாரிகளுடன் இணைந்து 668 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கூறி தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் சிபிஐ இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக அவர் மேலும் கூறுகிறார். இந்தியாவுடனான நல்லுறவு சீராக உள்ளதாக நேபாளம் கூறியுள்ளது. 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஷிர் கனால் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்தார். வரலாற்று சிறப்புமிக்க நல்லுறவை இரு நாடுகளும் கொண்டுள்ளதாக அவர் கூறினார். எரிசக்தி, வர்த்தகம் மற்றும் சுற்றுலா துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த நேபாளம் விரும்புவதாகவும் திரு ஷிர் கனால் தெரிவித்தார். பெருவில் அதிபர் பதவிக்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் திருமதி கெய்கோ ஃபுஜிமோரி, திரு ராபர்டோ சான்சஸ் ஆகியோர் களத்தில் உள்ளனர். கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற தேர்தலில் 33 பேரை பின்தள்ளி இவர்கள் இருவரும் தற்போது களத்தில் உள்ளனர். இருப்பினும் அந்த தேர்தலில் 20% கூடுதலான வாக்குகள் இவர்களுக்கு கிடைக்காததன் காரணமாக தற்போது மீண்டும் தேர்தல் நடைபெற்றது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் ஆப்கானிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் எடுத்துள்ளது. ரஹமத் ஷா 43 ரன்னுடன் களத்தில் உள்ளார். மானவ் சுதார் அபாரமாக பந்து வீசி 3 விக்கெட்களை வீழ்த்தினார். முன்னதாக 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. சுப்மன் கில் 126 ரன்னுக்கும் கே.எல். ராகுல் 100 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தனர். வாஷிங்டன் சுந்தர் 52 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் கோப்பையை வென்ற இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரித்து மாண்டல் 2 தங்கப் பதக்கங்களை வென்றார். லாத்வியா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீன தாய்பே ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. மகளிர் நீளம் தாண்டுதலில் ஷைலி சிங் தங்கப்பதக்கத்தையும் ஆடவர் 110 மீட்டர் தடை ஓட்ட பிரிவில் தேஜா சிர்சி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் 200 மீட்டர் ஓட்டத்தில் அனிமேஷுக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பெண் குழந்தைகளின் வாழ்வை பாதுகாக்கும் கவசமாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நீட் மறுதேர்வு நடைபெறவுள்ள தேர்வு மையங்களின் நகரங்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. இந்தியாவுடனான நல்லுறவு சீராக உள்ளதாக நேபாளம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: உதகமண்டலம் வானொலி நிலையம், நேரம் 7:25 நிமிடம்.
2: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
3: ஒரே கிளிக்லயா அற்புதம்
4: மாட்டிக்கிட்டீங்க.
5: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, RBI சொல்கிறது.
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
8: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
7: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
8: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
9: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்டு லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
10: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
11: விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்கலாம் நேயர்களே. அடுத்த சில நாட்களுக்கு கனமழை இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 19 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 8 டிகிரி செல்சியஸாகவும் அதிகபட்ச காற்றின் ஈரப்பதம் 90% குறைந்தபட்ச காற்றின் ஈரப்பதம் 80% காற்றின் வேகம் மணிக்கு 8 கிலோமீட்டர் அளவிற்கும் வீசக்கூடும்.
12: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
7: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
8: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
7: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
8: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
9: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்டு லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: வேளாண் தகவல்கள் கேட்கலாம் நேயர்களே. போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். உருளைக்கிழங்கு பயிரில் இலை கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசெப் 2 கிராம் 1 லிட்டருக்கு அல்லது குளோரோதலோனில் 2 கிராம் 1 லிட்டருக்கு என்ற அளவில் இலை வழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்கவும்.

நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. நீலகிரி மாவட்டம் உதகை அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியில் 2026-27 கல்வியாண்டிற்கு முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி இரண்டாம் ஆண்டிற்கு மாணவர் சேர்க்கை துவங்கி நடைபெற்று வருகிறது. விண்ணப்பங்களை https://www.tnpoly.in என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜிஸ், சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் மற்றும் கமர்ஷியல் பிராக்டிஸ் ஆகிய பாடங்கள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. 10 மற்றும் 12 வகுப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க இயலாதவர்கள் கல்லூரிக்கு நேரில் வந்து விண்ணப்பிக்கலாம்.

0: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நேரம் 7:30.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். தோட்டமும் தொழிலும்

இன்றைய நிகழ்ச்சியில் புருக்கோலி சாகுபடி குறித்த நேர்முகம், கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம்.

0: நிகழ்ச்சியின் முதலில் புரோக்கோலி சாகுபடி அனுபவங்கள் குறித்து விவசாயி தமிழ்ச்செல்வி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் ஆர். முருகேசன்.
1: வணக்கங்க.
2: வணக்கம்.
1: உங்க பேர் என்னங்க, என்ன செஞ்சிருக்கீங்க?
2: என் பேர் வந்து தமிழ் செல்வி, விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஊட்டியில இருக்கிறேன், அணிக்கோரையில வந்துட்டு தோட்டம் போட்டிருக்கிறேன்.
1: எத்தனை ஏக்கர் சாகுபடி பண்றீங்க?
2: 2 ஏக்கர்ல வந்துட்டு சாகுபடி பண்ணிருக்கிறேன்.
1: என்னென்ன காய்கறிகள் இப்போ சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க?
2: ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேரட்டு, முள்ளங்கி, கிழங்கு இதெல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நாங்கள் புரோக்கோலி போட்டிருக்கோம். தண்ணி வந்து இப்போதைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, மழை இல்லாதனால. அதை வச்சு தான் கம்மியான அளவில் வந்து சாகுபடி பண்ணிகிட்ருக்குறோம்.
1: புரோக்கோலி மட்டும் எந்த அளவுக்கு போட்டிருக்கீங்க?
2: இப்போ வந்துட்டு 20 சென்ட் அளவுக்கு வந்துட்டு நாங்கள் போட்டிருக்கோம். 2 மூட்டை அளவுக்கு அந்த இது இருக்குது, நடவு பண்ணியிருக்கோம் இப்போ.
1: சரிங்க. இப்போ மற்ற காய்கறிகள்லாம் அதிக அளவில் சாகுபடி பண்ணுறாங்க, இது வந்து 1 ஏக்கர் 1/2 ஏக்கர் இந்த அளவுக்கு பண்ண முடியாதுங்களா?
2: புரோக்கோலி வந்து அறுவடை பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அதனால் மற்ற காய்கறிகளை விட இது கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம நடவு பண்ணியிருக்கிறோம்.
1: அறுவடை பண்ணுறது சிரமம்னா எப்படி சிரமம் பண்ணுறீங்க?
2: இது வந்து காலை நேரத்தில் தான் வந்துட்டு நம்ம அறுவடை பண்ணுற மாதிரி இருக்கும். காலையில் சீக்கிரமாக போய் அதை அறுவடை பண்ணி மார்க்கெட் எடுத்துகிட்டு வர்றதுக்கு காலையில் 10 மணிக்குள்ளே சந்தைக்கு எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். அது காலையில் பண்ணாக்கா இது கொஞ்சம் ப்ரிஃபரபிள் டைமாக இருக்கும்.
1: டெய்லி அறுவடை பண்ணி ஆகணும் இல்லைங்களா?
2: ஆமாம், கண்டிப்பாக இது டெய்லி அறுவடை பண்ணி தான் ஆகும். ஏன்னா இது 4 நாள் வந்துட்டு வளர்ந்துட்டே இருக்கிறதுனால டெய்லி அறுவடை பண்ணால் தான் இது கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு.
1: அதாவது அதிக அளவில் இருந்துச்சுன்னா தேடி வெட்டி கொண்டு வர்றது கொஞ்சம் சிரமம்ன்றீங்க?
2: ஆமாம், தேடி கட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். டெய்லியும் காலையில் சீக்கிரமாக அறுவடை பண்ணால் கரெக்டாக இருக்கும்.

0: இது டெய்லி வந்துட்டு வளரக்கூடியதா இருக்குது, அதனால வந்து நம்ம கட் பண்றதுக்கு இதா இருக்கும்.
1: அதாவது கரெக்டான சைஸ் இருக்கணும்ன்றீங்க?
0: ஆமா, கரெக்டான சைஸ்னா ஒரு அரை கிலோக்கு தகுந்த மாதிரி இருந்தா தான் நம்ம மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போகிறதுக்கு கரெக்டா இருக்கும். அதுக்கு கம்மியாவோ ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா வாங்குறவங்களுக்கும் இதுல விக்கிற எங்களுக்கும் எந்த பலனும் இல்லை.
1: அது வந்து விலை ரொம்ப கம்மியா போகும் இல்லைங்களா?
0: ஆமா, அரை கிலோ விட கம்மி அளவு இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு கம்மி விலைக்கு தான் போகும். ஜாஸ்தி இருந்துச்சுனாலும் கம்மி விலைக்கு தான் போகும். அரை கிலோல இருந்து ஒரு கொஞ்சம் கூடுதலா 600 கிராம்ல இருந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும். கொஞ்சமா போடுறதுக்கு தான் நம்மளுக்கு நல்லது, அதாவது அறுவடை பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும்.
1: ஆள் வந்து அதிக அளவுல இருக்கணும் வெட்டருக்கு இல்லைங்களா?
0: ஆள் இருக்கணும், ஆனா இப்ப அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி யாரும் ஆளும் வரதில்ல. நம்மளே பார்த்து இது பண்றதுனால கொஞ்சம் சிரமமா தான் இருக்குது.
1: இப்போ ஒரு 10 சென்ட் அளவு நாத்து போடுறீங்க அப்படின்னா அதுக்கான நாத்து வந்து எந்த அளவுக்கு தேவைப்படுங்க?
0: 10 சென்ட்டுக்கு வந்து 1500 to 2000 நாத்து வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இப்ப வந்துட்டு அதுக்கு ஜாஸ்தி நம்ம பண்ணோம்னாக்கா நெருக்கமா இருந்துச்சுன்னா அதை எடுக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
1: ஒரு நாத்துக்கும் இன்னொரு நாத்துக்கும் வந்து அந்த இடைவெளி எந்த அளவுக்கு இருக்கணுங்க?
0: ஒரு நாத்துக்கும் இன்னொரு நாத்துக்கும் ஒரு 1.5 அடி வந்துட்டு இடைவெளி இருந்துச்சுனாக்கா கரெக்டா இருக்கும் ப்ரொக்கோலிக்கு.
1: 1.5 அடிங்கிறது அதிக அளவுல இல்லைங்களா? அது தூரம்
0: இல்ல, 1.5 அடி தான் வந்துட்டு கரெக்டா இருக்கும். ஏன்னா நம்ம பக்கத்து பக்கத்துல போட்டோம்னாக்கா அந்த பூ வந்துட்டு காத்தோட்டம் இல்லாம பெருசா வளரும் போது, இல்ல ஒரு சமயத்துக்கு இப்ப நம்ம பனி டைம்ல போட்டிருக்கோம்னா அந்த நீர் பனியும் அதெல்லாம் பட்டுச்சுனாக்கா பூ வந்து அழுகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி மழை டைம்ல போட்டானாலும் அந்த தண்ணிலாம் தேங்கி நின்று பூ அழுகிறதுக்கு வந்து இதா இருக்கும். அதனால 1.5 அடி தான் வந்து நம்மளுக்கு கரெக்டான இடைவெளி.
1: மற்ற பயிர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரகங்கள்லாம் இருக்கு, இதுல வந்து அந்த மாதிரி ரகங்கள் ஏதாவது இருக்குங்களா இல்ல ஒரே ரகமா?
0: இதுல வந்து ரகம்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த கம்பெனிஸ் நம்ம வாங்குற அந்த நாத்து வந்து ஒவ்வொரு கம்பெனி பொறுத்து இருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ப்ரொக்கோலிய வந்து நம்ம நடவு செய்யறோம்.
1: நாத்து வெளியிருந்து வாங்கி போடுறீங்களா இல்ல நீங்களே நாத்தங்கள்ல இருந்து எடுத்து போடுறீங்களா?
0: வெளியில இருந்து தான் வாங்கி நாங்க போடுறோம்.
1: இப்போ வெளியிருந்து வாங்குறீங்க அப்படின்னா ஒரு நாத்து வந்து என்ன விலை வருங்க?
0: ஒரு நாத்தோட விலை வந்துட்டு 1.60 ரூபாய்ல இருந்து 2 ரூபாய் வரைக்கும் வரும். அந்த கம்பெனி இது நம்ம எந்த மாதிரி கம்பெனி வாங்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விலையும் நிர்ணயம் பண்ணிக்குவாங்க அவங்களே, அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும்.
1: இப்போ நாத்து நீங்கள் வாங்கி போடுறத விட நீங்களாம் நாத்தங்கள்லேருந்து எடுத்து உற்பத்தி பண்ணி போட முடியாதுங்களா?
0: இல்லை, அது கொஞ்சம் தரமாக தான் இருக்குது, அதனால தான் நான் வெளியில் வாங்கி நடவு பண்ணியிருக்கிறேன். இப்போ எதுக்கு வந்துட்டு விதையே வாங்கி நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னாக்கா நம்ம வேற காய்கறிகள்லாம் வந்துட்டு நட்டுருப்போம், அதை வந்து அறுவடை பண்ணுறதுக்குள்ளே ப்ரொக்கோலி வந்துட்டு வளர்ந்துடும், அப்போ நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால தான் நம்ம வெளியில் இருந்து நாற்று வாங்கி நடுறோம், நம்மளாம் வந்துட்டு இந்த விதையை வச்சு பண்ணுறது கிடையாது.
1: இப்போ நீங்களும் நாற்று நடவு பண்ணி போட்டால் கூட அந்த நாற்றோட ஹைட்டு வந்து எந்த அளவுக்கு இருக்கணுங்க?
0: நாற்றோட ஹைட்டு வந்துட்டு 1.5 அடிக்கு இருந்துச்சுனா தான் அது கரெக்டாக இருக்கும். ஒருவேளை 1.5 அடி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுனாக்கா அது வந்துட்டு நடுறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். செடி வந்து திருப்பியும் வாடி அதை திருப்பியும் தண்ணீர் விட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால 1.5 அடிக்கு இருந்த நம்ம நடவு பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும்.
1: நீங்களே நாற்று வந்து நாத்தங்கள்லேருந்து எடுத்து போடணும் அப்படின்னா நாத்தங்கள் எப்படி தயார் பண்ணுங்க?
0: அது வந்து பண்ணுறதுக்கு நம்ம ப்ரொக்கோலி வந்து அது ஃபஸ்ட்டு அந்த இடத்துல போட்டிருக்கக்கூடாது, புதுசாக ஒரு இடத்துல இது பண்ணி தான் நம்ம தேர்வு பண்ணி தான் இந்த ப்ரொக்கோலியை போடணும். ஃபஸ்ட்டு அந்த விதையை இது பண்ணிவிட்டு இந்த தலையெல்லாம் போட்டு மூடி வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு வாரம் கழித்து பார்த்தோம்னாக்கா கொஞ்சம் அந்த விதை வந்து முளைச்சி வந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த செடியெல்லாம் மேலே போட்டிருக்க அந்த இலையெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வளர்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும்.
1: பாத்தி அமைச்சு அது மேலே இலையெல்லாம் போடணும். நீங்கள் அந்த தலையெல்லாம் வந்து எதுக்காக போடணுங்க?
0: இப்போ வந்து மழை டைமு இல்லை நம்ம தண்ணி ஊற்றும் போதெல்லாம் வந்து அந்த விதை வந்துட்டு வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு அது முளைச்சி வர வரைக்கும் அது ஒரு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு தான் அந்த மேலே வந்து தலையெல்லாம் போட்டு வைக்கிறோம். நம்ம செடி முளைச்சி வரும்போது அதுக்கு முன்னாடியே வந்து மேலே போட்டிருக்க இலைங்களெல்லாம் நம்ம வந்து எடுத்துடணும். ஒரு வேளை நம்ம விட்டுட்டோம்னாக்கா இது கூட சேர்ந்து இந்த நம்ம மேலே போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த இலையெல்லாம் அது கூட சேர்ந்து இதுவும் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால முளைச்சி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இந்த இலைங்களெல்லாம் க்ளீன் பண்ணிடணும்.
1: இப்போ முளைச்சி மேலே வந்ததுக்கப்புறம் அது எப்படி பராமரிக்கணுங்க?
0: அது பராமரிக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம தொழு உரம் யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த பூச்சிலாம் வந்து சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு இயற்கை பூச்சிக்கொல்லி வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். பூச்சிக்கொல்லி மருந்து அப்புறம் வந்துட்டு இயற்கை உரம் வந்துட்டு நம்ம போடுறோம். அது வந்து லேசாக தான் அந்த தெளிக்கணும் பூச்சி மருந்தை. ஜாஸ்தி வந்துட்டு நம்ம பூச்சி மருந்து அடித்தோம்னா செடி வந்து வெந்து போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது, அதனால ஓரளவுக்கு தான் அடிக்கணும்.
1: நாற்று வந்து எத்தனை நாளில் எடுத்து நட வேண்டியது இருக்குங்க?
0: அது வந்துட்டு 35 to 40 நாளுக்குள்ளே இருந்து நம்ம நட்டோம்னாக்கா கரெக்டாக இருக்கும். 45

0: நாளைக்கு மேலாம் போயிடுச்சுனாக்கா அந்த நாற்று வந்து பெருசாகிடும்.
1: இப்போ நடவு பண்ணதுக்கப்புறம் களைகள்லாம் அதிகமாக வரும் இல்லைங்களா, அது எப்படி கட்டுப்படுத்துறீங்க?
0: அது வந்துட்டு நம்ம செடி வச்சு ஒரு ரெண்டு நாளில் வந்து களைக்கொல்லி மருந்துன்னு ஒன்று இருக்குது, அதை வந்துட்டு செடி மேலே அப்படியே அடித்தோம்னாக்கா செடிக்கும் ஒன்றும் பாதிப்பு இல்லை, அந்த களைகள் வந்துட்டு வளராது. இதனால் வந்துட்டு நம்மளுக்கு ஆள் வச்சு வேலை செய்கிற அந்த கூலி செலவெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு அதுக்கு வந்து ஆள் வச்சு அந்த களையெல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு பண்ணுவாங்க, இப்போ இந்த மருந்து இது அடிக்கிறதுனால நம்மளுக்கு ஆள் செலவு வந்து கம்மியாக இருக்கும், அதே சமயம் வந்துட்டு அந்த களையும் வந்துட்டு வளராமல் இருக்குது.
1: இதுக்கு வந்து என்னென்ன உரங்கள்லாம் தேவைப்படுதுங்க?
0: பத்து நாள் கழித்து வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா நம்பர் ஃபோருன்ட்டு ஒரு எரு இருக்குது, அதை வந்துட்டு நம்ம போட்டோம்னாலே கரெக்டாக இருக்கும்.
1: அதாவது ஒவ்வொரு செடிக்கும் வைக்கணுங்களா?
0: ஆமாம், ஒவ்வொரு செடிக்குமே அது வந்துட்டு கண்டிப்பாக வைக்கணும். நம்பர் ஃபோர் எரு வச்ச பிறகு அந்த களையெல்லாம் எடுத்துட்டு கொத்தி விட்டுட்டு நம்ம அந்த செடியை வந்துட்டு நல்லா எருவோடு ஒன்று சேர்த்து வச்சோம்னா இந்த காற்றுக்கெல்லாம் வந்துட்டு செடி வந்து உடையாமல் நல்லா இருக்கும். எரு வச்சு ஒரு 20 நாள் கழித்து வந்துட்டு மிக்சிங் காம்ப்ளெக்ஸ்னு இருக்கு, அதை வந்துட்டு நம்ம செடிக்கு செடி எல்லாம் வச்சு மண்ணை வந்துட்டு கட்டணும். இப்படி வச்சு பண்ணோம்னாக்கா காற்றுக்கு வந்து செடி வந்து உடையாமல் இருக்கும், கொஞ்சம் பாதுகாப்பாகவும் இருக்கும்.
1: இதில் பொதுவாக என்னென்ன நோய்கள்லாம் வருதுங்க?
0: தொடர்ந்து இந்த புரோக்கோலியை வந்து போடுறதுக்கு முடியாது, ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் போடுற மாதிரி தான் இருக்கும். அப்படி போட்டோம்னாக்கா அந்த செடி வந்து அந்த வேர்க்கடியில் வந்து கிழங்கு மாதிரி ஒரு இது வரும், அது வந்து கெண்டை நோயின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் தான் நம்ம இந்த புரோக்கோலியை வந்து பயிரிடணும்.
1: இந்த கெண்டை நோயை வந்து கட்டுப்படுத்த முடியாதுங்களா?
0: அதை ஒரு வருஷம் விட்டு போடுறது தான் நல்லது, ஏன்னா இதை வந்து கட்டுப்படுறதுக்கெல்லாம் முடியாது. நிறைய பேர் வந்து இந்த கல் உப்பெல்லாம் வச்சு அது கரையும்னு சொல்லுவாங்க, ஆனால் அதுக்கு வந்து சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான். அதனால நம்ம வந்து ஒரு வருஷம் விட்டு அந்த கேப் இருந்துச்சு போட்டோம்னா தான் அது கரெக்டாக இருக்கும்.
1: வேர் பகுதி இல்லாமல் இலைப்பகுதியில் வேற என்ன பாதிப்பெல்லாம் இருக்குங்க?
0: இலைப்பகுதின்னு பார்த்தீங்கனாக்கா இந்த அஸ்வினி பூச்சின்னு ஒன்று இருக்குது, அது வந்துட்டு இந்த ஈரத்தன்மை இல்லாமல் காஞ்சி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா தான் அந்த பூச்சி வந்துட்டு இது பண்ணுறது அட்டாக் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதுக்கு வந்துட்டு இந்த பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் நம்ம வந்து அடித்தோம்னாக்கா அது வந்து கட்டுப்படுத்தலாம். செடிக்கு வந்துட்டு எப்பயுமே ஈரத்தன்மை இருந்துகிட்டே இருக்கணும், மாய்ஸ்சர் இருந்தால் தான் அது வந்துட்டு இந்த பூச்சியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும்.
1: புரோக்கோலிக்கு மண் வளம் எப்படி இருக்கணுங்க?
0: மண் வளம் வந்துட்டு நல்லா இருக்கணும், ஒரு சத்தான மண்ணாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து இந்த புரோக்கோலியை வந்துட்டு பயிர் செய்கிறது கரெக்டாக இருக்கும். ஒரு மாதிரி சத்து இல்லாத மண் இருந்துச்சுனாக்கா அதை வச்சோம்னா அந்த பூ வந்து வரும், ஆனால் ரொம்ப அடர்த்தியாக நம்ம நினைக்கிற அளவுக்கு இருக்காது, கொஞ்சம் அடர்த்தியாக நல்லா கெட்டியாக இருந்துச்சுனா தான் அது வந்து நல்லாயிருக்கும். அதுக்கு சத்தான மண் தான் ரொம்ப அவசியம். சத்து இல்லாத மண்ணில் போட்டோம்னாக்கா அந்த பூ வந்து எப்படி வரும்னாக்கா விரிஞ்சி வரும், அது வந்துட்டு அவ்வளோவா விலை இருக்காது.
1: புரோக்கோலி அறுவடை எப்படி பண்ணுறீங்க?
0: புரோக்கோலி இன்னைக்கு அறுவடை பண்ணுறோம்னா அந்த அன்றைக்கே வந்து தான் நம்ம வந்து சந்தையில் இது பண்ணணும். முன்னாடி நாளே நம்ம வந்து அறுவடை பண்ணி வச்சிட்டோம்னாக்கா அந்த ஃப்ரெஷ் வந்துட்டு மெயின்டைன் பண்ண முடியாது, அதனால நாளை காலையில சந்தைக்கு எடுத்துகிட்டு போறோம்னாக்கா அந்த நாள் காலையில தான் அறுவடை பண்ணா தான் அது கரெக்டாக இருக்கும். அது கரெக்டான அளவில் தான் அந்த தண்டு இதெல்லாம் பார்த்து பண்ணணும், கொஞ்சம் தண்டு பெருசானாலோ இல்லை அந்த கரெக்ட் அளவு பார்த்து நம்ம அறுவடை பண்ணிக்கணும், அப்போ தான் அந்த ஃப்ரெஷ் வந்துட்டு இருக்கும். முன்னாடி நாள் பண்ணி வச்சாக்கா அந்த ஃப்ரெஷ் இருக்காது, அப்புறம் விலையும் வந்துட்டு நம்மளுக்கு கம்மியாக போகும். அதே மாதிரி இது வந்துட்டு டெய்லியும் தான் வந்து நம்ம அறுவடை பண்ணும், ஒரு நாள் இது பண்ணாமல் இருந்தோம்னாக்கா குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வளர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு எந்த பயனுமே கிடையாது. அதனால தேடி எடுத்து இது கரெக்டான அளவில் வந்துட்டு நம்ம டெய்லியும் அறுவடை பண்ணணும்.
1: புரோக்கோலி சாகுபடியில் சிரமங்கள்லாம் என்ன இருக்குங்க?
0: நம்மளுக்கு வந்துட்டு சிரமமே வந்துட்டு டெய்லி இதை வந்துட்டு அறுவடை பண்ணுறது தான். நம்மளுக்கு முடியலனா கூட அது காலையில் நம்ம வந்து கரெக்டான டைமில் போய் நம்ம அதை அறுவடை பண்ணுறதுல தான் இருக்குது. அறுவடை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது வந்து அந்த பேக் பண்ணுறது, ஒரு பையில் வச்சு அந்த சந்தைக்கு எடுத்துகிட்டு போகிறதுல கூட இருக்குது. அந்த தண்டு பகுதி வந்துட்டு நம்ம ஒவ்வொன்றா அடுக்கி வைக்கும்போது அந்த பூவை வந்துட்டு நம்ம டேமேஜ் பண்ணாத அளவுக்கு வந்து நம்ம எடுத்து வைக்கணும். ஒருவேளை அதுவும் இதாகிடுச்சுனாக்கா சந்தைக்கு போகும்போது நம்மளுக்கு தான் கொஞ்சம் மார்க்கெட்டுங்க கிடைக்காது. பனி இருந்தாலும் சரி இல்லை மழை டைம் இருந்தாலும் சரி நம்ம வந்துட்டு அதை விடக்கூடாது, அந்த டைம்லும் நம்ம போய் அந்த பூவை வந்துட்டு அறுவடை பண்ணுறதுல தான் இருக்கணும். இதில் இன்னொரு சிரமம் என்ன அப்படி இருக்குதுன்னு பார்த்தாக்கா நம்ம இந்த மழை டைமில் வந்துட்டு என்ன தான் நம்ம அந்த 1.5 அடி இடைவெளி விட்டு போட்டிருந்தாலும் பூ வளரும் போது அந்த மழை தண்ணி தேங்கி இருக்கிறதுக்கு ஒரு க்ரீன் கலரில் அப்படியே புள்ளி புள்ளியாக வரும், அப்படியே வந்துட்டு அழுகல் வந்துடும். இது என்ன மருந்து அடித்தாலும் வந்துட்டு கட்டுப்படுத்த முடியாது. இதில் இன்னொரு சிரமம்
1: ஒரு 10 சென்ட் அளவு

0: சாகுபடி பண்ணுறீங்க அப்படின்னா முதலீடு செலவெல்லாம் எந்த அளவுக்கு வருங்க?
1: முதலீடு வந்துட்டு இது மற்ற பயிருக்க மாதிரி ஜாஸ்தி செலவெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் செலவாகும். நம்ம எதுக்கு அந்த நாற்று வாங்கிறதுக்கு, மருந்துக்கு, இதுக்கெல்லாம் மட்டும்தான் நம்ம வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற பயிர்களை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு கம்மி தான் செலவு, அதிக செலவும் எடுத்துக்காது, நம்மளுக்கு ரீசனபிளாக தான் இருக்கும்.
0: இதுக்கான விலையெல்லாம் எந்த அளவுக்கு கிடைக்குதுங்க?
1: இதுக்கு விலை வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஆர்டர் பண்ணுறாங்கனாக்கா அப்போ வந்து நம்மளுக்கு ஓகேவாக இருக்கும். இதே வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணல, சந்தையிலையும் சரியாக விற்கல அப்படின்னாக்கா விலை வந்து கம்மியாக இருக்கும். 30 ரூபாயிலிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணுறோம்னாக்கா 300 ரூபாய் வரைக்கும் நம்ம கூட விற்கலாம். அது வந்துட்டு அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. இல்லைனாக்கா அந்த சந்தையில் வந்துட்டு அந்த டிமாண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ். டிமாண்ட் ஜாஸ்தியாக இருந்து புரோக்கோலியோட இது வேணும்னாக்கா ஜாஸ்தி ப்ரைஸ் கிடைக்கும். இந்த பொருள் வந்து ஜாஸ்தி இருக்குது, அது அப்படி வேணும்னாக்கா அது கம்மி ப்ரைஸில் தான் போகும். இப்போ பார்த்தீங்கனாக்கா டெய்லி வந்துட்டு ஒரு 100 ரூபாய்க்கு கூட கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, 100 ரூபாய் ஜாஸ்தி ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அது வந்து கணிச்சு சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை.
0: பொதுவாக புரோக்கோலி சாகுபடி லாபகரமாக இருக்குங்களா?
1: ஆ, இருக்குது. இப்போ வந்துட்டு புரோக்கோலி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50 ரூபாய்க்கு போச்சுனாக்கா ஓகேவாக இருக்கும். 50 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா நம்மளுக்கு அது லாபமான ஒரு விஷயம்தான். ஒரு நாள் 50 ரூபாய் விற்கும், ஒரு நாள் 150 ரூபாய் விற்கும், அந்த மாதிரிலாம் விற்றுச்சுன்னா நம்மளுக்கு லாபம் தான். அதில் பெரும்பாலும் வந்துட்டு இதில் வந்துட்டு லாஸ்ன்றது கிடையாது, நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். அது
0: ஓரளவுக்கு லாபகரமாக இருந்தால் கூட தொடர்ந்து சாகுபடி பண்ண முடியாது இல்லைங்களா?
1: ஆமாம், புதுசாக ஒரு நிலத்தில் தான் நம்ம இது வந்து பயிரிடணும். அது 1.5 வருஷம் 2 வருஷம் அது இப்படி மாற்றி மாற்றி பயிர் சுழற்சி முறையில் போட்டால் தான் இது வந்துட்டு புரோக்கோலிக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து ரெகுலராக போடுறதுக்கு முடியாது, வருஷ வருஷம்லாம் போட முடியாது. ஒரு 2 வருஷம் அந்த பேஸஸில் போட்டோம்னாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். இடையில வந்துட்டு நம்ம கிழங்கு, கேரட்டு, முள்ளங்கி, பீட்ரூட்டு இந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி வந்து நம்ம பயிர் வந்து போட்டுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ தான் மண் வளமும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
0: இதுவரைக்கும் புரோக்கோலி சாகுபடி பற்றி உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துட்டீங்க, நன்றிங்க.
1: நன்றி.
2: நேயர்கள், இதுவரை புரோக்கோலி சாகுபடி அனுபவங்கள் குறித்து விவசாயி தமிழ்ச்செல்வி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடினார் ஆர். முருகேசன். இனி வருவது கிராமிய பாடல்.

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள். தொடர்வது
1: தகவல் களஞ்சியம். பயிர் ஊட்டச்சத்து மேலாண்மைக்கான புதிய தொழில்நுட்பங்கள் பற்றிய தகவல்கள் கேட்கலாம். பயிர் வளர்ச்சி மற்றும் விளைச்சலுக்கு 17 வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுகின்றன. இந்த ஊட்டங்களை பேரூட்டங்கள் மற்றும் நுண்ணூட்டங்கள் என 2 வகையாக பிரிக்கலாம். இயல்பான பயிர் வளர்ச்சிக்கு தழை, மணி மற்றும் சாம்பல் சத்துக்கள் மிகுந்த அளவில் தேவைப்படுகின்றன. இவற்றை முதல்நிலை ஊட்டங்கள் என்றும், மெக்னீசியம், சுண்ணாம்பு மற்றும் கந்தக சத்துக்களை 2 நிலை ஊட்டங்கள் என்றும் குறிப்பிடுகின்றோம். நுண்ணூட்டங்கள் எனப்படும் துத்தநாகம், இரும்பு, தாமிரம், மாங்கனீஸ், போரான் மற்றும் மாலிப்டினம் போன்றவை மிக குறைந்த அளவில் பயிர் வளர்ச்சிக்கு தேவைப்பட்டாலும், பயிர் விளைச்சல் மற்றும் உணவு தயாரிக்கும் வினைகளில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. பசுமை புரட்சிக்கு பிறகு தொடர்ந்து செய்து வரும் தீவிர சாகுபடி முறைகளாலும், அதிக விளைச்சல் தரும் பயிர் ரகங்களை பயிரிடுவதாலும், அங்கக உரங்களை போதுமான அளவு பயன்படுத்தாததாலும், பயிர் தேவைக்கேற்ற சமச்சீர் உரமிடாததாலும் தற்போது மண்வளம் அதிக பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளது. மேலும் தொடர்ந்து நேரடி உரங்களை பயிர்களின் ஊட்டத் தேவைகளுக்கு பயன்படுத்தியதால் மண்ணில் நுண்ணூட்ட சத்துக்களின் கிடக்கை குறைந்து குறைபாட்டு அறிகுறிகள் பரவலாக தோன்றலாயின. தமிழக மண் வகைகளில் பொதுவாக அங்கக கரிமச்சத்து மற்றும் பயிருக்கு கிடைக்கக்கூடிய தழைச்சத்து குறைவாகவும், மணிச்சத்து குறைவானது முதல் அதிகமாகவும் மற்றும் சாம்பல் சத்து குறைவானது முதல் அதிகமாகவும் உள்ளது. சமீபத்தில் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் மண் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு நுண்ணூட்ட சத்துக்களின் கிடக்கை ஆய்வு செய்யப்பட்டதில் துத்தநாக சத்து பற்றாக்குறை 20 லட்சம் ஹெக்டேர் சாகுபடி பரப்பளவில் காணப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக கணிசமாக போரான் மற்றும் தாமிர சத்துக்களின் குறைபாடு தென்படுகிறது. கந்தகம், இரும்பு மற்றும் மாங்கனீஸ் போன்ற சத்துக்களின் குறைபாடு 10% கீழ் பதிவாகியுள்ளது. உலக அளவில் இயற்கை வளங்கள் மற்றும் பயிர் உற்பத்தி சூழ்நிலைகள் தொடர்ந்து சீர்கேடடைந்து வரும் நிலையில் உணவு உற்பத்தி தேவையும் வரும் காலங்களில் 2 மடங்காக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இக்காலகட்டத்தில் உணவு உற்பத்தியை பெருக்கி மண் வளத்தை பாதுகாக்க வேளாண் பெருமக்கள் சொல்லப்படும் பயிர் ஊட்டச்சத்து மேலாண்மைக்கான புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதிக விளைச்சல் பெறுவதுடன் மண் வளத்தினையும் மேம்படுத்தலாம். முதலாவதாக பேரூட்டச்சத்து மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்ளலாம். மண் ஆய்வு மற்றும் விளைச்சல் இலக்கிற்கு ஏற்ற ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை, அதாவது பேரூட்டச்சத்து மேலாண்மை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறையில் ஒருங்கிணைந்த பயிர்

தூட்ட முறையில் மண்வளத்திற்கும் விளைச்சல் இலக்கிற்கும் ஏற்ப உர பரிந்துரைகள் வழங்கும் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு 37 வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு மண் வகைகளுக்கு ஏற்ற முதல்நிலை ஊட்ட உர பரிந்துரைகள் கண்டறியப்பட்டுள்ளன. சமீபத்தில் இத்தகைய உர பரிந்துரைகள் களர் மண்ணில் பயிரிடப்படும் நெல்லிற்கும் மேலும் மக்காச்சோளம், கம்பு, கேழ்வரகு, சாமை, குதிரைவாலி, திணை, மானாவாரி, கொண்டைக்கடலை, சாமந்தி மற்றும் சம்பங்கி பயிர்களுக்கும் பல்வேறு மண் வகைகளுக்கும் ஏற்றவாறு உருவாக்கப்பட்டுள்ளன. பொது உர பரிந்துரையின்படி உரமிடும்போது பயிரின் தேவைக்கு அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ உரமிட நேரிடுகின்றது. இங்கனம் ஒருங்கிணைந்த பயிர் ஊட்டச்சத்து முறையில் மண் வகை மற்றும் பயிரின் தேவைக்கு ஏற்ப பயிர் சத்துக்களை அளிக்கும்போது திட்டமிட்ட விளைச்சல் அடைவதுடன் மண் வளமும் பாதுகாக்கப்படுகின்றது. குறிப்பாக மிக அதிக மணி மற்றும் சாம்பல் சத்துள்ள மண் வகைகளில் பரிந்துரைக்கப்பட்ட உர அளவுகளிலிருந்து 2.5 முதல் 5.0% வரை ரசாயன உரத்தேவையை இத்தொழில்நுட்பத்தால் குறைக்க இயலும். சமீபத்தில் முழுமையாக நீரில் கரையக்கூடிய தழை, மணி மற்றும் சாம்பல் சத்துக்கள் அடங்கிய உரம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதனை சொட்டுநீர் உரப்பாசனம், இலைவழி தெளிப்பு மற்றும் ஆளில்லா குட்டி விமானம் அதாவது ட்ரோன் மூலம் 2% அளவில் பயன்படுத்தும் போது 10-20% விளைச்சல் அதிகரிக்கின்றது. அடுத்ததாக விதை உரக்கட்டு தொழில்நுட்பம், அதாவது பயிர்களின் விளைச்சல் மற்றும் ஊட்டங்களின் செயல்பாட்டு திறனை அதிகரிக்கவும் மண் வளத்தை பாதுகாக்கவும் இந்த விதை உரக்கட்டு தொழில்நுட்பம் மிகவும் பயனுள்ளதாகும். இத்தொழில்நுட்பமானது நெல், மக்காச்சோளம், காலிஃபிளவர், பருத்தி மற்றும் பூ வகைகளான செண்டுமல்லி மற்றும் கார்னேஷன் பயிர்களில் பயன்படுத்தப்பட்டு விளைச்சல் அதிகரிப்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. கரும்பில் சொட்டுநீர் உரப்பாசனம் செய்ய இயலாத இடங்களில் உரக்கட்டுக்களை ஒரு பயிருக்கு 4 என்ற கணக்கில் 2 டன் பயோ கம்போஸ்டுடன் சேர்த்து இடும்பொழுது அதிக விளைச்சல், வணிக சர்க்கரை விகிதம் மற்றும் வரவு செலவு விகிதம் பெற முடியும். அடுத்ததாக தெரிந்து கொள்வோம் 2ம் நிலை மற்றும் நுண்ணூட்டச்சத்து மேலாண்மை பற்றி. சுண்ணாம்பு மற்றும் காரமண் வகைகளில் அதிக காரத்தன்மையும் சுண்ணாம்பும் காணப்படுவதால் 2ம் நிலை மற்றும் நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறையும் பயிர் விளைச்சல் இழப்பும் தவிர்க்க முடியாததாகும். இவ்வகை மண்ணில் உரங்களை இடும்பொழுது பல்வேறு வினைகளுக்கு உட்பட்டு அவற்றின் பயன்பாட்டு திறன் குறைகின்றது. எனவே உரங்களின் பயன்பாட்டு திறன், பயிர் விளைச்சல் மற்றும் தரத்தை அதிகரிக்க ஊட்டச்சத்துக்களை திறம்பட பயன்படுத்துவது அவசியம். இவ்வகையில் சுண்ணாம்பு மண்ணில் கந்தகசத்து குறைபாடு உள்ள நிலங்களில் மண் ஆய்வுக்கு ஏற்ற முதல்நிலை ஊட்ட உர பரிந்துரையோடு ஹெக்டேருக்கு 60 கிலோ தனிம கந்தகத்தை இடும்பொழுது நிலக்கடலையில் விளைச்சல் மற்றும் எண்ணெய் அளவு அதிகரித்துள்ளது. மேலும் சுண்ணாம்பு மண்ணில் இரும்பு பச்சைய சோகையை தாங்கி வளரக்கூடிய நிலக்கடலை ரகங்களை கண்டறிய சொல்லப்பட்ட ஆய்வில் கோ 7, கோ 2 மற்றும் LLR 3 ஆகிய ரகங்கள் இரும்பு பச்சைய சோகையை தாங்கி வளரக்கூடியவை என கண்டறியப்பட்டுள்ளன. அதே சமயம் கோ 4, ALR 2 மற்றும் ALG 320 ஆகிய ரகங்கள் இரும்பு பச்சைய சோகையால் எளிதில் பாதிக்கப்படுவதால் இவற்றை தவிர்ப்பது சிறந்தது. மக்காச்சோளத்தில் வீரிய ஒட்டு ரகங்களான கோ 6, கோ 7 மற்றும் கோ 8 ஆகியவை சுண்ணாம்பு மண்ணில் ஏற்படும் இரும்புச்சத்து பற்றாக்குறையை தாங்கி வளரும் திறன் கொண்டதாக உள்ளன. இவ்வகை மண்ணில் தனிம கந்தகத்தை ஹெக்டருக்கு 40 கிலோ என்ற அளவில் 5 கிலோ இரும்பு கீலேட் அல்லது 50 கிலோ இரும்பு சல்பேட்டுடன் 12.5 டன் தொழு உரத்தை சேர்த்து பரிந்துரை செய்யப்பட்ட முதல்நிலை ஊட்டச்சத்துக்களுடன் இடும்பொழுது 20-25% அதிக விளைச்சல் கிடைக்கின்றது. தகவல் களஞ்சியத்தில் இதுவரை பயிர் ஊட்டச்சத்து மேலாண்மைக்கான புதிய தொழில்நுட்பங்கள் பற்றிய தகவல்கள் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அமைப்பில் உதவி R. முருகேசன், நிகழ்ச்சி அமைப்பு R. ராஜ்குமார்.

நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விற்பனை சார்ந்த சேவைகளை மக்கள் மத்தியில் பரவலாக கொண்டு செல்ல ஆகாஷ்வாணி ஒரு சிறந்த தளமாகும். ஆகாஷ்வாணியுடன் இணைந்து விளம்பர நிறுவனமாக பதிவு செய்து வாடிக்கையாளர்களுக்கு தரமான மற்றும் நம்பிக்கை வாய்ந்த விளம்பர சேவைகளை வழங்கும் வாய்ப்பை பெறுங்கள். மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8648, விண்ணப்பங்களை அனுப்ப மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. இன்றே பதிவு செய்து ஆகாஷ்வாணியுடன் உங்கள் வளர்ச்சி பயணத்தை தொடங்குங்கள். தொடர்வது செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஐநாவின் அமைதிப்படைக்கு இந்தியா தொடர்ந்து பங்களித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநாவின் சிறந்த ராணுவ விருது மேஜர் அபிலாஷா பாராக்கிற்கு வழங்கப்பட்டதை அடுத்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். ஐநா அமைதிப்படையில் பணியாற்றி வரும் மேஜர் அபிலாஷா பாராக்கிற்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் இது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த விருது இந்தியாவில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சினிமாவின் ஆன்மா என்ற தமது நூலை 24 மொழிகளில் மொழிபெயர்க்க மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உறுதியளித்துள்ளதாக எழுத்தாளர் திரு சீனு ராமசாமி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக மத்திய இணையமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். சிறார் ரசனை கல்வி என்ற மையக்கருத்தோடு தாம் எழுதிய இந்த நூலை மத்திய இணையமைச்சருக்கு வழங்கியது தொடர்பான புகைப்படங்களையும் திரு சீனு ராமசாமி வெளியிட்டுள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளில் தமிழக அரசு ஈடுபட்டுள்ளதாக மின்வாரிய தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் பகிர்மானத்தில் ஏற்படும் பிரச்சினைகள் காரணமாகத்தான் மின்தடை ஏற்படுவதாக குறிப்பிட்டார். இதனை சரி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். மின்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை பூர்த்தி செய்வதற்கு தேவையான நடவடிக்கையை மாநில அரசு மேற்கொண்டிருப்பதாகவும் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இதற்கிடையே தமிழகம் முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு நிலவுவதாகவும் இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எவ்வித முன்னறிவிப்பும் இல்லாமல் பகல் மற்றும் இரவு நேரங்களில் பல மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்படுவதாக குறை கூறியுள்ளார். பராமரிப்பு பணிகள் மற்றும் பிற காரணங்களுக்காக மின்சாரம் துண்டிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் குறைந்தபட்சம் அதுபற்றிய தகவல்களை பொதுமக்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியாவிட்டாலும் கூட ஏற்கனவே உள்ள முதலீடுகளையாவது தக்கவைக்க தாவிக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொழில் புரிவதற்காக தமிழக அரசுடன் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டிருந்த ஒரு நிறுவனம் ஆந்திர மாநிலத்திற்கு செல்வதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளது. எதிர்க்கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்களை குதிரை பேரத்தில் இழுத்த தாவேக அரசு அதில் காட்டிய வேகத்தை இதில் காட்டவில்லை என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் குற்றம் சாட்டியுள்ளது. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்ட போதிலும் அதனை அனுமதிக்க மாட்டோம் என்று கூறுவது ஆணவத்தின் வெளிப்பாடு என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் செயல்பட்டதன் காரணமாகத்தான் திமுக ஆட்சியை இழந்ததாக கூறினார். மின்வாரியத்தில் வன்பொருள் காணாமல் போன விவகாரத்தில் ஊழலை மறைக்கும் வகையில் தாவிக அரசு செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். டாஸ்மாக் மதுபானக் கடைகள் மூடப்படும் இடங்களில் தனியார் மதுபானக் கூடங்கள் திறக்கப்படுவதாகவும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டினார். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவது தொடர்பான விவகாரத்தில் முந்தைய நடைமுறையே தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வருங்காலத்திலும் இந்த உறுதிப்பாட்டோடு தாவேக அரசு செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளாா்.

0: ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் ஆப்கானிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் கோப்பையை வென்ற இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரித்து மாண்டால் 2 தங்கப்பதக்கங்களை வென்றார். லாத்வியா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 61 கிலோ எடைப்பிரிவில் தீபக்கும் 125 கிலோ எடைப்பிரிவில் தினேஷும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் சுமித்தும் 65 கிலோ எடைப்பிரிவில் மோஹித் குமாரும் 74 கிலோ எடைப்பிரிவில் ஜெய்தீப்பும் 97 கிலோ எடைப்பிரிவில் விக்கியும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். சீன தாய்பே ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், நேரம் 8:05. நேர்களை இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். நம்ம நிகழ்ச்சியில 70s 80s வந்த ரெட்ரோ சாங்ஸ் எல்லாம் கேட்க போறோம். நான் மட்டும் தனியா கேட்க போறதில்ல, இது உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சி. நீங்க எல்லாருமே கலந்துகிட்டு உங்களுக்கு பிடிச்ச ரெட்ரோ சாங்ஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்காக நாங்க பிளே பண்ணுவோம். நீங்க எங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9344-1010018. ஒருவேளை உங்களுக்கு லைன் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நீங்க வாட்ஸ்அப்ல உங்களுக்கு பிடிச்ச பாடலாம் அனுப்பலாம். என்ன நம்பருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8300-1910018. டக்கன் ஃபோன் எடுங்க, வாட்ஸ்அப்லேயோ இல்லை கால்லேயோ எங்களை கனெக்ட் பண்ணுங்கள், அதுக்குள்ளே ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

குரு சிஷ்யன் திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம் நேயர்களை. இளையராஜா இசையமைப்பில் SP பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களை கேட்டோம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யாரு முதல் நேயர் அப்படின்றத கேட்கலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் வணக்கம் சொன்ன உடனே அவர் கால் கட் பண்ணிட்டு போயிட்டாரு. இருந்தாலும் பரவாயில்ல, அவருக்காக ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க நேயர்களை.

0: நான் போட்ட சவால் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையமைப்பில் மலேசியா வாசுதேவன் வாணி ஜெயராம் குரல்கள் அந்த பாடலை கேட்டோம் நேர்களே. நம்ம நிகழ்ச்சியில் 70s 80s வந்த பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததா ஒரு நேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அவரை பத்தி கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கங்க. திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம் ரவிச்சந்திரன்.
0: எப்படி இருக்கீங்க ரவிச்சந்திரன்?
1: ரொம்ப நல்லா இருக்கிறேங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நானும் சூப்பரா இருக்கேங்க, ரொம்ப நன்றி கேட்டதுக்கு. இப்போ நமக்கு இந்த கோடையெல்லாம் முடிஞ்சிருச்சு, திருப்பூர்ல எப்படி இருக்குங்க? வெயில் எல்லாம் தணிஞ்சிருக்குங்களா?
1: மழை அப்பப்ப பெய்யறதுனால கொஞ்சம் நல்லா இருக்குங்க, வெயில் அப்பப்ப வந்து போயிட்டு இருக்குங்க.
0: சரி சரிங்க, வெயில் தாங்குற அளவுக்கு இருக்குங்களா?
1: என்ன
0: பாடல் வேணும்னு சொல்லுங்க.
1: செந்தூர பூவே படத்துல இருந்து செந்தூர பூவே நீ தேன் சிந்த வாவா.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம், ஆனா அதுக்கு முன்னாடி சாப்பிட்டீங்களா?
1: இனிமேல்தான் சாப்பிடணுங்க.
0: பாடல் கேட்டுதான் சாப்பிடலான் இருக்கீங்களா?
1: ஆமாங்க.
0: அப்ப லேட் பண்ணாதீங்க, நான் உடனே உங்களுக்காக பாடல் ஒளிபரப்பிடுறேன், கேட்டு உடனே போய் சாப்பிடுங்க. ரொம்ப நன்றி நேர்களே. நம்ம கூட இப்போ திருப்பூர்ல இருந்து ரவிச்சந்திரன் அவர்கள் இணைஞ்சிருந்தாரு, ரொம்ப அழகான ஒரு பாடல் கேட்டிருக்காரு, அந்த பாடல் உங்களுக்காக.

0: நேர்களே, செந்தூர பூவே திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சசிரேகா குரல்கள் அந்த பாடலை கேட்டோம். நம்ம நினைத்தால் இணைக்கும் நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யார் எங்க இருந்துன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: அழகான இரவு. வணக்கம் சிஸ்டர். அன்புடன் நான் ராஜு, ஊட்டி செயின்ட் மேரிஸ்ல இருந்து. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சிஸ்டர். நீங்க எல்லாத்தையும் சாப்பிட்டீங்களா கேட்டீங்களா? ஈவினிங் என்ன டீ கீ காபி சாப்பிட்டீங்களா? நீங்க
0: தண்ணி மட்டும் தாங்க குடிச்சேன்.
1: சரி, ரொம்ப சந்தோஷம்.
0: நீங்க சாப்பிட்டீங்களா?
1: என்ன
0: பாடல் கேட்கலாம்னு இருக்கீங்க?
1: புதிய பறவையில இருந்து ஒரு இனிமையான பாடல். எப்பம் பிரஸ் குடும்பத்தாருக்கும் மார்ஜிஸ் குடும்பத்தாருக்கும் நினைத்தாவை நினைத்திருக்கும் இந்த நிகழ்ச்சியில் இருக்கு அனைத்து அன்புள்ளங்களுக்கும் தங்களுக்கும் சேர்ந்து காற்றளித்தார்கள். வாய்ப்புக்கு நன்றி, மகிழ்ச்சி.
0: நன்றிங்க. வணக்கம். நேயர்களே, இன்னைக்கு நம்ம கூட நிறைய நேயர்கள் பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு லைன் கிடைக்கலன்னா தயவு செஞ்சு கஷ்டப்படாதீங்க. நீங்க வாட்ஸ்அப்ல உங்களோட பிடிச்ச பாடல் அனுப்புங்க, கண்டிப்பா உங்களுக்காக ஒளிபரப்பிடலாம். இப்போ நம்ம கிட்ட பேசின நேயர் ராஜு அவர்கள் ஒரு பாடல் கேட்டிருந்தாரு. ஆனா அந்த பாடல் நமக்கு வந்து 70s 80s வராததுனால இன்னொரு பாடல் அவருக்காக.

0: அரண்மனை கிளி திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி அவர்களோட குரல்ல இளையராஜா இசையமைப்புல இந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. அடுத்த நேயர் யார் எங்க இருந்து கேக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: மேடம், சென்னையில இருந்து ராஜேஷ். மேடம்,
0: எப்படி இருக்கீங்க ராஜேஷ்?
1: நல்லா இருக்கும் மேடம், நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?
0: எல்லாருமே நல்லா இருக்கோங்க. அங்க கிளைமேட் எப்படி இருக்கு? கோடையோட தாக்கம்
1: இன்னும்
0: எப்படி வெளியில போறது வருதெல்லாம்
1: என்ன
0: பாடல் கேக்கலாம் ராஜேஷ்?
1: கண்டிப்பா. திரைப்படம் பாத்தீங்கன்னா சுஜாதா திரைப்படம், பாடல் பத்தி நீ வருவாய் என அந்த படம்
0: கண்டிப்பா.

0: கண்டிப்பா கொடுத்துடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பாடல் உங்களுக்கு எதனால பிடிக்கும்னு சொல்ல முடியுங்களா?
1: இந்த பாடல் நான் கேட்டிருக்கேன், இந்த பாடல் கேட்க நல்லா இருக்கும், இனிமையான பாடல் கேட்கறதுக்கு ரொம்ப நாளாச்சு கேட்டேன். ஸோ இனிமே கேட்கலான்றதுனால இந்த பாடல் கேட்டிருக்கோம்.
0: நல்லவேளை நீங்க கேட்டீங்க, ஏன்னா இந்த பாடல்லாம் நானுமே கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ ஒவ்வொருத்தரா ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்க. இப்ப வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் கேட்குவேன் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். இணைந்திருங்கள், உங்களுக்கான பாடல் தோ வந்துருச்சு.
1: நன்றி.

சுஜாதா திரைப்படத்திலேருந்து எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களோட இசையமைப்பில் கல்யாணி மேனன் குரலில் அந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. நிறைய நேயர்கள் நமக்கு வாட்ஸ்அப்லேயுமே ரிக்வஸ்ட் அனுப்பிட்டே இருக்காங்க. அதனால் ஒரு ரெண்டு மூணு பாடல் வாட்ஸ்அப் ரிக்வஸ்ட்லேருந்து போட்டுடலாம். அதுக்கப்புறமா நான் மறுபடியுமே உங்கள்கிட்ட காலில் பேசுகிறேன். இப்போது ஒரு பாடல் உங்களுக்காக வரப்போகுது. என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌனராகம் திரைப்படத்திலிருந்து.

நேர்களை இளையராஜா அவர்களோட இசையமைப்பில் எஸ் ஜானகி குரலில் அந்த பாடலை கேட்டோம். இந்த பாடல் கேட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யநாராயணன் கோவையிலிருந்து. அடுத்ததா தாசர்பட்டி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. அவருக்கு மூணு நாளாக பிடிச்ச பாடல் எதுவுமே கொடுக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி மெசேஜ் பண்ணியிருக்காரு. இதோ பாலசுப்ரமணியம் அவர்களே உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

அழகே உன்னை ஆராதிக்கிறேன் திரைப்படத்துல இருந்து இளையராஜா அவர்களோட இசையமைப்புல வாணிஜெயராம் அவர்கள் குரல்ல அந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கேட்டிருக்கவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவாலா ஹட்டில இருந்து சுதாகரன், அம்பிகா, பூக்கோடை, கீர்த்திகா, தனிதா, சுமித்ரன் அவர்களுக்கான ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு.

பத்ரகாளி திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் பி சுஷீலா குரல்களில் இளையராஜா இசையமைப்பில் அந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நிறைய நல்ல நல்ல பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். நினைத்தாலே எனக்கும்ல 70s 80s வந்த பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். நீங்கள் உங்களுக்கு விருப்ப பாடலை கேட்க எங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9334490108. வாட்ஸ்அப் வழி நம்பர் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8300019108. இப்போ அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டால், பேபி அம்பிகா, இளவரசி, சித்ரா, சுகந்தி, துரைராஜ் இவங்க எல்லாருமே வந்து தாராபுரத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான பாடல் இதோ.

0: தீர்க்க சுமங்கலி திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களோட இசையமைப்பில் வாணிஜெயராம் குரல் அந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. நம்ம நிகழ்ச்சியோட கடைசி காலர் யார் அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம். நாமக்கல் மாவட்டம் மாரபலையத்திலிருந்து சவுந்தரராஜன்.
0: சொல்லுங்க சவுந்தரராஜன், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன்
0: மேடம். நலமா இருக்கேங்க. சாப்பிட்டாச்சுங்களா? என்ன சாப்பிட்டீங்க? சண்டே என்ன ஸ்பெஷல்? அப்படிங்களா? சரி சரிங்க. அங்கே கிளைமேட் எல்லாம் நல்லா இருக்குங்களா? கோடை முடிஞ்சு வெயிலோட தாக்கம் குறைஞ்சிருக்குங்களா? சரி சரிங்க. என்ன பாடல் உங்களுக்காக ஒளிபரப்பலாம்? கண்டிப்பாக உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பிடலாம். சீக்கிரமாக தூங்குங்க, உடம்ப பார்த்துக்கோங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி நேயர்களே. நம்ம நினைத்தாலே நிற்கும் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் உங்களுக்காக.

0: நேர்களை பைரவி திரைப்படத்திலிருந்து இளையராஜா அவர்களோட இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜன் அவர்களோட குரலில் கேட்ட பாடலோட இன்னைக்கு நினைத்தால் நினைக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: ஜி பூம்பா.
2: ஹாய் ஜி பூம்பா, வாட் அ சர்ப்ரைஸ். நீ 2K-லயே இருக்கியா?
1: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
2: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80s songs please.
1: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
3: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
2: வரேவா, சூப்பர் ஜீபும்பா.
1: அது நன்றாக இருந்ததா?
2: அதே மாதிரி 90s please.
1: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
4: ஏப்ரல் மாதத்தில் ஒரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில்
2: பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
1: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
2: தினமும் காலை 9 முதல் 10 வரை. டோன்ட் மிஸ் இட்.
5: உனக்கு இங்கிலீஷ் பேச வருமா
6: சார்? ஐ கேன் டாக் இங்கிலீஷ், ஐ கேன் வாக் இங்கிலீஷ், ஐ கேன் லாஃப் இங்கிலீஷ்.
7: என்ன இங்கிலீஷ், அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப்.
0: என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம். உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளமா உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இனி வார்த்தைங்க நிக்காது, அருவி மாதிரி அதுவும் ஆங்கிலத்துல கொட்டும்
8: கவிதை. கவிதை
0: ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர் உங்கள் ஊட்டி FM 101.8 கேட்போம், பழகுவோம், பேசுவோம்.
9: மொழி தெரிஞ்சு பேசுறது நல்ல விஷயம், தெரியாத ஒரு மொழிய பேச முயற்சிக்கிறது அதை விட ரொம்ப நல்ல விஷயம். தைரியமா தாராளமா என்ஜாய் பண்ணுங்க. குட் லக்.
10: ஹலோ,
11: 8th எப்ப வரும்?
12: ஹலோ
11: பிரதர், உங்களுக்கு தெரியுமா 8th எப்ப வரும்?
1: நேர்களே, உங்கள் ஊட்டி FM 101.8 நீங்க கேட்ட பாடல நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இனி தினந்தோறும் காலை 11 முதல் 12 வரை
11: வரும் வெள்ளிக்கிழமை 8th முதல் உங்கள் அபிமான நிகழ்ச்சிகள் புது பெயருடன் புதிய பொலிவுடன் கேட்டு மகிழுங்கள்.
0: நேர்களே, ஊட்டி FM 101.8 எமது இன்றைய நிகழ்ச்சிகள்

திரைக்கானத்தில் எடுத்து எங்கேயும் காதல் படத்திற்காக ஒலிப்பது நரேஷ் ஐயர், முகேஷ், கோபால் ராவ் மகத்தி குரல்கள்.

மதியில 770 கிலோ ஹெர்ட்ஸ் வழங்கி கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து காதல் தேவதை படத்திற்காக ஒலிப்பது எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா குரல்கள்.

0: கிருமிகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்காலத்தின் நிறைவாக காதல் .com படத்திற்காக ஒலிப்பது ஸ்ரீனிவாஸ் குரல்.

ஒலித்த காதல் .com படத்தின் பாடலோடு இன்றைய திரைக்கான நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. சில நொடிகளில் ரவிவாஸ்ரீ அகில் பாரதிய சங்கீத் சபா இசை நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

ஆகாஷ்வாணி. நேரம் 11 மணி. வானிலை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 39.5 டிகிரி செல்சியஸ், இயல்பிற்கு 2.0 டிகிரி செல்சியஸ் கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 30.3 டிகிரி செல்சியஸ், இயல்பிற்கு 2.2 டிகிரி செல்சியஸ் கூடுதல். பதிவான காற்றின் ஈரப்பதம் 87%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 40.4 டிகிரி செல்சியஸ், இயல்பிற்கு 2.4 டிகிரி செல்சியஸ் கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 30.4 டிகிரி செல்சியஸ், இயல்பிற்கு 2.9 டிகிரி செல்சியஸ் கூடுதல். பதிவான காற்றின் ஈரப்பதம் 72%. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. நகரின் சில பகுதிகளில் வெப்பமான சூழலும் மேகம் சூழ்ந்தும் காணக்கூடும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரையான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நகரின் அதிக அளவு வெப்பநிலையானது 39 முதல் 40 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலையானது 29 முதல் 30 டிகிரி செல்சியஸும் மட்டுமே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நேயர்களின் நினைவிற்கு 100.1 FM கோல்டில் நாளை மாலை 5 மணிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புதுடெல்லி ராஷ்டிரபதி பவனில் நடைபெறும் விழாவில் பங்கேற்று வீரதீரச் செயலுக்கான விருதுகள் மற்றும் சிறப்பு சேவை விருதுகள் வழங்கி சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நிகழ்ச்சி நிரல். நாளை இந்த அலைவரிசைகளில் இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குவோர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவருக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும், தொடர்ந்து வானிலை. காலை 7 முதல் 9 வரை புத்தம்புது காலை 4 அறிவும். ஜாதிக்காயின் மருத்துவ சிறப்பு எழுதி வழங்கியவர் முனைவர் எம் கஸ்தூரி அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குவவர் முனைவர் ச செந்திலாண்டவன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோக பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் 8 பகுதி கேட்கலாம். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 7:45 நகர்வலம். வெப்ப அலையில் சிக்கிய சென்னை, குன்றில்குமார் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். காலை 8:02-8:30 திரைகாணம் ஒலிக்க கேட்கலாம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. காலை 9 அரங்கு செயல் ஸ்ரீராம் பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். நண்பகல் 12:00 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஸ்ருதி எஸ் ஜெயராமன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், விளாங்குடி எஸ் ஸ்ரீதரன் அவர்கள் மிருதங்கம். பகல் 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் துடிப்பான கிராம வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயர் தோழி மூத்த கல்வியாளர் கிரிஜா சேஷாத்ரி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுவோர் டாக்டர் கே வித்யாவதி அவர்கள். ஹிந்தி பாடம் ஆசிரியர் லட்சுமி சம்பத் அவர்கள், மாணவர் சௌமியா ரமாகாந்த் வர்மா.

5:30 திரைகாணம், மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குவோர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகாணம், 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் கண்ணன் அவர்கள். 7:30 உழவர் உலகம், எண்ணெய் வித்து பயிர்களில் சந்தை வாய்ப்புகள் மற்றும் மதிப்பு கூடுதல் தொழில்நுட்பங்கள், திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் ஆர் அகிலா அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகாரம், 8:30 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலியோடு நான் 91 வயது நேயர் திருச்சிராப்பள்ளி ஆர் முத்துநாராயண் அவர்களுடன் சந்திப்பு. 9:15 செய்திச் சுடர், 9:30 பிரணாவதேசம் இசைப்பேரு நிகழ்த்தியிருப்போர் நீடாமங்கலம் வி அலமேல் அவர்கள், டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திடவா. நேர்கள் இதுவரை நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.